என எகிப்து அதிபர் அப்டெல் ஃபத்தா அல் சிசியுடனான சந்திப்பில் டிரம்ப் தெரிவித்தார். ஐரோப்பாவின் அரியானா 6 ஏவுகணை புதன்கிழமை வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவப்பட்டதாக ஜெர்மனிய செய்தி நிறுவனம் DPA தெரிவித்துள்ளது. புதிய அதிக சக்தி வாய்ந்த உந்து விசையை பயன்படுத்தி அது ஏவப்பட்டதாக ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ESA கூறியது. அமேசான் நிறுவனத்திற்கான 36 செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு இந்த ராக்கெட் பிரான்ஸ் கயனாவின் கோர்கோ ஐரோப்பிய விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்டது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து எல் குழு நிலையிலான ஆட்டத்தில் கானாவும் பனாமாவும் தற்போது களமிறங்கியிருக்கும் வேளை அவ்விரு அணிகளும் முதல் பாதி ஆட்டத்தில் எந்த ஒரு கோலையும் புகுத்தவில்லை. அடுத்ததாக இன்று காலை 10 மணிக்கு கே குழு நிலையில் உஸ்பெகிஸ்தானும் கொலம்பியாவும் மோதவுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நீங்க தேடி போவீங்க, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நமக்குன்னு இங்க போனா மனசு நிம்மதியா இருக்கும், இங்க போனா எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சா சிலர் வந்து சுற்றுலா போவாங்க, சிலர் வந்து புதிய மனிதர்களை சந்திக்கணும்னு நினைப்பாங்க,
1: சில பேர் இயற்கை தேடி போவாங்க.
0: நீங்க எங்க போவீங்க மோகன்?
1: நான் வந்து கொஞ்சம் இயற்கை பக்கம் சாஞ்சிருவேன். இப்ப உதாரணம் நீர்வீழ்ச்சி போவேன், எனக்கு அது அப்படியே ஒரு மாதிரி புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும்.
0: அந்த மாதிரி நிறைய பேர் அந்த தண்ணி புதுப்பித்துக் கொள்வதற்கு அந்த ஒரு ஹீலிங்காக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போவாங்க. நீங்க எங்க போவீங்க?
1: அதெல்லாம் தாண்டி வியாழக்கிழமை காலை பொழுது எனக்கு ரொம்ப புதுப்பித்தலா இருக்கும். குமரேஷ் கமலக்கண்ணன் மற்றும் புவனேஸ்வரி குரல்ல நம்ம ஒரு பாட்டு வருதுங்க, கேக்கலாம்?

0: இன்றைக்கு நேர்கள்ட்ட வந்து நிம்மதியை தேடி எங்க போவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இருந்தோம் இல்லையா?
1: ஆமா, இந்த மாதிரி அழைப்புகள் நிறையவே வந்திருக்கு.
0: லலிதா, என்ன லலிதா, எங்க போவீங்க?
2: நிம்மதியை தேடி, லைக் நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் அந்த லைக் எப்படி சொல்றது, ஹைக்கிங், பீச், அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும்.
1: அங்க போயிட்டு வந்தா எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நீர்வீழ்ச்சி போறப்போ லைக் ஃபேமிலி அந்த மாதிரி யாராச்சும் கூட்டிட்டு போவேன். பட் லைக் ரொம்ப அந்த மாதிரி டைம்ல போக முடியலன்னா பக்கத்துல இருக்கிற லைக் பிளே கிரவுண்ட் அந்த மாதிரி போறப்ப தனியா போறது அந்த மாதிரி.
0: ஓ, பக்கத்துல போயிட்டு விளையாடுவீங்க? ஒண்டி
2: விளையாட மாட்டேன், அந்த ஜஸ் அந்த
1: பாத்துட்டு இருப்பீங்க.
0: ஆமா, அந்த நம்ம புதுப்பிப்பு சொல்லுவாங்க இல்லையா, இந்த புதுப்பிப்பைக்குடைய ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று.
1: ஆமா, அந்த புதுப்பிக்கிறது ஏன் உங்களுக்கு முறை ஒரு மாதிரி ஆகுது
0: தெரியுது இல்ல?
1: என்ன பண்றீங்களோ,
0: வர வேண்டியதானே. சரி, இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, ஆனா நமக்குன்னு சில பிடித்தம்னு.
1: ஆமா, இப்ப பாருங்க, உண்மை கதையை சொல்ல போனா, போன வருஷம் எல்லாம் வந்து நான் வந்து தீசிஸ் கடைசி முடிக்கிறேன், பிஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மாதிரி வேலை படிப்பு அப்படின்னா முடியாது, அது ஒரு மாதிரி வாழ்க்கையில ஒரு மாதிரி ஆயிட்டேன்.
0: அந்த மாதிரி ஆயிட்டீங்க,
1: உண்மையா?
0: இப்ப சரி ஆயிட்டீங்களா?
1: இப்ப இல்ல, எப்ப போய் உடனே அந்த தீசிஸ் அனுப்பி அடுத்த வாரமே நான் ஆஸ்திரேலியா புறப்பட்டு போயிட்டேன். அதாவது எப்படின்னா, நம்மளோட சார்ந்தவங்க நம்ம தினமும் பாக்குற விஷயங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு புதுமையா ஒன்று பார்க்கும் போது அந்த புதுப்பித்தல் அப்படின்றது சீக்கிரமா நடக்குது. அதனால நீங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள், அதாவது வழக்கமா இருக்கிறத விட புதுமையை தேடி எங்கேயாவது போனா ஒரு சட்டுன்னு அந்த ஹீலிங் வரும்ல, அந்த ஒரு அமைதி நிக்கும்ல, அந்த மாதிரி நீங்க அதிகமா தேடி போற இடம் எது, இல்ல எது உங்களுக்கு விருப்பமான ஒன்று? மோகன் வந்து நீர்வீழ்ச்சி பக்கம் உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் அங்க ஹீலிங்க்கு
0: வந்திருக்காருன்னா போனேன், அங்க எதுவுமே நான் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயம் பார்க்க
1: நிம்மதியை
0: தேடி எங்க போவீங்க அழைத்து சொல்லுங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs eTuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-2-9-1-9.
1: இன்றைக்கு நேர்கிட்ட கேட்டிருந்தோம், நிம்மதியை தேடி எங்கெல்லாம் போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: நிறைய இடத்துக்கு தான் போறாங்க, கேட்கும் போதே நல்ல சந்தோஷமா இருக்கும்.
1: நல்ல சந்தோஷமா நிம்மதியை தேடி போறா. பிளஸ் இப்போ அடுத்து கீதா சொல்லுங்க.
3: என்ன நகர போட்டுறேன், எங்கேயாச்சும் இந்த பாக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தோம்னாக்கா அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சிருப்பேன்.
1: அப்படியா, தனியா போய் உட்காந்துருவீங்க?
3: ஆமா, அங்க போய் உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த கடல் கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குது.
1: என்ன மாதிரி பூங்காக்கு எல்லாம் போவீங்க?
3: இந்த சிராசில கூட ஒரு இடம் இருக்கு, கீழே படுக்கு போவோம். என்ன நகர போட்டுறல தெரியும். அப்புறம் பன்சிங் போவேன், அப்புறம் மோரி கடல் கிட்ட போவேன். கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் பீஸா வச்சிருப்பேன். என்ன கிரா போறதுனால அங்க பார்க்கிங் பண்ணிட்டு அப்படி போய் கொஞ்சம் காத்து ஓட்டமா, அப்படி கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அந்த ஏகியோட
2: போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு,
3: மனசு பீஸா இருக்கும். மனசுல உள்ள பாரம் குறைஞ்சி மாதிரி, என்ன நம்ம கடவுளை பாத்துட்டோம், கடவுளுக்கு நம்ம சொல்லிட்டு அப்புறம் நம்ம போறோம். சோ மனசுல பாரம் குறைஞ்சிரும், அப்ப நம்மளுக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்.
1: இப்ப வேலை எல்லாம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க? காலையில ஆரம்பிச்சிருவீங்க வேலைய?
3: நான் வந்து நார்மலா வந்து பிக் அவர் எடுக்க மாட்டேன், 6-9 பிக் அவர் இருக்கிறப்ப எடுக்க மாட்டேன். சோ 9 அக்கோ ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். அதான் உங்க டாபிக் கிட்ட கேட்டேன், சரி காலையில நம்ம டாபிக் பேசிட்டு இருக்கிறாங்களே, சரி அடிப்பு சொல்லிட்டு அடிச்சேன்.
2: சரிங்க, நிச்சயமா நீங்க தேடுற அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கணுங்க.
3: தேங்க்ஸ் போனா.
2: நன்றி நன்றி.
1: கீதா சொல்றது வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமைத்துக்கிறாங்க. அங்கங்க போவாங்களா, அங்கங்க போய் உட்காந்துக்க கூடிய ஒரு சூழல், அது ஒரு மனசு அமைதிப்படுத்துது.
2: அந்த உண்மை, இந்த ஹீலிங், இந்த நம்மை நாமை புதுப்பித்துக் கொள்வது வந்து இன்னொருத்தவங்க நம்மளுக்கு கொடுக்க வாய்ப்பே இல்ல. அத நாம அந்த மீ டைம் ஒரு விஷயத்த நம்ம நமக்கு ஒதுக்கிக்கிட்டாதான் நம்ம மனசும் சரி நம்ம உடலும் நல்லா இருக்கும். அதனால இன்னும் தேடாம இருக்குங்க, நேரம் இல்லைன்னா அந்த நேரத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும் இல்லையா.
1: உடலை சரியாக்குறதுக்கு நல்ல உணவு சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும், மனசு சரியாக்குறதுக்கு என்ன இருக்கு?
2: ஆமா, அதனால ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இங்க போனா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு, நாங்க போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை.
1: அழைத்து சொல்லுங்க.

0: இன்றைய வணக்கம் இன்னல்ல நேர்களிடம் ஒரு தலைப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க.
1: அதாவது மனசை புதுப்பிக்கணும், அமைதியை தேடி ஒரு ஹீலிங்காக எங்க போவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: நேர்வரத்துக்கு வந்திருக்காங்க.
1: உண்மையிலுமே உங்களுக்கு அமைதி கிடைக்குதா? அதிகமானவர்களும் அதுக்கு தேவையில்லைங்க, ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் போதும் இதுக்கே இல்லையா?
2: நீங்க
1: சொல்லும் போதே எனக்கு தெரியுதுங்க அந்த உணர்வு எப்படி இருக்கும் நண்பர்களோட. அது பெண்கள் ஒரு மூன்று பேர் போனாங்கன்னா எப்படி
2: இருக்கும்?
0: இவங்க சொன்னாங்க நண்பர்களோட போகிறது அவங்களுக்கான ஒரு நிம்மதியை தேடி போறது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க.
1: ஆக நீங்களும் சொல்லுங்க, இன்னும் நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வித்தியாசமான ஹீலிங் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
0: அழைத்து சொல்லுங்க, ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோங்க. கும்கி திரைப்படத்திற்காக அடுத்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: வணக்க மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாத்.
1: மற்றவங்களை வழி நடத்துறது வந்து ஒரு சிறந்த கலை. ஆனா மற்றவங்களை வழி நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு செயல்பாட்டு ஒரு திறனை வளர்த்துக்கணும். நம்ம வந்து முதல்ல நம்ம எண்ணங்களுக்கு வந்து ஒரு கூர்மையான சிந்தனை இருக்கணும். நம்ம எங்க போக போறோம்ன்ட்டு அந்த தூர நோக்க சிந்தனையோ இல்லை அந்த நோக்கமும் சரியா இருக்கணும். நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு நிதான நிலையில வச்சிருக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம வந்து எப்படி வழி நடத்த போறோம் இல்லை அதை எப்படி சமாளிக்க போறோம்னு பொறுத்திருக்கு. நம்ம முதல் நம்மளை வழி நடத்துறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம், உலகத்துல ரொம்ப ரொம்ப பெரிய தலைவர்கள் செய்யற ஒரு செயல் என்னன்னா, அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டா வந்து அவங்க கருதுவாங்க. இந்த ப்ரொஜெக்ட் சிறந்த வழியில் போய் சேரணும், சிறப்பாக முடியணும், ஒரு சாதனையை படைக்கணும் அப்படின்ப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இதே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு நம்ம நம்மளை வழி நடத்தும், இதுதான் நம்ம சுய வழி நடத்தல் அப்படின்னு சொல்கிறது. அப்போது நம்மளுக்கு வந்து இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து அந்த சிந்தனை ஆற்றல். இந்த சிந்தனை ஆற்றலில் வந்து நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு தோய்வு நிலையோ இல்லை எதுவுமே சிந்திக்க முடியாது இருந்தால், அப்போது அதுக்கு அறிகுறி என்னென்னா, நம்ம வந்து ஒரு நிதானமாக இருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம காருக்கு பெட்ரோல் இல்லாத மாதிரி, நம்ம அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறோம், அந்த சூழ்நிலை எப்படி வந்து நம்ம செயல்படுறோம், இல்லை நம்மளோட உணர்ச்சிகள் எப்படி அது வழி நடத்துது, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க கற்றுக்குவாங்க. நம்மளை பார்த்து பார்த்து கற்றுக்கிறது தான் அவங்கள வழி நடத்துகிற ஒரு செயல். அதனால நம்மளோட சூழ்நிலையை நம்ம சரியாக செயல்படுத்த அப்படின்னா, நம்மளோட செயல்பாடுகள் வந்து அந்த சூழ்நிலையை எப்படி பிரதிபலிக்குதோ அதுதான் அவங்களுக்கு வழி நடத்தலாக தெரியும். அந்த வழி நடத்தல் வந்து அவங்களுக்கு பழக்கமாயிருக்கும், ஓ இப்படி தான் இருக்கணும். அதனால நம்மளை எப்படி வழி நடத்துகிறோம்னா நம்மளுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு அர்த்தம். உங்களோட ஆற்றல் நிலை வழி நடத்துறதுக்கு 1-10 எந்த நிலையில இருக்கு, 5 குறவா இருந்தா ஒரு நிதானமா ஒரு பிரேக் எடுத்துட்டு மூச்சு எடுத்து மூச்சு விட்டு மறுபடியும் உங்க ஆற்றலை மெருகூட்டி அப்புறம் அந்த வாழ்க்கைய அந்த நாளோ இல்லை அந்த வாழ்க்கையை தொடங்குங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs e-tutionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs e-tution. தொடர்புக்கு 9 7 2 9 1 9. பொதுவாவே நிம்மதியை தேடி எங்க போவீங்க அப்படின்னு நம்ம நேர்களை வந்து கேட்டிருந்தோம்ல. அடுத்து யமுனா சொல்லுங்க. யமுனா,
1: அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா நாங்க ருட்டீனோட கொஞ்சம் மாறும்ல, இதே தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போத நான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி போற இடம் வந்து பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்.
2: சூப்பர்
1: மார்க்கெட் குள்ள போயிட்டு இப்ப நம்ம அந்த ரோ ரோவா இருக்கும் ஜாமான் அடுக்கி வச்சிருக்கோம்.
2: சரி,
1: ஓகே, நான் போயிட்டு பாப்பேன். நான் பாத்துட்டு அந்த ஓகே ஒரு சாப்பாடு பொருட்களோ ஒரு ஜூஸோ அந்த மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே அந்த டைவர்ட் மாறும். அப்படியே மாறிட்டு இது புதுசா வந்திருக்கு, இது அன்னைக்கு இல்லையே, இது ஆஃபர் போட்டிருக்கான், அந்த மாதிரி. அதுதான் உண்மையிலே நான் செய்யற ஒரு டைவர்ட்கான விஷயம். போனாதான் 50-100 வழி எப்படி முடியுதுன்னே தெரியும்.
2: அது உண்மைதான், அது உண்மைதான்.
1: உடனே நினைச்சா நம்ம போற்கூட இடம் நானா இது பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஒரு ஒரு ரோவா பூந்து பூந்து பூந்து அப்படியே
2: நிம்மதியை தேடி. அப்படியா?
1: நிம்மதியை தேடி. ஆமா,
2: நல்லா தேடுறீங்க.

0: நிம்மதியை தேடி எங்க போவீங்கன்னு பிரசாத் சொல்லுங்க.
1: ஓகே, நான் வந்து நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவேன், இந்தியாவே டிராவல் பண்ணுவேன். இப்ப கூட நான் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கேன். இப்ப குவாரண்டைன்ல இருக்கேன். நான் வந்து ரொம்ப இயற்கையா எங்க இருக்கோ அங்க நான் இருப்பேன். என் நிம்மதி, என்னோட ஈவிங் எல்லாம் வந்து இந்த மாதிரி இயற்கையோட ஒட்டி எங்கெங்கெல்லாம் மலேசியால எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லாம் இந்தியாவே டிராவல் பண்ணிடுவேன். அதான் 4 hours இருக்கலாம், 6 hours இருக்கலாம், இந்தியாவே டிராவல் பண்ணிடுவேன்.
0: அதான் நீங்க சொல்றது இப்ப மலையேற நடவடிக்கை சொல்றீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல, மலை இல்ல, அதாவது அந்த இயற்கை, அந்த காடு வளங்கள்,
0: தேடி போறது ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது உங்களுக்கு.
1: ரொம்ப நிம்மதி கிடைக்கும்.
2: இல்ல, இவர் சொல்லும் பொழுது பின்னாடி எனக்கு வந்து மூங்கில் காடுகளேன்னு வருது பாட்டு
0: வருது.
1: நீங்க ஏன்னா நான் வந்து சில நேரம் போகுது இயற்கையா அந்த காடு பக்கம் பயணம் போகுது, நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவேன்
2: அந்த சத்தத்தை.
1: ஆமா, நான் பதிவு செய்து அப்புறம் நான் என்ன செஞ்சிருவேன், என்னோட டிக்டாக்லயும் சரி இல்ல என்னோட ஸ்டேட்டஸ்லயும் சரி அதுக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு பாடல் தேர்ந்தெடுத்து அந்த பாடல் நேற்று கூட நான் போட்டேன். நேற்று பந்தான் ஆறுல ஒட்டி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பாட்டு எடுத்து அழகா ரெக்கார்ட் பண்ணி என்ன பதிவு பண்ணிட்டேன். கிராத்தவங்க ஹோட்டல் வந்துகிட்டு இருந்தா சல்டர் நல்ல மழை சுத்தின் காடு.
0: ஓ,
2: நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, மோகன் எழுதிக்கிட்டே இருக்காரு, பரவாயில்லையா எடுத்ததுங்களா நம்ம போக போறோம்.
1: சொல்லி ஒரு இடம் இருக்கு, அங்கே வந்து கஹாரு வேலின்னு ஒரு இடம் இருக்கு.
2: மோகன் இவரை பிடிச்ச
0: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: அங்க நீங்க போனீங்கன்னா ஹகிங் ட்ரீன்னு இருக்கும். நண்பர்களுக்கு என்னோட எல்லாம்
0: அப்படியா?
2: இயற்கை மாதிரி ஒரு நல்ல மருந்து கிடைக்குமா பாருங்க, நீங்க சொல்லும் போதே அவ்வளவு நல்லா இருக்குங்க கேட்க.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026 ஜூன் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும்.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-1-9.
3: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

0: இன்றைக்கு நேரில்ட்ட நம்ம கேட்டிருந்த நிம்மதியை தேடி நீங்க இங்க தான் போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: சரி, அடுத்தது ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க.
2: ரஷிகா பேசுறேன். போனா
0: ரஷிகா, நிம்மதி தேடி எங்க போறீங்க?
2: என்னோட ஹீலிங் வந்து முற்றிலும் மாறுபட்டது. ஏன்னா என்னோட வேலை வந்து வெளியதான், அதனால எனக்கு நிறைய ரோட் ஷோஸ் அந்த மாதிரி டியூட்டி எல்லாமே டெய்லி வீக்கெண்ட் பப்ளிக் ஹாலிடே எல்லாமே வேலை தான். சோ அதனால என்னோட ஹீலிங் வந்து எப்படி, நான் வந்து என்னோட ஹீலிங் எப்படி இருக்கும்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் படம் பாக்குறது தான். அதை பாக்குறேனாக்கா அதுக்கப்புறம் அது உள்ளுக்கு நானுமே ஒரு ஆள் மாதிரிதான் இருப்பேன்.
1: அந்த கதாபாத்திரங்களும் ஒரு ஆள் மாறிடுவீங்க.
2: எஸ் கரெக்ட். எனக்கு அது என்னன்னு தெரியல, எனக்கு வந்து நான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல எனக்கு ஏதாச்சும் என்னவா இருந்தாலுமே எனக்கு அது அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கும் போது என்னோட செல்ஃப வந்து நான் வந்து இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மூவி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும்.
0: படம் பாக்குறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த நேரம் வந்து சொல்லியிருந்தாங்க.
1: அதுல இன்னொரு விஷயமும் அவங்க சொன்னாங்க, என்னன்னா அந்த கதா அந்த அந்த அந்த உலகத்துக்குள்ளார அவங்க போனதா உணர்றாங்க. அது இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு கொரியாவுடைய ஒரு கலாச்சாரம் நம்ம நாட்டுல இருக்குன்னா அவங்க அதுல அவங்களா நினைச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு சந்திரமுகியில சொல்லுவாங்களா, சந்திரமுகியா நினைச்சாரு, சந்திரமுகியா நின்னாரு, சந்திரமுகியாவே மாறிட்டாங்க. அதுதான் அவங்க ஜோதிக வந்து அந்த கதையை கேட்டு அதுவா மாறுவாங்க தெரியுமா. அதுதான் அந்த இன்ஃபுளுன்ஸ் அப்படின்றோம் இல்லையா, ஒரு விஷயத்த பாக்கும் போது இது நல்லா இருக்கு, இதுக்குள்ளாரே நுழையிறாங்கல்ல. அது இவங்க வந்து அந்த உலகத்துக்குள்ளார போயிட்டு கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரம் அந்த அந்த படத்துக்குள்ளார இருந்துட்டு அவங்க வெளியே வராங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுலயே.
0: ஆனா கொஞ்சம் பார்த்துதான்
1: இருக்கணும். நாளைக்கு நீங்களே கொரியன் ஆர்டிஸ்டா வந்தீங்கன்னா நான் நம்புறதுக்கு ஒண்ணு இல்ல.
0: சரி, பால் டப்பா பாடிய பாடல் வருது அங்க நிம்மதியை தேடி அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். அந்த ஒரு தலைப்பு நிறைய நேர்கள் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அழைத்து பேசி அமைக்க நன்றிங்க.

0: மேற்காசிய போர் அமெரிக்கா ஈரான் உடன்பாடு உடனடியாக நடப்புக்கு வருகிறது. இருதரப்பு வர்த்தகத்தை விரிவுபடுத்த மலேசியா ரஷ்யா இலக்கு. வணக்கம், சலமலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியாவும் ரஷ்யாவும் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த எரிசக்தி துறையில் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உட்பட இருதரப்பு ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் டத்துஷி அன்வார் இப்ராஹிமும் அதிபர் விளாடிமிர் புட்டினும் கலந்துரையாடினர். எரிசக்தி, எண்ணெய் விநியோகத்தில் நீண்டகால ஒத்துழைப்பை வழங்குவதற்கான ரஷ்யாவின் உறுதியை பாராட்டுவது உட்பட பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். ரத்து செய்வதன் மூலம் மக்களின் பயணத்தை எளிதாக்குவதற்கான முயற்சிகள், அத்துடன் ரிங்கிட் ரபல் நாணயங்களை பயன்படுத்தி இருதரப்பு வர்த்தகத்தையும் முதலீட்டையும் விரிவுபடுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்வது குறித்தும் இரு தலைவர்களின் கலந்துரையாடலில் இடம்பெற்றது. இவ்வேளை உணவு உத்தரவாதம், எரிசக்தி, உயர்நிலை உற்பத்தி, இலக்கவியல், தொழில்நுட்பம், கல்வி போன்ற பல்வேறு துறைகளில் ஆசியானும் ரஷ்யாவும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டுமென்று டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். ஆசியான் உறுப்பு நாடுகள் ரஷ்யாவின் சந்தைகளை பன்முகப்படுத்தவும் விநியோக சங்கிலியின் மீள்திறனை வலுப்படுத்தவும் அத்துறைகள் முக்கிய பங்காற்றும் என நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். அதேவேளை அந்நாடுகள் தங்களது உறவை வலுப்படுத்தவும் நம்பிக்கை ஆழப்படுத்தவும் நடைமுறை ஒத்துழைப்பை தொடர்வதும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். சபா கொதகினவாலுவில் ஜூன் 11 தொடங்கி 14 வரை நடைபெற்ற தேசிய அளவிலான 2026 ஒற்றுமை வார கொண்டாட்டத்தில் 284,448 பேர் கலந்து கொண்டனர். 2023 இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக அதிகமான எண்ணிக்கையாக இது உள்ளதாக ஒற்றுமை அமைச்சர் நாகடாகாங் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கத்திற்கு மாறான சாதனை நாட்டின் அடித்தள ஒற்றுமைக்கும் அடிப்படையாக விளங்கும் கலாச்சாரம், பண்பாடு, பன்முகத்தன்மையை மலேசியர்கள் போற்றுவதை புலப்படுத்துவதாக அவர் கூறினார். இன்று தொடங்கி ஜூன் 24 வரையிலான எரிபொருள் விலை நிலவரம். ரோன் 97, ரோன் 95 பெட்ரோல் விலையில் மாற்றம் இல்லை. அது முறையே லிட்டருக்கு 4 ரிங்கிட் 35 சென்னுக்கும் 3 ரிங்கிட் 72 சென்னுக்கும் விற்கப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. தீபகற்பத்தில் டீசலின் விலை 30 சென் குறைந்து 4 ரிங்கிட் 37 சென்னாக உள்ளது. சபா சரவாக் லபுவானில் டீசல் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்னுக்கு விற்கப்படுகிறது. டி மடானி திட்டத்தின் கீழ் ரோன் 95 பெட்ரோல் விலையில் மாற்றம் இல்லை. அது 1 ரிங்கிட் 99 சென்னாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மலாக்கா மோடர்ன் வாக்கில் நாளை தொடங்கி 21 வரை நடைபெறவுள்ள மலேசிய வர்த்தக கண்காட்சிக்கு 50,000 மேற்பட்டோர் வருகை புரிவர் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் குஸ்கோப் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த கண்காட்சி தொழில் முனைவோர் பண்பாட்டை வலுப்படுத்தவும் சந்தை அணுகலை விரிவுபடுத்தவும் உள்ளூர் தொழில் முனைவோர், குறிப்பாக சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உட்பட கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையே வணிக வாய்ப்புகளை வழங்கும் முக்கிய தளமாக விளங்குகிறது. மேலும் இந்த கண்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக குஸ்கோப் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தொழில்நுட்பம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் ஊடகச் சூழலில் செய்தியாளர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவும் போட்டித்தன்மை மிக்கவர்களாக திகழவும் செயற்கை நுண்ணறிவு AI திறன்களை ஏற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒளிபரப்பு தலைமை இயக்குநர் அஸ்வாத் இஸ்மாயில் வலியுறுத்தினார். ஊடகத்தினர் AI அச்சுறுத்தலாக கருதாமல் அது மனித திறன்களுக்கு துணை புரிந்து பணியின் தரத்தை வலுப்படுத்தக்கூடிய கருவியாக கருத வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த துறை தொழில்நுட்பத்தை ஊடக நிறுவனங்கள் உயர் நெறியுடன் கையாள உதவும் வகையில் செய்தித்துறையில் AI பயன்பாடு தெளிவான வழிகாட்டுதல்களின்படி நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு பரிதா.rtm.gov.my விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் barita.rtm.gov.my.
0: மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டில் அமெரிக்காவும் கையெழுத்திட்டுள்ளதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் வாஷிங்டனும் தெஹரானும் இலக்கவியல் முறையில் கையெழுத்திட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயே தெரிவித்தார். அவ்விரு நாடுகளும் அதில் கையெழுத்திட்ட பிறகு அமைதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டதாக அவர் கூறினார். முன்னதாக நாளை சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் இந்த உடன்பாடு கையெழுத்திடப்பட விருந்தது. இவ்வேளை ஈரானுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தம் புரிந்துணர்வு அடிப்படையிலானது தவிர அது மாற்றத்திற்கு உட்பட்டது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஒருவேளை அந்த உடன்பாட்டில் விருப்பமில்லை என்றால் மீண்டும் தாக்குதல் தொடங்குவோம் என எகிப்து அதிபர் அப்டெல் ஃபத்தா அல் சிசியுடனான சந்திப்பில் டிரம்ப் சூளுரைத்துள்ளார். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஓர் ஒப்பந்தத்தை அறிவிப்பதற்கு முன்பதாக பாகிஸ்தானின் முயற்சியின் மூலம் வாஷிங்டனும் தெஹரானும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் தற்காலிக போர் நிறுத்தத்தை எட்டின. தெஹரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்பதை டிரம்ப் குறிப்பிட்டார். ஐரோப்பாவின் ஆரியன் 6 ஏவுகணை புதன்கிழமை வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவப்பட்டதாக ஜெர்மனிய செய்தி நிறுவனம் DPA தெரிவித்துள்ளது. புதிய அதிக சக்தி வாய்ந்த உந்துவிசையை பயன்படுத்தி அது ஏவப்பட்டதாக ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ESA கூறியது. அமேசான் நிறுவனத்திற்கான 36 செயற்கைகோள்களை சுமந்து கொண்டு இந்த ராக்கெட் பிரான்ஸ் இன்ஹா குரோக் ஐரோப்பிய விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்டது. ஆரியனாறு வணிக பொது வாடிக்கையாளர்களுக்காக செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்ப பயன்படுத்தப்படுகிறது. 1996 முதல் 2023 வரை செயல்பாட்டில் இருந்த ஆரியன் 5 அடுத்த தலைமுறையாக ஆரியனாறு கருதப்படுகிறது. யுக்ரைன் தலைநகர் கியேவில் வியாழக்கிழமை அதிகாலையில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏவுகணையின் சத்தத்தை தொடர்ந்து இரு வெடிப்புகள் ஏற்பட்டதில் மக்கள் தங்குமிடங்களை நோக்கி ஓடினர். அந்த முக்கிய நகரம் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்கானதை கியேவின் ராணுவ நிர்வாக தலைவர் தைமர் கைக்கேங்கோ உறுதிப்படுத்தினார். உயிரிழப்புகள் சேதங்கள் குறித்த உடனடி தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்றார் அவர். ரஷ்ய யுக்ரைனிய தாக்குதல்கள் பல மாதங்களாக தீவிரமடைந்து அதிக எண்ணிக்கை பொதுமக்களின் உயிரிழப்புகளுக்கு வித்திட்டுள்ளது. இதனிடையே G7 உச்சநிலை

தீர்ப்புக்கான தமது ஆதரவை டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். பிலிப்பீன்ஸ் பங்காசினான் வட்டாரத்தில் சூரிய மின் தோட்ட தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்ததில் 60 உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. லப்ராடோ நகரில் ஏற்பட்ட இவ்விபத்தில் வாகனத்தின் பிரேக் செயல்படாததால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. தொழிலாளர்கள் பயணம் செய்த அந்த லாரி 12 பயணிகளுடன் எதிரில் வந்த ட்ரக்குடன் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து விலகி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. அமெரிக்காவின் ஓஸ்ட் நரங்கில் கே குழு நிலையிலான ஆட்டத்தில் ஜனநாயக கோங்கோ குடியரசு போர்த்துகல் அணிக்கு சவாலான ஆட்டத்தை வழங்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவ்விரு அணிகளும் 1-1 சமநிலையில் ஆட்டத்தை நிறைவு செய்தன. ஆட்டத்தின் 6வது நிமிடத்தில் பெத்ரோ நீட்டோ இடதுபுறத்திலிருந்து அடித்த பந்தை ஜோஹோ நேவேஸ் தலையால் முட்டி போர்த்துகலுக்கான கோலை உறுதி செய்தார். இதனிடையே முதல் பாதி ஆட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் யோனே பிசா கோங்கோவுக்கான முதல் கோலை அடித்து ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார். 52 காத்திருப்புக்கு பின் உலகக்கிண்ண போட்டியில் கோங்கோ பதிவு செய்த முதல் கோல் இதுவாகும். இதனிடையே டாலாஸ் அரங்கில் நடந்த எல் குழு நிலையிலான ஆட்டத்தில் இங்கிலாந்தின் 3 Lions அணி 4-2 என்ற கோல் கணக்கில் குரோஷியாவை வீழ்த்தி வெற்றியை நிலைநாட்டியது. இதனிடையே அதே எல் குழுவில் கானாவும் பனாமாவும் களமிறங்கியதில் கானா 1 புகுத்தியது. அடுத்ததாக இன்று காலை 10 கே குழு நிலையிலான ஆட்டத்தில் உஸ்பெகிஸ்தானும் கொலம்பியாவும் சந்திக்க உள்ளன. மேற்காசிய போர். அமெரிக்கா ஈரான் உடன்பாடு உடனடியாக நடப்புக்கு வருகிறது. இருதரப்பு வர்த்தகத்தை விரிவுபடுத்த மலேசியா ரஷ்யா இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: உற்சாகமா காலையில செயல்பட ஆரம்பிக்கிறாங்க, வானொலி கேக்குறாங்க. அவங்களுக்கு சார்ந்த ஒரு விஷயம் பேசும்போது அதையும் அவங்களுடைய கருத்துக்களை பகிரணும் அப்படின்றத முன் வராங்க. ஆக இப்படி ஒன்றிணைந்து பயணித்துக்கிட்டு இருக்கோம் நம்ம.
1: நிம்மதி தேடி எங்க போவீங்க அப்படின்னு கேட்கும் போது வித்தியாசமான சூழலாம் வந்தது. அதுவுமே கேட்கும் போது அது நமக்கு தானே தெரியும், நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன விஷயம் பிடிக்கும், நமக்கு எது வசதி, இதெல்லாம் பார்த்து ஒன்னொன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் ரொம்ப அழகானது. அதனால தேர்ந்தெடுத்து நிம்மதியை தேடுங்க.
0: எங்கேயும் போகாம உட்கார்ந்த இடத்துல ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னா இசைதாங்க, பாடல்கள் தான். அந்த இசைய மின்னல் வழியை நாங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம்.
1: அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். 10 மணி வரைக்கும் நிறைய கதைகள் பேசலாம்.

0: இந்த பக்கம் உங்களோட மோகன் புவனா பேசிட்டு இருக்கோம். உங்க காலை பொழுதேனும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு
1: இருக்கோம். வணக்கம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னா, வழக்கத்துக்கு மாறான அதிகப்படியான அழைப்புகள், அதிகமான அழைப்புகள், நேர்கள் வந்து ரொம்ப உச்ச

இப்போது

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2:15 க்கு.

0: ஏக்க மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களும் ஒண்ணா இணைக்குதா, அம்மா போல் அணைக்குதா, அம்மா பாபா.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
3: எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அதை எப்படி கட்டுறது?
4: ரொம்ப ஈஸி தான். MyBill MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் joho.eheatmart.my ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துரும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
5: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: வணக்கம். இன்னெல்லாம் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு ஜூன் 18 தேதி சொல்லும் போது 2025-2026 ஆண்டுக்கான எஸ்டிபிஎம் தேர்வு முடிவுகள் இன்றைக்கு வெளிவரவிருக்கின்றன.
1: ஆமா, இன்றைக்கு காலையில 11:30 வாக்குல வந்து மாணவர்கள் வந்து அவங்களுடைய இணையம் வழியாக தெரிஞ்சுக்கலாம். எம்பிஎம் உடைய போர்ட்டல் இருக்கு இல்லையா, பப்ரிக்ஸன் மலேசியா, அவங்களுடைய போர்ட்டல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக உங்களுடைய அடையாள அட்டை, அங்குகள் இரண், இதெல்லாம் நீங்க எழுதி நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு.
0: இதற்கிடையில குறுஞ்செய்தி வாயிலாகவும் வந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற
1: வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க எதிர்பார்த்த முடிவுகள் உங்க கையில இருக்கும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்துறோம்.

this? Money. Who is this?

0: தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. பொதுவா முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 80-ஆம் 90-ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இது அதிகமா இருந்தது. இந்த குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து சமைச்சு எடுத்துட்டு போய் இந்த கடல் பக்கமா உட்காந்து அப்படியே குடிச்சுக்கிட்டே கதை பேசுறது, விளையாடுறது, இந்த மணல் வீடு கட்டுறது, எப்படி நிறைய விஷயம் நடக்கும் இல்லையா?
1: இல்ல, இது நம்ம பழசுன்னு சொல்ற விஷயங்கள் மலாய்க்காரர்கள் மத்தியில ரொம்ப புதுசாவே அவங்க இன்னும் அதை பின்பற்றாங்க. இப்போ நீங்க நோன்பு திறக்கும் நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா புத்ராஜயல அந்த டத்தரன்ல அவ்வளவு பேர் வந்து சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு அங்கதான் நோன்பு திறப்பாங்க.
0: ஆமா,
1: இந்த சில இடங்கள்ல இன்னும் அந்த பிக்னிக் அப்படின்ற ஒரு பழக்கம் நிறைய பேர் மத்தியில இருக்கு. ஆனா நம்ம கிட்ட அது குறைஞ்சிருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ நீர்வீழ்ச்சிக்கு போனா அங்கேயே பாய் விரித்து
0: சாப்பாடு
1: சமைச்சு எடுத்துட்டு வந்து அங்க சாப்பிடுறது. ஆனா இப்போ அதிகமா நண்பர்கள் கூட சுற்றுலா போறது அந்த மாதிரி அதிகரிச்சதுனால குடும்பத்தோடு போறாங்களா? ஆனா இருக்காங்க தான், இல்லனே சொல்லல. ஆனா அது கொஞ்சம் மறந்துகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது.
0: ஒருவேளை மறந்துட்டீங்க அப்படின்னா அது நினைவுபடுத்தக்கூடிய முக்கியமான ஒரு நாள் தான். ஏன்னா இன்றைக்கு வந்து அனைத்துலக ரீதியில வேர்ல்ட் பிக்னிக் டே அப்படின்ற ஒரு இதுக்கான ஒரு தினமாவே அனுசரிக்கப்படுது. அதாவது என்னன்னா, இப்போ கடலுக்கு போகலாம், நீங்க சொல்ற மாதிரி பூங்காக்கு போகலாம், அல்லது காட்டுக்கு கூட போகலாம். அந்த மாதிரி சமைச்சு எடுத்து போய் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்றதுன்றது ரொம்ப முக்கியம்.
1: ஆமா, அதுல வந்து சமைக்கிறது மட்டும் இல்ல, அந்த இடத்துல தங்கி குடும்பத்தோட நேரத்தை கழிக்கிறது, கதைகள் பேசுறது, பிள்ளைகள் விளையாட வைக்கிறது, இதுதான் நமக்கான நேரம் அழகானதை உருவாக்குவதற்காக. அதனால இன்னும் யோசிக்கலையா? ஓ பரவாயில்ல, நல்லா தானே இருக்கு, பிக்னிக்கு ஒரு ஒரு திட்டம் போடுவோமே அப்படின்னா போட்டுருங்க.
0: கண்டிப்பா போடுங்க. இது நமக்கான நேரம், குடும்பத்துக்கோட நேரம் செலவு பண்றது. ஏன்னா இப்ப வாரிய நாட்கள் வந்துட்டா எங்கேயாவது போகணும் அப்படின்னு இல்லையா, இந்த மாதிரி விஷயம் நீங்க தாராளமா ஈடுபடலாம் அப்படின்றத நினைவுபடுத்திருக்கோம். கே கே பாடிய பாடல் எடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கொண்டாடுவோமோ பாசத்தை அவ்வளவு வெளிக்காட்ட மாட்டார். மனசுக்குள்ள அவ்வளவு பாச வச்சிருக்கிற தந்திரக்கான ஒரு நாள் இந்த வார இறுதி நாட்கள் வரப்போகுது.
1: ஆமா, அப்படியே ஒரு மாதிரி இதான் இப்போ எம்டன் மாதிரி இருப்பாங்க சில வீட்டுல அப்பா எல்லாம். சில வீட்டுல ரொம்ப ரொம்ப நண்பரா இருப்பாங்க. எது எப்படியோ அப்பா தாங்க. தன்னுடைய கஷ்டத்தை வெளியில சொல்லாத ஒரு ஜீவன் நம்மோடு இருக்கங்கன்னா அது அப்பா தான். இன்னைக்கு திட்டுவாங்க, உள்ள போயிட்டு ஐயோ பிள்ளைங்களை திட்டுமே அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். எது ஒரு விஷயமா இருந்தாலும் மெழுகுத்திரி தாங்க உள்ள அவங்க, ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அதுதான் அப்பா.
0: ஆமா, அந்த மாதிரி மின்னல ஃபேம் இந்த முறை ஒரு முக்கியமான ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். நம்ம அறிவிப்பாளர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அப்பாவை பற்றிய சில கேள்விகள் வந்து கேட்கப்படும் போது எங்க மனசுல உள்ளது அப்பயே வந்து அப்படியே வந்து கொட்டிருக்கும். அப்பா அப்பா, நானும் சின்ன வயசுல தெரியுமா வந்தான் மீன் சாப்பிட போவேன் அப்பாவோட.
1: என்ன அடி வாங்கினீங்க?
0: நீங்க நினைப்பீங்க வந்தான் மீன் கதையா அது ஒரு பெரிய விஷயமானு. ஆனா ஒவ்வொரு சனிக்கிழமை அப்பா கூட்டிட்டு போயிரு வந்தான் மீன் சாப்பிடறதுக்கு.
1: ஓ அப்படியா?
0: இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கும். மின்னல் எஃப்எம் சமூக வலைதளங்கள் நீங்க போனீங்க அப்படின்னா இன்று தொடங்கி நீங்க வந்து காணொலிகள் பார்க்கலாம். அதுல வந்து நம்ம மின்னல் எஃப்எம் அறிவிப்பாளருடைய அப்பா
1: சமூக வலைத்தளங்கள் காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து எங்களுடைய இணைந்திரங்கள்

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
1: மடானி உங்களுக்காக.
2: பாலிடெக்னிக் பல்நுட்ப கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டு இளங்கலைக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. மின்னியல், மின் அணுவியல், வடிவமைப்பு உள்ளிட்ட 12 துறைகளில் இளங்கலை பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு. விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் July 3. மேல் விவரங்களுக்கு mypolycc.edu.my.
1: மடானி உங்களுக்காக.

0: அடுத்த பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னலுக்கு நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க.
1: அடுத்து அஸ்வினி உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்காங்க இளமை உல்லாசத்துல.
0: இன்னைக்கு நிறைய நம்ம நேர்களோட பேசியிருந்தோம், முக்கியமா சாப்பிடும் போது ஏதாவது ஒண்ணு பாத்துக்கிட்டே, குறிப்பா திரை பாக்குறதா இருக்கட்டும், படம் பாக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது பார்த்தாதான் சாப்பிட முடியும்ன்ற நேர்கள்லாம் நிறைய பேர் தான் இருக்காங்க.
1: அதே நேரத்துல வந்து இப்போ ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், நீங்க ஒரு ஹீலிங் போறீங்க, உங்க மனசை புதுப்பிக்க போறீங்க அப்படின்னா எங்க போவீங்க, யார தேடி போவீங்க, யாரல்ல எங்க போவீங்கன்னு கேட்டிருந்தோம்.
0: நிம்மதியை தேடி எங்க போவீங்கன்னு கேட்கும் போது வித்தியாசமான பதில்கள்லாம் வந்துருது. ஒருத்தவங்க என்னன்னா பேரங்காடியில பொருட்கள் பார்த்தா எனக்கு நிம்மதி கிடைச்சிருன்றாங்க, ஒருத்தவங்க தனியா படம் பார்த்தாலே எனக்கு அது போதும்ன்றாங்க,
1: மரத்த கட்டி பிடிப்பேன்னு சொன்னாரு.
0: இப்படி ஆனா நல்லா இருந்தது, நேர்களோட பேசின
1: விஷயங்களும் கிடைச்சது அவங்க கிட்டே இருந்தா, நம்ம நேர்கள்ட்ட இருந்தா நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம்ல.
0: சரி அப்ப நாமளும் முடிச்சுட்டு இது நம்ம இங்க இருக்கிற இந்த நொடி நமக்கு ஒரு பெரிய நிம்மதியானது. உண்மைக்குமே அறிவிப்பாளர்கள் பாருங்க, இந்த நான்கு சுவற்றுக்குள்ள இருக்கும், இங்க இருக்கிற மாதிரி ஒரு பெரிய நிம்மதி நமக்கு.
1: அந்த நிம்மதி ஏன் ஒண்ணு, நேர்கள் கிட்டே இருந்து வர அழைப்புகள், அவங்க கிட்ட பேசுறது, இன்னொன்னு இசையோடு நம்ம நிகழ்ச்சியை வழங்கி நடத்திட்டு இருக்கோம், பாடல்கள் ஒண்ணு.
0: சரி,
1: அதனால
0: அதே நிம்மதியோட விடைபெறுகின்றோம்.
1: நானுங்கள்
0: மோகன்,
1: நான் புவனா வீரமோகன்,
0: மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் துர்க்மெனிஸ்தான் அலுவல் பயணம் பொருள் பொதிந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இது இரு நாடுகளுக்கும் இடையே எண்ணெய் உட்பட எரிவாயு, போக்குவரத்து, தளவாடங்கள், விவசாயம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை ஆராய்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதாக துர்க்மெனிஸ்தானுக்கான மலேசிய தூதர் முகமது சுஹைமி அகமது தஜுடின் கூறினார். இம்மாதம் 18ஆம் நாள் தொடங்கி 19ஆம் நாள் வரை பிரதமர் அங்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். மேலும் வர்த்தகம், முதலீடு, உயர்கல்வி, சுற்றுலா ஆகிய துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்றார் அவர். குவாக்வரலி சைமன் கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசை WRல் மலாயா பல்கலைக்கழகம் UM உயர்ந்த தரவரிசையை பெற்றுள்ளது. முன்னதாக 58ஆவது இடத்திலிருந்த UM தற்போது 56ஆவது இடத்திற்கு 2 இடங்கள் முன்னேறியுள்ளது. இந்த அடைவு நிலை மலேசியாவின் சிறந்த பல்கலைக்கழகம் UMஐ வலுப்படுத்துவதுடன் உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் முதல் 3.7 விழுக்காட்டிற்குள் அது இடம் பிடித்துள்ளது. அமெரிக்காவுடன் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான முயற்சிகளில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் எவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சநிலை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நடந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இதுகுறித்து கலந்துரையாடினர். இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க வர்த்தக நிகழாளி ஜெமியசன் கிரீர அடுத்த வாரம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் இவ்வாண்டு செப்டம்பர் 1ஆம் நாள் தொடங்கி இடைநிலை பள்ளிகளில் கைபேசி பயன்பாட்டிற்கு தடை விதிப்பதாக கல்வி அமைச்சர் எட்வர்ட் கெஃப்ரே அறிவித்துள்ளார். மேலும் 15 வயதிற்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதன் தடை குறித்து பிரான்ஸ் பரிசீலித்து வருவதாக கூறிய அவர், அந்நடவடிக்கைக்கு இன்னும் ஒப்புதல் கிடைக்கப் பெறவில்லை என்றார். விளையாட்டு 2025 2026 PSA ஸ்குவாஷ் உலக வெற்றியாளர் கிண்ணம். தேசிய தாரகை எஸ் சிவசங்கரி ஜப்பானின் சதோமி வதனபவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சென்ற குவாட்டர் பாரிஸில் நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் 11-9, 11-6, 11-9 என்ற நேரடி செட்களில் வதனபவை வெற்றி கொண்டார். இந்த ஆட்டம் 35 நிமிடங்களுக்கு நீடித்தது. சனிக்கிழமை அதிகாலையில் நடைபெறவுள்ள போட்டியில் எகிப்தை சேர்ந்த அமினா ஆர்ஃபியுடன் சிவசங்கரி களமிறங்குவார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

உங்களுக்காகவே பாடல்கள் தகவல்கள் விளையாட்டு அங்கங்கள்னு சொல்லி நிறைய அங்கங்களை நாங்க கைவசம் வைத்திருக்கோம். நீங்க தொடர்ந்து இணைந்திருந்தால் மட்டும் போதும். இப்ப வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக வினித் ஸ்ரீனிவாசன் மற்றும் ஸ்வேதா மோகன் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக.

இன்றைய மலையாள பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம மலையாள பாடல்களை கேட்டிருந்தோம். சரி, நஸ்லன், மம்தா பைஜு, ஷாம் மோகன் உட்பட பலரும் நடிச்சிருந்த மலையாள படம் தான் இந்த பிரேமலு அப்படின்ற திரைப்படம். இதை ஃபஹத் ஃபாசில், திலீஷ் பொத்தன் இப்படி பலரும் வந்து தயாரிச்சிருந்தாங்க. குறைந்த பட்ஜெட்ல உருவான இந்த ரொமான்டிக் காமெடி அப்படின்னு சொல்வாங்க இல்லையா, காதல் நகைச்சுவை கலந்த திரைப்படம் கடந்த 2024 மலையாளத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றிருந்ததுங்க. தமிழ் தெலுங்கிலும் வெற்றி பெற்றிருந்தது அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. 3 கோடியில உருவாக்கப்பட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா 135 கோடிக்கும் மேல வசூலித்திருந்தது. இதன் 2வது பாகம் உருவாகவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதனை சார்ந்து அந்த குழுவினர் எல்லாருமே கொஞ்சம் கலப்பு விமர்சனங்களா சொல்லி வராங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரேமலு அப்படின்ற திரைப்படத்தின் 2வது பாகம் வரப்போகுதா இல்லையான்னு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து மலையாள பாடலை கேட்க போறோம். ஹரிகிருஷ்ணன் மற்றும் மஞ்சரி கொண்டு வரும் பாடல் அடுத்ததாக இது உங்களுக்காக.

0: மடானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம மலையாள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு வந்து உலகத்திலேயே மிக சிறிய தீவு நாடு எது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இது அவசியங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயங்கள் அவசியம் இருக்கோ இல்லையோ, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இது உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். பசிபிக் பெருங்கடல்ல அமைந்திருக்கிற நாவுரு அப்படின்ற நாடு வெறும் 21 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட உலகின் மிக சிறிய தீவு நாடாக கருதப்படுதுங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டிற்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு தலைநகரம்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அரசாங்க அலுவலகங்களும் நாடாளுமன்றமும் யாரேன் அப்படின்ற பகுதியில செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சுமாரா 11,000 மக்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வாழ்றாங்க. பாஸ்போர்ட் அதாவது சுரங்க தொழிலால் வந்து ஒரு காலத்துல உலகின் செல்வந்த நாடுகள்ல ஒன்றாக இது வந்து அமைந்து வந்திருக்கு. இதுதான் உலகத்திலேயே மிக சிறிய தீவு நாடு, ஆனா தலைநகரமே இல்லாத நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நாவுரு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம்.

சுசன் ஷாம் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டு ரசித்திருந்தோம். இல்ல, மலையாளி மங்கீஸ் போட்டிருந்தது, அதை வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள. சரி, இப்போ வந்து நிறைவு பாடல்கள் கேட்க போறோம். மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை நாம கேட்ட பிறகு தொடர்ந்து உங்களுக்காகவே பிடிச்ச உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கமும் ஒளிபரப்பாகும். அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தொடக்கமாக மேற்காசிய போர் குறித்த நிலவரங்கள். இந்த வட்டாரத்தில் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டில் அமெரிக்காவும் ஈரானும் மெய்நிகர் வாயிலாக கையெழுத்திட்டுள்ளன. நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணையை விட முன்னதாகவே இந்த ஆவணங்கள் கையொப்பம் இடப்பட்டதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக G7 உச்சநிலை மாநாட்டினூடே பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் மாளிகையில் நடைபெற்ற இரவு விருந்துபசரிப்பில் இந்த உடன்பாட்டில் ட்ரம்ப் கையெழுத்திட்டதாக எக்ஸிஎஸ் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருந்தது. இவ்வேளை ட்ரம்ப் அறிவித்தது போல உடன்பாடு இறுதி செய்யப்பட்டுள்ளதை ஈரானும் உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த உடன்பாட்டில் தெஹ்ரான் அதிபரும் கையொப்பம் இட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகே தெரிவித்துள்ளார். இவ்விரு தலைவர்களும் மெய்நிகர் வாயிலாக இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளனர். இதனிடையே ஓர்மோஸ் நீரிணையை தெஹரான் உடனடியாக மீண்டும் திறக்கும் என்றும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகையும் முடிவுக்கு வரப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷரீப் குறிப்பிட்டுள்ளார். இந்த செயலாக்கம் உடனடியாக அமலுக்கு வருவதாக அவர் எக்ஸலத்தில் இடுகையிட்டுள்ளார். இந்நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை நினைவு கூறவும் நுட்ப அளவிலான பேச்சுக்களை தொடங்கவும் பாகிஸ்தான் கத்தாரின் ஆதரவுடன் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் ஒரு விழாவை நடத்தும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். பிரான்சில் நடைபெற்ற G7 மாநாட்டின் நிறைவு விழாவில் அதிபர் டொனால்டு டிரம்புடனும் அதிபர் இமானுவேல் மேக்ரோனுடனும் ஒருங்கிணைந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். கியேவ் மீது கவனம் செலுத்தியதற்கும் அங்கு அமைதியை எட்டுவதற்கு முன்வந்த டிரம்புக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் பிரசல்ஸில் நேட்டோ தலைமைச் செயலாளர் மார்க் ரத்தவுடன் அந்த மாநாட்டின் விளைபயன் குறித்து ஜெலன்ஸ்கி விவாதித்தார். இவ்வேளை பிரான்ஸ் இவ்வாண்டு செப்டம்பர் 1st தொடங்கி இடைநிலை பள்ளிகளில் கைபேசி பயன்பாட்டிற்கு தடை விதிப்பதாக கல்வி அமைச்சர் எட்வர்ட் கெஃப்ரி அறிவித்துள்ளார். பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகள் சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான தொடக்கக்கட்ட நடவடிக்கைகளை செயல்படுத்த தொடங்கியுள்ளன. அமெரிக்காவுடன் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான முயற்சிகளில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் எவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சநிலை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நடந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இதுகுறித்து கலந்துரையாடினர். இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க வர்த்தக நிகராளி ஜேமியசன் கிரீர அடுத்த வாரம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இடைக்கால இருதரப்பு வர்த்தக உடன்பாடு கலந்துரையாடலில் எட்டப்பட்ட குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் திருப்தியடைந்துள்ளனர். இவ்வாண்டின் 2nd பாதியில் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு LNG மற்றும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு LPG ஆகியவற்றின் வரி விகிதங்களை சுழியத்திற்கு கொண்டு வர தென்கொரியா திட்டமிட்டுள்ளது. தொடர்ந்து நிலவும் உலகளாவிய எரிசக்தி விலையேற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தளவாடம் உட்பட போக்குவரத்து செலவினங்களை குறைப்பதன் மூலம் நடப்பு விலையை நிலைப்படுத்த முடியும் என அந்நாட்டு நிதி பொருளாதார அமைச்சு எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்தாட்டம். உஸ்பெகிஸ்தானுக்கும் கொலம்பியாவுக்கும் இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் பாதி ஆட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் கொலம்பியா 1-0 சுழியம் எனும் கோலில் முன்னணி வகிக்கின்றது. டொரண்டோ அரங்கில் நடைபெற்ற எல் குழு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் கானா 1-0 சுழியம் எனும் கோலில் பனாமாவை வெற்றி கொண்டு 3 முழு புள்ளிகளை பெற்றுள்ளது. பிற்பாதி ஆட்டத்தில் அவ்வணிக்கான வெற்றி கோலை கலப் எரங்கி புகுத்தினார். முன்னதாக டாலாஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 எனும் கோல்களில் குரோஷியாவை வென்றது. முற்பாதி ஆட்டத்தில் ஹெரிகேன் இங்கிலாந்துக்கான 2 கோல்களை புகுத்திய வேளை பின்னர் அவ்வணிக்கான 2 கோல்களை ஜூட் பெலிங்ஹாமும் மார்கஸ் ராஷ்போர்டும் அடித்தனர். கே குழுவில் போர்த்துகளுக்கும் கோங்கோவுக்கும் இடையிலான ஆட்டம் தலா 1 கோலில் முடிவுற்றது. 52 ஆண்டுகளுக்கு பின் முதன்முறையாக கோங்கோ உலக கிண்ணத்திற்கு முன்னேறியுள்ளது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு நாம இணைந்திருக்கிறோம். செய்திகளுக்கு பிறகு நாம வந்து தொடர்ந்து இணைந்திருக்கோம். இப்போ நீங்க இதனை தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க தாராளமா அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேளுங்க. இவங்களை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேங்க. கணவருக்காக கேட்கலாம், பிடிச்சவங்களுக்காக கேட்கலாம், அன்பானவங்களுக்காக கேட்கலாம், தோழிக்காக கேட்கலாம், தோழனுக்காக கேட்கலாம், அம்மா அப்பா யாருக்காக வேணாலும் பிடிச்ச பாடலை படிச்சவங்களுக்காக நீங்க கேட்கலாம். இப்பவே அழையுங்கள். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பொதுவாவே நிம்மதியை தேடி எங்க போவீங்க அப்படின்னு நம்ம நேர்களை வந்து கேட்டிருந்தோம்ல.
2: அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா நாங்க ருட்டீனோட கொஞ்சம் மாறோம்ல, ஐயோ இதேதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போத நான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி போற இடம் வந்து பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்.
3: சூப்பர்
2: மார்க்கெட் போல போயிட்டு இப்ப நம்ம அந்த ரோ ரோவா இருக்கும் ஜாமான் அடுக்கி வச்சிருக்கோம்.
3: சரி
2: ஓகே, நான் போயிட்டு பாப்பேன். நான் பாத்துட்டு அந்த ஓகே ஒரு சாப்பாடு பொருட்களோ ஒரு ஜூஸோ அந்த மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே அந்த டைவர்ட் மாறும். அப்படியே மாறிட்டு இது புதுசா வந்திருக்கு, இது அன்னைக்கு இல்லையே, இது ஆஃபர் போட்டிருக்கான் அந்த மாதிரி. அதுதான் உண்மையிலே நான் செய்யற ஒரு டைவர்ட்கான விஷயம். போனாதான் ஐம்பது நூறு வழி எப்படி முடியுதுன்னே தெரியும்.
3: ஆமா ஆமா, அது உண்மைதான், அது உண்மைதான்.
2: உடனே நினைச்சா நம்ம போற்கூட இடம் நானா இது பண்ணிக்கிட்டேன்.
1: அப்ப கடைக்கு போறது வந்து பொருட்கள் வாங்கல, நிம்மதியை தேடி. அப்படியா?
2: நிம்மதியை தேடி. ஆமா,
3: நல்லா தேடுறீங்க.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வினை தாண்டி வருவாயா திரைப்படத்தில இருந்த அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு வந்து நேர்கள் நீங்க அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுடியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி, அழைப்புல கல்யாணி இருக்காங்க, அவங்களோட பேசலாம். கல்யாணி, எப்படி இருக்கீங்க?
1: அனைவருமே சேர்ந்து இந்த அன்பு தோழி தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னாள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம்.
0: அட்டா, சரி, இவங்க நண்பர்கள் தோழிகள் இவங்க கூட எல்லாம் ஒரு ஒரு நினைவு சொல்லணும், ஒரு பள்ளிக்கூட ஞாபகம் இப்போ வரைக்கும் வராத அஸ்வினி அப்படின்னா எது சொல்லுவீங்க?
1: முடி வெட்டுவாங்க.
0: முடி வெட்டுவாங்களா?
1: முடி நீட்டா இருந்துச்சுன்னா ஆம்பளை பசங்களுக்கு முடி அங்கங்க சொட்ட சொட்டையா கரைச்சி
0: விட்டுருவாங்க. வந்து கேட்க மாட்டாங்களா, தட்டி கேட்க மாட்டாங்களா?
1: அந்த காலத்துல எங்களுக்கு தான் உதவுவோம். தாய் தந்தைக்கு வந்து ரிப்போர்ட் கார்டு, அதுவும் வீட்டுக்கு போயிட்டு அட்ரஸ் குடுத்துருவோம். கரெக்டான அட்ரஸ் குடுக்கணும், அப்ப கரெக்டா வீட்டுக்கு போயிட்டு அப்பதான் வீட்டுலதான் வாங்குவோம், அதுக்கும் வாங்குவோம்.
0: என்ன பாடல கேக்க போறீங்க?
1: என் அன்பு தோழிக்காக இல்ல, எல்லாத்துக்குமே சேர்த்து ராதை மனுமே ராதை மனுமே.
0: இந்த பாடலுக்கு தான் பலி கொடுத்துல நடனம் எல்லாம் ஆடுவோம் வேற இல்லையா?
1: ஆனா அது இப்ப வந்து இப்ப உள்ள பிள்ளைங்க பாடி ஆடிப்பாங்க. நாங்க வந்து ரொம்ப சின்ன வயசுன்னா அந்த இந்த பாடல் மாட்டுக்கார வெளியில் வந்தாண்டி அந்த பாட்டுக்கு ஆடி இருக்கிறோம். அப்புறம்
0: மிக்க நன்றி கல்யாணி, பாடலை கேட்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.

0: என்ன பாடல கேக்க அழைச்சிருக்கீங்க?
1: எனக்கு ஜனநாயகன்ல இருந்து செல்லமி.
0: செல்ல மகளையா?
1: ஆமா.
0: சரி, நிச்சயமா அடுத்த பாடல கேக்கலாம்.
1: அந்த பாடல் உங்களுக்கும்
0: எனக்கும் சேர்த்து. நன்றி.

0: கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: வணக்கம், நான் ராஜமணி பேசுறேங்க. என்னோட பள்ளி நண்பர்களுக்கு எல்லாம் நாங்களாம் 1970 அந்த பத்தவரங்களை படிச்சோம். அவங்க என்னோட நண்பர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு
1: கேக்குறேங்க. பள்ளிக்கூட காலகட்டத்துல ஒரு மறக்க முடியாது நினைவு எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா?
0: என்ன மறக்க முடியாதுன்னா, அந்த பள்ளிக்கூட அந்த முடிஞ்சு எல்லாரும் வர்த்த கடைசியில கவுண்டரில் அவங்க பாசி பெயில் கிளம்புறாங்க தெரியுங்களா, அந்த பீலிங் இருக்கா இன்னமும் மனசுல அழுத்திக்கிட்டு இருக்கதா இருக்கு. அந்த அந்த தருணம் வந்து திருப்பி நம்ம எப்படி திருப்பி போட்டாலும் கிடைக்காது.
1: நிச்சயமா அது அந்த காலத்தோட நம்ம ரசிச்சிருந்தாதான் முடியும்.
0: ஆமா,
1: சரி, நிச்சயமா. மிக்க நன்றி அழைத்தமைக்கு. உங்க நண்பர்களுக்காக என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
0: ஓகே, நீங்க ஏதாவது போடுங்க, நல்ல பாட்டா போடுங்க.
1: சரி, நிச்சயமா உங்க நண்பர்களுக்காக பாடலை ஒளிபரப்புறோம். நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
2: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: சுசீலா தேவி பேசுறேன்.
1: சுசீலா தேவி சொல்லுங்கம்மா, யாருக்காக பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: நான் எல்லாருக்கும், என் பேர பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் விரும்பி அந்த பாட்டு கேட்கறேன். ஜனநாயகம் படத்துல இருந்து ஒரு பாட்டு ஒளிபரப்பிருங்க.
1: சரி, நிச்சயமா. என்ன சமையல் இன்றைக்கு?
0: இன்னைக்கு இன்னும் சமையல் இல்ல, இப்பதான் பசியா இருந்தேன். நீங்க பசி ஆட்டீங்களா?
1: நாங்க பசி ஆட்டிட்டு தான் வேலைக்கு வரணும், இல்லன்னா பசிக்கும் இல்ல?
0: ஆமா, மணி 12 கூடி ஆயிரும்.
1: ஆமாமா. சரி, நன்றி அழைத்தமைக்கு.
0: ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.

அச்சத்தூக்கு பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இன்றைக்கு நேயர்களோடு பேசியிருந்தோம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கத்தில் நீங்க எங்களோடு பேசியதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக போட்டி அங்கம் இன்னும் சிறிது நேரத்தில் 12 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு ஒளிபரப்பாக உள்ளது. உங்களுக்காக ஒரு பாடலை கொடுப்போம். அந்த பாடலை நீங்க எங்களுக்காக பாட போறீங்க. என்ன பாடல் அப்படின்றத பொறுத்திருந்து நாம பார்க்கலாம். இப்போ வாங்க அடுத்ததாக அனுராதா ஸ்ரீராம் மற்றும் யாசின் நிசார் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை மதிக்க தவறிய எந்தவொரு தரப்புடனும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காத நார்வே பெருமளவு தொகையை செலுத்திய பின்னரும் நாட்டுடனான தற்காப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்து நடவடிக்கையை மேற்கோள் காட்டி பிரதமர் டத்தோசரி அன்பார் இப்ராஹிம் இவ்வாறு கூறினார். ஆசியான் உரையாடல் பங்காளியில் இணைவதற்கான துருக்கியின் அவாவை மலேசியா ஆதரிக்கிறது. அதிகரித்து வரும் பொருளாதார ஈடுபாட்டின் மூலம் தென்கிழக்கு ஆசியாவிற்கு துருக்கி முக்கியமான பங்காளியாக உருவெடுத்து வருவதாக மலேசியாவுக்கான துருக்கி தூதர் அட்லான் மொஹமத் ஷாஃபிக் தெரிவித்தார். வழக்கமான உயர்நிலை சந்திப்புகள் மூலம் வளர்ந்து வரும் துருக்கியுடனான நீண்டகால நட்புறவையும் வியூக ஒத்துழைப்பையும் தொடர்ந்து வலுப்படுத்துவதில் மலேசியா கடப்பாடு கொண்டுள்ளதாக அவர் கூறினார். நிதி நிர்வாக ஆலோசனை நிறுவனம் AKPK-இன் புதிய தலைமை செயல்முறை அதிகாரியாக அஸ்மான் ஹாசிம் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது நியமனம் இன்று முதல் நடப்புக்கு வருவதாக AKPK அறிக்கை வாயிலாக கூறியது. நிதிச்சேவை துறையில் அனுபவம் வாய்ந்த அவர் அந்நிறுவனத்தில் 20 ஆண்டுகள் சேவையாற்றியுள்ளார். இவ்வாண்டு தொடக்கம் பணி ஓய்வு பெற்ற அசாடின் நாத் தாசிருக்கு பதிலாக தலைமை செயல்முறை அதிகாரி பொறுப்பை அஸ்மான் ஹாசிம் ஏற்றுள்ளார். கியூபாவின் ஆற்றல் வாய்ந்த முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ அமெரிக்காவின் கடுமையான முற்றுகைக்கு மத்தியில் சரிந்து வரும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். இதனிடையே மேலும் பல துறைகளை தனியார் முதலீட்டிற்கு திறக்கவும் வெளிநாடுகளில் வாழும் கியூபர்களிடமிருந்து அதிக மூலதனத்தை ஈர்க்கவும் அரசின் அதிகாரத்தை குறைக்கவும் அந்நாட்டு அரசாங்கம் தொடர் விரைவு சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளது. சில்லுகளை உட்படுத்திய கடுமையான விலையேற்றத்தை அடுத்து ஐபோன் விவேக கைபேசியை தயாரிக்கும் ஆப்பிள் நிறுவனம் தனது தயாரிப்புகளின் விலையை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் தெரிவித்துள்ளார். இந்த விலை உயர்வுகள் தவிர்க்க முடியாதவை என வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் கூறினார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்தாட்டம். உஸ்பெகிஸ்தானுக்கும் கொலம்பியாவுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை பிற்பாதை ஆட்டத்தில் கொலம்பியா 3-1 எனும் கோலில் முன்னணி வகிக்கின்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இதனை தொடர்ந்து நீங்க பாட போறீங்களா அப்படின்னா எங்களுக்கு அழைங்க, உங்களுக்காக ஒரு பாடலை ஒளிபரப்போம். அந்த பாடலை நீங்க திரும்ப எங்களுக்காக பாடணும். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரேஷினி, இப்ப நாங்க பாடி எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம் அல்லது வாழ்த்து சொல்லலாம். இதுதான் பரிசா கொடுக்க போறோம். அழைத்து எங்களோட பாட மறந்துடாதீங்க.

ரசவாச்சி அப்படின்ற பாடல் சித் ஸ்ரீராம் நமக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அதை நாங்க உங்களுக்காக வழங்கியிருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் எங்களோட சேர்ந்து பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. தாராளமா அழைத்து நீங்க பாட போறீங்க அப்படின்னா எங்களோட சேர்ந்து பாடலாம். ஆனா நாங்க உங்களுக்காக ஒரு பாடல் மட்டும் கொடுப்போம், அதைத்தான் நீங்க பாட போறீங்க. சரி, இப்போ உங்களுக்காக ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்தாட்டம் அந்த பக்கமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று வந்து மிகவும் எதிர்பார்த்த இந்த அர்ஜென்டினா அல்ஜீரியா ஆட்டம், அது மட்டுமல்லாமல் ஆஸ்திரியா ஜார்டன் இவங்க எல்லாம் மோதி இருந்தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது ஒரு ஆட்டம் இப்போதான் முடிவு பெற்றது. உஸ்பெகிஸ்தான் மற்றும் கொலம்பியா மோதி இருந்தாங்க. கொலம்பியா அணி பார்த்தீங்கன்னா 3-1 அப்படின்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. கானா பனாமாவுடன் மோதி இருந்தாங்க. 1-0 அப்படின்ற கோல் கணக்கில் கானா வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூடு பிடித்துக் கொண்டு இருக்கிறது. யார் முன்னிலையில் இருக்க போறாங்க அப்படின்றதற்கான எதிர்பார்ப்பு எல்லோரிடையே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் இந்த ஆட்டத்துல முன்னணி வகிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக தனுஷ் மற்றும் சரண்யா ஸ்ரீனிவாஸ் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: சாப்பாட்டு பொருட்களோ ஒரு ஜூஸோ அந்த மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே அந்த டைவர்ட் மாறும். அப்படியே மாறிட்டு இது புதுசா வந்திருக்கு, இது அன்னைக்கு இல்லையே, இது ஜோஃபர் போட்டிருக்கான் அந்த மாதிரி. அதுதான் உண்மையிலேயே நான் செய்யற ஒரு டைவர்ட்கான விஷயம். போனாதான் அங்க 50-100 வெள்ளி எப்படி முடியுதுன்னே தெரியும்.
1: ஆமா ஆமா, அது உண்மைதான், அது உண்மைதான்.
0: உடனே நினைச்சா நம்ம போர்க்கூட இடம் நானா இது பண்ணிக்கிட்டேன்.
2: அப்ப கடைக்கு போறது வந்து பொருட்கள் வாங்கல, நிம்மதியை தேடி. அப்படியா?
0: நிம்மதியை தேடி. ஆமா,
1: நல்லா தேடுறீங்க.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் நீங்க எங்களோட அழைத்து பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஒரு நேர் அழைத்தா இருக்காரு.
1: வணக்கம், நான் ஜெயராஜ் பேசுறேன், ஜோஹோ பாரு ஸ்கூடா ஏரியால இருந்து.
0: ஜெயராஜ், சரி பாட தயாரா இருக்கீங்களா?
1: நிச்சயமா பாட தயாரா.
0: ஒன்றிலிருந்து நான்குக்குள்ள ஒரு பாடலை நீங்க தேர்வு செய்யணும், அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்போம், நீங்க பாடணும், இதான் நடக்கும் இன்றைக்கு, சரிங்களா?
1: ஓகே, முடியும் முடியும்.
0: சரி, ஒன்றிலிருந்து நான்குக்குள்ள ஒரு எண் சொல்லுங்க.
1: ஒன்றுக்குள்ள நாலு. ஓகே, எனக்கு பிடிச்ச நம்பர் ஒன்று தான்.
0: ஒன்றுதாண்டா, நல்ல பாடல் தான். நீங்க எப்படி பாடுவீங்கன்னு தெரியல, பாக்கலாமா?

0: அதுதான் எங்களுக்காக பாட போறீங்க.
1: சங்கீதமா?
0: ஒளிபரப்புறோம், கேக்குறீங்களா?
1: முடியும், முடியும்.

0: நாங்க வந்து எப்போதுமே இப்படிதான் கொஞ்சம் சவாலா கொடுப்போம், அப்பதான் நீங்க பாடுறது அப்படி
1: சவால், கொஞ்சம் சவால் இல்ல ரொம்ப சவால். ஏன்னா பாடல் நான் பாடிடுவேன், ஆனா நீங்க சங்கீதமா கொடுக்குறீங்க, இருந்தாலும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முயற்சி பண்றேன்.
0: சரி, முயற்சி பண்ணுங்க.
1: சரிகமா பதா நிசா நிசா சரி சரி கதா பதா நிசா ரிஜிமா, ஆனா சரியா இருக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் என்னால முடிஞ்ச
0: பரவாயில்ல. ஏஆர் ரஹ்மான் இப்பதான் அழைச்சாரு, அந்த பாடினாரு அவரை கொஞ்சம் அவர் எண்களை கொடுங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, நீங்க நல்லா பாடுவீங்க அப்படின்னு சொன்னீங்க, இங்க எங்களுக்காக ஒரு பாடலை பாடுங்களேன்.
1: ஓகே, நான் உங்களுக்காக சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாடட்டேன்.

0: அடடா, எங்களுக்காக பாடிட்டீங்க, ரொம்ப நன்றி.
1: ஓகே ஓகே, இந்த நினைவு எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். ஓகே, ரொம்ப நன்றி.
0: என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: நான் போகிறேன் மேலே மேலே லோகமின் காலின், அந்த பாட்டு முடியுங்களா?
0: நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததா பாடலை கேட்கலாம். மிக்க நன்றி.
1: ஓகே, நன்றி, வணக்கம்.

0: நம்மை சுற்றி
1: கண்ணதாசன் நூற்றாண்டு விழா 2026 கவியரசர் கண்ணதாசன் நூற்றாண்டு நோக்கிய பயணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தொடக்க விழா பார்த்தீங்கன்னா June 21 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு ஜலான் இப்போ செட்டியார் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. உலக புகழ்பெற்ற இலக்கிய பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் கண்ணதாசனின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இலக்கிய ஆர்வலர்களும் கவியரசின் ரசிகர்களும் திரளாக வருகை தந்து இலக்கிய அமுதத்தை பருகிட கண்ணதாசன் அறவாரியம் அன்போடு அழைக்கிறது.
0: நம்மை சுற்றி
1: tamilname.com இணையதள அறிமுக விழா. குழந்தைகளுக்கு நற்றமிழ் பெயர் சூட்டுவதற்கான இந்த செயலியின் அறிமுக விழா June 20 சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு தலைநகர் விஸ்மா துன் சம்பந்தர் தான் ஸ்ரீ சோமா அரங்கில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் மலாயா பல்கலைக்கழக மொழி மொழியியல் புல விரிவுரையாளர் முனைவர் சீமா இளங்கோ.
2: வணக்கம். எதிர்வரும் 26 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு சோமா அரங்கத்திலே tamilname.com குறுஞ்செயலி இணையதள அறிமுக விழா நடைபெற இருக்கின்றது. இந்த குறுஞ்செயலி என்பது நானும் நண்பர் முகிலனும் ஓராண்டு காலமாக இணைந்து செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் நம்முடைய சோதிடம் எண்கணிதம் மற்றும் பல நெறிமுறைகளை உள்ளடக்கி உருவாக்கிய பெயர் சூட்டும் செயலியாகும். இந்த இணையதள அறிமுகம் என்பது பலருக்கு பல நம்பிக்கைகள் இருக்கும். அந்த நம்பிக்கைகளை நாங்கள் மதிக்கின்றோம். அதே வேளையில் நம்முடைய மரபையும் நாம் மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்ற இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் இந்த செயலியை உருவாக்கி முடித்திருக்கின்றோம். இது மிக முக்கியமான ஒன்று. நாம் அடிக்கடி சொல்வது ஒன்று, தமிழ் நம்முடைய அடையாளம். எனவே இந்த அடையாளத்தை நாம் மறந்தோம் என்றால் அடுத்த தலைமுறையினருக்கு தமிழ் பெயர்கள் இருப்பதே மாறிவிடும். இப்பொழுது கேட்கின்ற ஒரு சில பெயர்கள் பொருள் தெரியாமல் வைக்கின்றார்கள். இணையத்தில் அதனுடைய பொருளை பார்த்து உடனே வைத்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த பெயர் ரொம்ப அபத்தமாக இருக்கின்றது. எனவே இத்தகைய சூழல் இல்லாமல் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்று சொல்வார்கள் அல்லவா. எனவே அந்த அடிப்படையிலே அடுத்த தலைமுறை நல்ல பெயர்களை சூட்டுவதற்காக இந்த குறுஞ்செயலியை நாங்கள் வெளியிடுகின்றோம். தயை கூர்ந்து ஆர்வமுள்ள அன்பர்கள் தமிழ் ஆர்வலர்கள் நல்ல தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு என்று நினைக்கின்றவர்கள் தயை கூர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதனால்தான் இதற்கு வந்துட்டு தமிழ் ஹெரிட்டேஜ் மீட்ஸ் AI என்ற அந்த அடிப்படையிலே இந்த குறுஞ்செயலியை உருவாக்கி நாங்கள் வெளியிடுகின்றோம். எதிர்வரும் 26 சோமா அரங்கில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தயை கூர்ந்து அனைவரும் வந்து ஆதரவு நல்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.
1: நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை பெற 011-2544-686 011-2544-686 என்ற எண்களில் அறிகரணை தொடர்பு கொள்ளலாம். 48th திருமுறை ஓதும் விழா 21 June ஞாயிற்றுக்கிழமை மலேசிய இந்து சங்க காப்பார் வட்டார பேரவையின் ஏற்பாட்டில் 48th திருமுறை ஓதும் விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. காலை 8:30 திருமுறை ஓதுதல், வண்ணம் தீட்டுதல், சமய கேள்வி பதில், பொங்கல் பாணியை அழகுபடுத்துதல் போன்ற போட்டிகளும், மதியம் 2 மணிக்கு மேல் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியும் நடைபெறும். சுற்று வட்டார பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு காப்பார் வட்டார பேரவையின் தலைவர் விவேகரத்னா அருள்நேசன் ஜெயபாலன் கேட்டுக்கொள்கிறார். 2026 உலக யோகா நாள் நிகழ்ச்சி June 21 ஞாயிற்றுக்கிழமை 7:00 முதல் 9:00 வரை பத்துமலை திருத்தலத்தில் உள்ள ராமாயண குகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இலவச நிகழ்ச்சி குறித்து மேல் விவரங்களை வழங்குகிறார் உலக யோகா நலவியல் கழக நிறுவனர் டாக்டர் ஏ சுரேஷ்.
3: வணக்கம். என் பேர் வந்து யோமாஸ்டர் டாக்டர் ஏஜின் சுரேஷ். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் யோகா டேல வந்து எல்லா பேரும் வந்து இந்த யோகா டேல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. இந்த ராமாயண குகை பத்து தீஸ்ல வந்து ஒரு யோகா மெடிடேஷன் ஒரு சின்ன குகையை வந்து நல்லா அழகா கொண்டு வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுல வந்து நலம் தரும் நாட்களின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து இந்த மக்களுக்கு போய் சேர்ந்தோம்னு பிளான் பண்ணிருக்கோம். அது எப்படின்னா இந்த 21 ஜூன் வர ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு அது வந்து இந்த குகைக்குள்ள உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இந்த யோகா மெடிடேஷன் குகைக்குள்ள செய்யணும்னு நம்ம இலவசமா சில பேருக்கு வந்து லிமிட்டட் சீட்டு அவங்க கால் பண்ணி நம்ம கிட்ட பேசினாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்படி அவங்க வந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு. இந்த டைம்ல நீங்க பாருங்க, நிறைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஓடுது, நிறைய பேருக்கு வந்து மனநோய், ஸ்ட்ரெஸ், என்சைட்டி எல்லாம். சோ இந்த சேர யோகா நலம் தரும் நாக்காலின் இந்த ப்ரோக்ராம்ல வந்து அவங்களுக்கு இந்த டெக்னிக் ஆஃப் பிரணாயமா, அப்புறம் இந்த ஆசனாஸ், அப்புறம் மெடிடேஷன், அதுலேயே ஒரு ஸ்பெஷலான ஒரு மெடிடேஷன் வந்து ஹார்ட் சென்டர் யோகா மெடிடேஷன். சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அறிமுக கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உலக ரீஜியன்ல இந்த வருஷம் வந்து இந்திய நாய் கமிஷனும் வந்து நாக்காலி யோகா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன செய்யணும்னு தெரியாது, உங்க பேர் கஷ்டப்படுவாங்க. நாக்காலி யோகா வந்து அவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். இந்த ப்ரோக்ராம் எல்லாரும் வரணும், எல்லாரும் நல்லபடியா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை வந்து பெட்டரா கொண்டு போறதுக்கு இந்த நலம் தரும் நாக்காலி த்ரூ ஆன்டி ஏஜிங் சேர் யோகா வெல்னஸ் மலேசியா.
0: நம்மை சுற்றி
4: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும், ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
5: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
4: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
5: நீ சொல்றது சரிதான்.
0: தொழுகை நேர அறிவிப்பு.
6: நேர்களே, குவாலலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17. குவாலலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17.
7: இளமை, புதுமை, இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

மாதவன் திரைப்படத்துல இருந்த அந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். பெனி தயால் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடல். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவழமல்லி அப்படின்ற பாடலை கேட்டு வரப்போறோம். இந்த பாடலை கேட்ட பிறகு இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். வாங்க பாடலை முதல்ல கேட்டு வருவோம்.

0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு இதனை தொடர்ந்து இசையும் இசையும் அங்கத்தில் கிஷன் ராஜ் உங்களோட பேச ரொம்ப அவளோட காத்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை கேளுங்க, நிறைய பாடல்கள்லாம் தொகுத்து வைத்திருக்காங்க. 2 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா 60ஆம் ஆண்டு பாடல்களையும் நாம கேட்டு ரசிக்க போறோம். இன்றைக்கு பாடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கொடுமைப்படுத்தியிருந்தோம். அதே சமயம் நிறைய நேர்கள் அழைத்து உங்களுடைய பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களையும் கேட்டிருந்தீங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்பொழுது உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மதிய உணவை சாப்பிடல அப்படின்னா எப்பொழுதும் கொடுக்கிற நினைவூட்டல் தாங்க. வேலையா இருக்கேன், பரபரப்பா இருக்கேன், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லாம சடார்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு படார்னு நீங்க மறுபடியும் வேலைக்கு போகணும்ன்றது ஒரு குட்டி குட்டி நினைவூட்டல். இப்பதான் அஸ்வினி சமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்றீங்களா, நல்லபடியா சமைச்சு வயிறாறு சாப்பிடுங்க. எங்க வயிறோ அதே சமயத்துல நிறைஞ்சிரும். சரி, இன்றைக்கு இப்ப வாங்க நாம நிறைவு பாடலை கேட்டு ரசிக்க போறோம். இது உங்களுக்காக கானா வினோத் கொண்டு வரும் பாடல்.
1: அடி நேர்பே

0: காசா மோதல் மனித குலத்திற்கு எதிரான அட்டூழியங்கள் என்றும் எதிர்க்கப்படும். பிரதமர் துர்க்மெனிஸ்தானுக்கு பயணம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக நடத்திய தாக்குதல்கள் குறித்து மலேசியா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. ஏனெனில் இது ஒரு நாட்டின் இறையாண்மை தொடர்பான கேள்வியாகும் என பிரதமர் டத்தோசரி அன்பார் இப்ராஹிம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தரப்பினரை பொருட்படுத்தாமல் பன்னாட்டு சமூகம் இம்மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து மதிப்பிட வேண்டும் என்று அவர் கூறினார். இச்செயல் மோதலின் விளைவுகள் உள்ளிட்ட போரினால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியுடன் மட்டும் தொடர்புடையதல்ல, மாறாக உலகம் சற்றும் ஏற்றுக்கொள்ள இயலாத செயலாகும் என்றார் அவர். இதனிடையே காசா மோதல் போன்ற பன்னாட்டு விவகாரங்களில் ஆசியான் நடுநிலையை கடைபிடிக்காது என்று டத்தோசரி அன்வார் வலியுறுத்தினார். அந்த அமைப்பு மனித உரிமை கொள்கைகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. மேலும் மனித குலத்திற்கு எதிரான அட்டூழியங்களையும் அது நிராகரிக்கிறது. ஆசியான் நடுநிலையை கடைபிடிக்கின்ற நிலையில் அவ்வமைப்பு எந்தவொரு சித்தாந்த நிலைப்பாட்டிலோ அல்லது வல்லரசு நாடுகளுக்கோ கட்டுப்படவில்லை என்பதை காட்டுகிறது என்றார் அவர். இவ்வேளை ரஷ்யாவிற்கான அதிகாரப்படியான பயணத்தை நிறைவு செய்த பின் டத்தோசரி அன்வார் துர்க்மெனிஸ்தானுக்கு அலுவல் பயணத்தை மேற்கொள்வார். இன்றும் நாளைக்கும் அந்நாட்டிற்கான பயணம் இருவழி உறவுகளை வலுப்படுத்தும். அதுமட்டுமின்றி எரிபொருள் எரிவாயு வர்த்தகம் முதலீடு செயலணியியல் போக்குவரத்து வேளாண் சுற்றுலா ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புகளையும் வாய்ப்புகளையும் விரிவுபடுத்தும் என துர்க்மெனிஸ்தானுக்கான மலேசிய தூதர் முகமத் சுஹாய்மி அஹமத் தஜுடின் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில், மலேசியா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை மதிக்க தவறிய எந்தவொரு தரப்புடனும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது. நார்வே பெருமளவு தொகையை செலுத்திய பின்னரும் நாட்டுடனான தற்காப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்த நடவடிக்கையை மேற்கோள் காட்டி பிரதமர் இவ்வாறு கூறினார். இது எதிர்கால ஒத்துழைப்பு குறித்த ஒஸ்லோவுடனான நாட்டின் பரிசீலனைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் கூறினார். முன்னதாக தனது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொள்வதாக கூறி மலேசியாவுக்கான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை NSM அமைப்பு ஏற்றுமதி உரிமத்தை நார்வே அரசு ரத்து செய்தது. ஆசியான் உரையாடல் பங்காளியில் இணைவதற்கான துருக்கியின் அவாவை மலேசியா ஆதரிக்கிறது. அதிகரித்து வரும் பொருளாதார ஈடுபாட்டின் மூலம் தென்கிழக்கு ஆசியாவிற்கு துருக்கி முக்கியமான பங்காளியாக உருவெடுத்து வருவதாக மலேசியாவுக்கான துருக்கி தூதர் அர்லான் முகமத் ஷாஃபிக் தெரிவித்தார். வழக்கமான உயர்நிலை சந்திப்புகள் மூலம் தொடர்ந்து வளர்ந்து வரும் துருக்கியுடனான நீண்டகால நட்புறவையும் வியூக ஒத்துழைப்பையும் தொடர்ந்து வலுப்படுத்துவதில் மலேசியா கடப்பாடு கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மலேசியாவும் துருக்கியும் நம்பிக்கை மரியாதை அமைதி வளப்பம் வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த உறவை பகிர்ந்து கொள்கின்றன. ஜூலை முதலாம் நாள் தொடங்கி தானியங்கி பண இயந்திரம் ATM வங்கிகளுக்கு இடையிலான பண பரிவர்த்தனைகளுக்கு விதிக்கப்படும் ஒரு வெள்ளி ரிங்கிட் கட்டணம் ரத்து செய்யப்பட்டதை பயனர்கள் வரவேற்றுள்ளனர். இந்த முயற்சி மில்லியன் கணக்கான பயனர்களுக்கு பயனளித்துள்ளதாக மலேசிய பயனர்கள் சங்கம் ஃபோம்கா தெரிவித்துள்ளது. இதன் வாயிலாக பயனர்கள் மீது சுமத்தப்பட்ட தேவையற்ற அழுத்தங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக ஃபோம்காவின் தலைமை நிர்வாகி டாக்டர் டி சரவணன் குறிப்பிட்டார். இந்நிலையில் அடிப்படை வங்கிச் சேவைகள் அனைத்து பயனர்களையும் உள்ளடக்கியது உள்ளிட்ட எளிதானதாக இருக்க வேண்டும் என்றார் அவர். தேர்தலில் ஒரு கட்சியின் முதன்மை பரப்புரையாளராக செயல்படுவது புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டால் மந்திரி பசாராக நியமிக்கப்படுவதற்கு உத்தரவாதமாகாது என ஜஹூர் மந்திரி பசார் டத் ஆன் ஹாஃபிஸ் காசி குறிப்பிட்டார். மாநிலத்தை வழிநடத்துபவரை தீர்மானிக்கும் அதிகாரம் ஜஹூர் ஆட்சியாளர் சுல்தான் இப்ராஹிம் உட்பட இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மகோதா இஸ்மாயிலின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என அவர் சொன்னார். ஆனால் மந்திரி பசார் என்ற முறையில் தாம் முதன்மை பரப்புரையாளராக தென்படலாம் என்றார் அவர். குவாக்ரெலி சிமன்ஸ் QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் மலாயா பல்கலைக்கழகம் சிறந்த இடத்தை பிடித்துள்ளது. இதற்கு முன் 58வது இடத்திலிருந்து அப்பல்கலைக்கழகம் இரு இடங்கள் முன்னேறி 56வது நிலையை பிடித்துள்ளது. இதன் வாயிலாக மலேசியாவின் தலைச்சிறந்த பல்கலைக்கழகம் என்ற அங்கீகாரத்தை UM பெற்றுள்ளது. மேலும் உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் முதல் 3.7 விழுக்காட்டிற்கு அதனை இடம்பெறச் செய்துள்ளது. மலேசிய பல்கலைக்கழகங்களில் கல்விசார் அடைவு நிலை, வேலை சந்தை, முதலாளிகளின் அடைவு நிலை குறியீட்டுகளில் மலாயா பல்கலைக்கழகம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தால் எழும் வாய்ப்புகளையும் சவால்களையும் இணைந்து நிர்வகிக்கும் வகையில் அதன் நிர்வாகத்திற்கான கட்டமைப்பை உருவாக்குமாறு இந்தோனேசியா ஆசியானை வலியுறுத்தியுள்ளது. AI பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்வது, உற்பத்தி திறனை அதிகரிப்பது உட்பட போட்டித்திறனை வலுப்படுத்துவதிலும் ஆற்றலை கொண்டுள்ளது. ஆயினும் அது முறையாக நிர்வகிக்க தவறினால் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று இந்தோனேசிய தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் மியோட்யா ஹஃபிட் தெரிவித்தார். இந்த அச்சுறுத்தல் இந்தோனேசியாவுக்கு மட்டுமல்லாமல் வட்டாரத்திலும் ஆபத்தை விளைவிக்கும் என்றார் அவர். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி உடன்பாடு கையெழுத்திடப்பட்டதை தொடர்ந்து ஹோமஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவதையடுத்து எண்ணெய் விலை மீண்டும் குறைந்துள்ளது. இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான உடன்பாடு 3 மாதங்களுக்கும் மேலாக நீடிக்கும் நிச்சயமற்ற தன்மையை முடிவுக்கு கொண்டுவந்து புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. தற்பொழுது ஹோமஸ் நீரிணை திறக்கப்படும் பக்கம் அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. கியூபாவின் ஆற்றல் வாய்ந்த முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ அமெரிக்காவின் கடுமையான முற்றுகைக்கு மத்தியில் சரிந்து வரும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். இதனிடையே மேலும் பல துறைகளை தனியார் முதலீட்டிற்கு திறக்கவும் வெளிநாடுகளில் வாழும் கியூபர்களிடமிருந்து அதிக மூலதனத்தை ஈர்க்கவும் அரசின் அதிகாரத்தை குறைக்கவும் அந்நாட்டு அரசாங்கம் தொடர் விரைவு சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் வெளியிடப்பட்டு 1 வாரத்திற்குள் தேசிய சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்படவுள்ளன. அதிபர் மிகுவல் டியாஸ் கேனோ இவற்றை பல ஆண்டுகளில் இல்லாத மிக முக்கியமான நடவடிக்கைகள் என்று குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு AI மீதான வலுவான பன்னாட்டு விதிமுறைகள் தொடர்பில் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோன் அழைப்பு விடுத்தார். சமூகம் மீதான அதன் தாக்கத்தை இனியும் குறைத்து மதிப்பிட முடியாது என அவர் எச்சரித்தார். இணைய பாதுகாப்பு உட்பட செயற்கை நுண்ணறிவுக்கான பொதுவான தரநிலைகளை நோக்கமாக கொண்ட ஓர் ஒத்துழைப்பு தளத்தை உருவாக்குவதில் பல நாடுகள் முன்வரும் என்றார் அவர். AI ஆல் பலதரப்பட்ட வாய்ப்புகளையும் நன்மைகளையும் மேம்பாடுகளையும் மக்கள் அனுபவித்தாலும் சமூகங்கள் மீது அந்த தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் தாக்கத்தை யாரும் புறக்கணிக்க முடியாது என ஆவியனில் நடைபெற்ற G7 உச்சநிலை கூட்டத்தில் மேக்ரோன் பேசினார். சில்லுகளை உட்படுத்திய கடுமையான விலை ஏற்றத்தை அடுத்து ஐபோன் விவேக கைபேசியை தயாரிக்கும் ஆப்பிள் நிறுவனம் தனது தயாரிப்புகளின் விலையை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் தெரிவித்துள்ளார். இந்த விலை உயர்வுகள் தவிர்க்க முடியாதவை என வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் கூறினார். உண்மையிலேயே தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் விலை உயர்வை கட்டுப்படுத்த முயன்றபோதும் நடப்பு நிலவரங்களை கருத்தில் கொண்டு அத்தகைய நடைமுறைகளை செயல்படுத்த முடியாத சூழலுக்கு ஆப்பிள் நிறுவனம் தள்ளப்பட்டுள்ளதாக டிம் விவரித்தார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்தாட்டம். இன்று நடைபெற்ற கே குழு நிலை ஆட்டத்தில் கொலம்பியா 3-1 என்ற கோல்களில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கொலம்பியாவுக்கான கோல்களை டேனியல் முனோஸ், லூயிஸ் டியாஸ், ஜெமின்டன் கேம்பஸ் ஆகியோர் புகுத்தினர். இந்நிலையில் உஸ்பெகிஸ்தானுக்கான ஒற்றை

தனுஷ் அறிவு கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சி இந்த பக்கமா கேட்டுட்டு இருக்க உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. தொடர்ந்து 3 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச இசை இந்த பக்கமா ரசிக்க போறீங்க, அதற்கு நாங்கள் பொறுப்பு. இப்போ அடுத்த 1 மணி நேரத்திற்கு நீங்க அழைத்து பேசலாம். இன்றைக்கு வந்து என்ன கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னா, வழக்கமான பஸ்ல நினைவுகளை திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் இதுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் கண்டிப்பா வரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல நினைவு, ஒரு மகிழ்ச்சியான நினைவுக்கு திரும்பவும் நான் போயிட்டு வரணுங்க, அதற்கு நான் போக நினைக்கிற மறுபடியும் அப்படின்னா அது எந்த நினைவாக இருக்கும், ஒரு நல்ல மகிழ்ச்சியான நினைவா இருக்கணும், அது என்னன்றதை நீங்க அழைத்து சொல்லலாம். 3 2 2 8 2 5 7 3 3 4 7

வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

0: நீங்க திரும்பவும் போக நினைக்கிற அந்த மகிழ்ச்சியான நினைவு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து ஜோஹர் பாருல இருந்து தமயந்தி இருக்காங்க. வணக்கம். தமயந்தி சொல்லுங்க, நீங்க ஒரு மகிழ்ச்சியான நினைவுக்கு திரும்பவும் நான் போகணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னா அது எந்த நினைவா இருக்கும்?
1: அம்மா கூட இருந்ததுதான். அவங்க இருக்கும்போது நம்ம ஈவினிங் டைம்ல வாக்கிங் போவோம். நம்ம தம்மன்ல இருந்து அடுத்த தம்மனுக்கு வந்து போறதுக்கு ஒரு 20-30 minutes ஆகும். அந்த நடந்து போறது, அவங்க கை என்னை பிடிச்சி கூட்டிட்டு போறது, அது ஒரு அழகான நினைவு, மறக்கவே முடியாது வாழ்க்கையில.
0: அத சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் நம்ம போய் பார்த்து வச்சுக்கோங்களேன், இந்த தாசையெல்லாம் போனா நம்மவர்களை பார்க்கறதே ரொம்ப குறைஞ்சு போயிருச்சுல.
1: உடற்பயிற்சி
0: அப்படின்றது நிச்சயமா செய்தே ஆகணும். மாலை நேரத்துல கண்டிப்பா இன்றைக்கு யோசிப்பாங்க பல பேர், போயிட்டு வரலாம்ப்பா, வாங்க குடும்பத்தோட போயிட்டு வருவோம்
1: அப்படின்னு.
0: நன்றி தமயந்தி, இந்த மகிழ்ச்சியான நினைவை பகிர்ந்துகிட்டதுக்கு
1: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கிஷன், தேங்க்யூ.
0: ஆக நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க, அழைத்து உங்களுடைய நினைவுகளை தாராளமா நீங்க பகிர்ந்துக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: என்னவா இருக்கும்
1: உட்புறங்கள்ல இருக்கிறவங்க நிறைய பேர் ஆசைப்படுறது என்னன்னா கொஞ்சம் நகர்ப்புறத்துக்கு வரணுங்க அப்படின்றதுதான். ஆனா நீங்க என்னதான் வந்தாலுமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குங்க. பேசாம நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி
0: எதுவுமே நிகழாத காஷ்மோரா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். நிச்சயமா போய் மறுபடியும் போயிட்டு வாங்க கிளாந்தானுக்கு வாய்ப்பு இருந்தா.
1: கிளாந்தான்ல இருக்க மாதிரி கடைசி கடைசியா ஒரு நினைவு எனக்கு இருந்திருக்கு. என்னன்னாக்கா அப்ப வந்து எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அப்ப கடைசியா வந்துதான் நான் மட்டும் இருக்கேன். அப்ப இருந்தா ஒரு 2021 கடைசி கிட்ட அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 9வது மாசம் இருக்கும்.
0: சரி,
1: அப்ப வந்து எங்க 3வது அக்கா வந்து ஜோஹர்ல இருந்து எங்களை விசிட் பண்ண வந்திருந்தாங்க. அப்ப நான் அப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்தப்போ கட்டி முடிச்சுட்டு நான் உங்களை ஹக்னா பண்ணிட்டு அப்ப அக்கா கையால சோறு சில புயோ சாம்பல் பிணைஞ்சி ஊற்றி விட்டாங்க.
0: ஓ, அது உங்களால மறக்கவே முடியாதா? புரியுது. கவலையப்படாதீங்க, அக்கா கையால மறுபடியும் சாப்பிட்டுலாம். சரியா, நிகழ்ச்சி கேட்டு இருப்பாங்க அக்காவும். சரி, அக்காவுக்கு கிளாந்தான் மொழியில ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம்.
1: என்ன பண்றீங்க?
0: ஐயோ, நானும் கிளாந்தான் போயிருக்கேங்க. அந்த மொழி எனக்கு புரியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்.
1: நான் பார்த்தேன் நீங்க தன்னாக்கா கூட போட்டோ எடுத்திருந்தீங்க. நான் வந்து என்னோட
0: நெய்பர்ஹூட். ஓ, அங்க ஒரு நல்ல நினைவுகள் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னு சொல்லலாம். மறுபடியும் நானும் போற வாய்ப்பு இருந்தா. சரியா, நன்றி அழைத்ததற்கு. இந்த நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.

0: ராணி உங்களுக்காக
1: பாலிடெக்னிக் பல்நுட்ப கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டு இளங்கலைக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. மின்னியல், மின் அணுவியல், வடிவமைப்பு உள்ளிட்ட 12 துறைகளில் இளங்கலை பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு. விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் July 3. மேல் விவரங்களுக்கு mypolycc.edu.my.
0: உங்களுக்காக
2: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
3: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
2: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
3: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
2: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
3: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
2: என்னமா நீ வாட்ஸ்அப்
3: மின்னல்
2: FM.

0: சரஸ்
1: சொல்லுங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியான மறக்க முடியாத நினைவுகள் திரும்பவும் போகணும்னா எந்த நினைவா இருக்கும்?
0: நாங்க ஒரு தோட்டத்துல வசித்தோம் சார், கம்புங்கவானு. தோட்டம் வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப நிறைய தமிழ்நாடுகள் இருப்பாங்கல்ல, நினைவுகள்லாம் எங்களால மறக்க முடியாது. இன்னும் போவோம், அதை கண்டிப்பா சாமி கும்பிட போவோம்ல. போயிட்டு அப்படி சுத்தி பாக்குறப்ப அந்த பழைய நினைவுகள் வந்து இந்த பேட்மிண்டன் விளையாண்டது, அப்புறம் பேரண்ட்ஸ் அம்மா வந்து சோறு ஊட்டிருந்து அந்த வீட்டு முன்னுக்கு நம்ம வந்து அந்த அப்பெல்லாம் வந்து எங்க வீட்டை கூட்டினா மத்தவங்க வீடு கூட்டுவாங்க முன்னுக்கு. நைட்டுல வந்து ஒரு ரெண்டு வீட்டுக்கு நடுவுல ஒரு நாக்காளி இருப்போம், அதுல வந்து நாங்க உட்காந்துகிட்டு கதை பேசிட்டு படிச்சுட்டு எங்க அப்பா டியூஷன் சொல்லிட்டு வருவாரு. அந்த நினைவெல்லாம் வந்து மறக்க முடியாது. கோயில்
1: தின்ன வேற இருக்கும்ல, குட்டி தின்ன.
0: ஆமா, அப்புறம் ரெண்டாவது சார், எங்க அப்பா வந்து தேவாரம் அதெல்லாம் வாத்தியார் தான் கூப்பிடுவாங்க அப்பாவை. அப்பெல்லாம் அந்த அந்த காலகட்டத்துல இருந்து ஸ்கூலுக்கு போவ கூட்டிட்டு போறப்ப கதை சொல்லுவாங்க ராமாயணம் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் நினைச்சா கூட சார் அதெல்லாம் வாய்ப்பு
1: திரும்பவும் கிடைக்குமா அப்படின்னு தோணுது
0: இல்ல? ஆமா சார், அதே அந்த அந்த மண் வாசனை வந்து சொல்லுவாங்கல்ல பாரதி ராஜா, அந்த மாதிரி அந்த மண் வாசனை வந்து நம்ம அந்த பூமிக்கு போனா அந்த தண்ணி உணர்வு வருதுங்க சார்.
1: நிச்சயமாங்க, வாய்ப்பு இருந்தா இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க, ஆமா இல்ல இதெல்லாம் நடந்துச்சு இல்ல அப்படின்ற மாதிரி. திரும்பவும் ஒரு முறையாவது தோட்டப்புறத்துக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு தோணும் நிச்சயமாவே.
0: தமிழுக்கும் அந்த தோட்டப்புறத்துக்கு வச்சு பார்த்தா சார், தோட்டப்புறத்துல வந்து நம்ம அரைவேக்கா சாப்பாடு சாப்பிட்டாலும் மன நிம்மதியா இருக்கும்.
1: நிச்சயமா, நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. நன்றி அழைத்து பகிர்ந்து கிட்டதுக்கு.
0: ரொம்ப நன்றிங்க சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க.
1: இப்போ எனக்கு ஏன் தோட்டப்புற நினைவுகள் வந்துருச்சு. நன்றி,
0: நன்றிங்க சார்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2025 எஸ்டிஎம் தேர்வு முடிவுகள் சிறந்த அடைவு நிலையை எட்டியிருக்கின்றன. இவ்வாண்டுக்கான தேசிய சராசரி திரட்டு புள்ளி PNGK 2.88 பதிவாகியுள்ளது. முந்தைய ஆண்டு இந்த மொத்த திரட்டு புள்ளி 2.85 இருந்தது என மலேசிய தேர்வு மன்ற தலைவர் பேராசிரியர் டத்தோ டாக்டர் மொமத் அமீன் மொமத் தாஃப் தெரிவித்துள்ளார். 1366 மாணவர்கள் 4.00 PNGK சராசரி திரட்டு புள்ளியை பெற்றுள்ள நிலையில் 50 மாணவர்கள் 5 A-களை பெற்றுள்ளனர். நாட்டில் மின்னியல் வாகனம் EV-க்கான வர்த்தக வாகன பொறியியல் தொழில்நுட்ப பட்டய கல்வியை அறிமுகப்படுத்தியுள்ள முதல் நுட்பத்திறன் கல்விக் கழகமாக டிவெட் மாரா ஜாசின் திகழ்கிறது. இதன் வாயிலாக தற்போது மின்சார வாகன துறையில் தொழிலாளர் பற்றாக்குறையை சந்திக்கும் வர்த்தக EV துறையில் திறன் வாய்ந்த ஆள்பலத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது என டிவெட் மாரா ஜாசின் வர்த்தக வாகன பொறியியல் தொழில்நுட்பத்தில் பட்டய கல்வி திட்டத்தின் தலைவர் மொமட் ரொசைனி மொமட் நாஃபியா கூறினார். மலேசியர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வேப் பயன்பாடு அதிகரித்து வருவது கவலையளிப்பதனால் 2024 பொது சுகாதாரத்திற்கான புகைப்பிடிக்கும் பொருள்கள் கட்டுப்பாட்டு சட்டம் கடுமையாகவும் விரிவாகவும் திறம்படவும் செயல்படுத்தப்பட வேண்டும். 2011 15 வயதுக்கு மேற்பட்டவர்களில் வேப்பை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 0.8% இருந்தது. ஆனால் தற்பொழுது 7 மடங்கு அதிகரித்துள்ளதாக மலேசிய கிரீன் லங் அமைப்பு அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. தென் லெபனானில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் கொல்லப்பட்ட வேளை 7 வீரர்கள் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் 29 வயது வீரர் சார்ஜன் அலெக்சாண்டர் ஃபெலினே என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவ்வேளை மார்ச் 2 தொடங்கி நடத்தப்படும் தாக்குதலில் லெபனான் தரப்பில் 3800 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். விளையாட்டு கார்பந்து. மலேசிய கார்பந்து சங்கம் FAM-இன் தலைமை நிர்வாக அதிகாரி ராபர்ட் டக்லஸ் ஃப்ரெண்டின் ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அச்சங்கம் அறிவித்துள்ளது. அவரின் இணக்கத்திற்கு ஏற்ப ஜூன் 1 தொடங்கி இந்த ஒப்பந்தம் நிறைவடைந்ததாக FAM அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. இவருடன் சேர்ந்து ஹரிமா மலாயாவின் தலைமை பயிற்றுநர் பீட்டர் கிளமோஸ்கியின் ஒப்பந்தமும் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேங்க. சரி, மதிய நேரம் ஆச்சு. இப்போ இந்நேரம் எங்க சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி மனசுல போயிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. இதற்கிடையில எங்கிருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாலுமே அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இசை, 60களில் வெளிவந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போறோம். பழம் பாடல்கள்னா எனக்கு ரொம்ப உயிருங்க. இன்றைக்கு என்னென்ன பாடல் தேர்வுகள்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ அடுத்த தொடக்க பாடல் பி பானுமதி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.

0: உங்களுடைய மதிய பொழுது எப்படிங்க போயிட்டு இருக்கு? பாடல்கள்லாம் எப்படி இருக்கு? அழைத்து சொல்லலாம் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க? மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். வயசு ஆயிட்டு போகுது, அவ்வளவு சரியா மத்தபடி
0: கவலைப்படாதீங்க. வயசு உடம்புக்கு தான், வயசு மனசுக்கு கிடையாது.
1: ஓகே ஓகே.
0: பாடல்கள் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு. அப்போ நிகழ்ச்சி நல்ல மாற்றங்களாயி நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கியா? பழைய பாடல்.
0: ரொம்ப நன்றி, தொடர்ந்து கேளுங்க. அடுத்த பாடல் வந்து உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. சரியா?
1: சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா.

0: காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
5: அழகென்ன, அறிவென்ன.

0: வரதம் கமிட்டிங் டைப்பிங்ல இருந்து அழைச்சு பேசுறேன் கிஷன். கிஷன் எப்படி இருக்கீங்க? கிஷன்
1: நல்லா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா சிறப்பா அருமையா இருக்கேன். கிஷன் சாப்பிட்டுட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு. நீங்க என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
0: இன்னைக்கு சமையல் சாம்பார் வச்சிருக்கேன்.
1: சுரக்கா சாம்பார் அப்புறம்
0: ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாச்சுங்க கிஷன்.
1: ஊறுகாய் போதுமா?
0: ஊறுகாய் போதும், அதுவே வெள்ளன்னு நினைச்சீங்க. அவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டோம்,
1: அவ்வளவு நல்லா இருந்துச்சு. பாடல்கள் கேட்டுட்டே சாப்பிடும் போது தனி இன்பமா இருந்திருக்கும். அது
0: அது சொல்லவே முடியலீங்க, எங்கேயோ கொண்டு போயிருச்சீங்க. அதனால தான் அழைப்புக்கு வந்துட்டேன் நான். அறியாத
1: அழைச்சு சொல்லி ஆகணும் அப்படின்னு.
0: ஆமாங்க ஐயா, அற்புதமான பாடல் போடுறீங்க ஐயா, ரொம்ப அற்புதமா இருக்கு ஐயா. ஒவ்வொரு பாடலும் காதுக்கு இனிமையும். எங்கேயோ கொண்டு போயிருச்சீங்க ஐயா.
1: நன்றிங்க. மனசுக்கு நிம்மதியா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பாடல்களை ரசிச்சு கேக்குறது தான். அதை நீங்க சரியா செஞ்சிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி, நன்றி அழைத்ததற்கு.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.

0: உங்களுக்காக
1: பாலிடெக்னிக் பல்நுட்ப கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டு இளங்கலைக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. மின்னியல், மின் அணுவியல், வடிவமைப்பு உள்ளிட்ட 12 துறைகளில் இளங்கலை பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு. விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் July 3. மேல் விவரங்களுக்கு mypolycc.edu.my.
0: உங்களுக்காக
2: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: ஞான செல்வம், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: காஜாங்ல
0: இருந்து. பாடல்களை எங்க கேட்டுட்டு இருக்கீங்க? வீட்டுல இருந்தா இல்ல வேலையில இருந்தா இல்ல வெளியே போயிட்டு இருக்கீங்களா?
1: வீட்டுலதான் இருந்து கேக்குறீங்க.
0: எப்படி இருக்கு?
1: பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க. பழைய நினைவு எல்லாம் கொண்டு வரும். முன்ன நம்ம சின்ன வயசுல இருந்த நினைவு எல்லாம் வருதுங்க.
0: பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப பாக்குறதுதான் இந்த பழம் பாடல்கள் அப்படின்றது இல்ல?
1: ஆமா ஆமா ஆமா, அதேதான்.
0: என்ன சமைச்சீங்க இன்றைக்கு?
1: இன்னைக்கு கோழி சூப்புங்க.
0: அடேங்க அப்பா,
1: மகன் கேட்டாங்க, அதான் கோழி சூப்பு வச்சேன்.
0: ஓ, அவரு கேட்டாரு, நான் செஞ்சு கொடுத்தேங்க. அதுதானே அம்மாவுடைய கடமை அப்படின்றீங்க?
1: ஆமா ஆமா, நான் வேற கறி வைக்கலாம்னு நினைச்சேன், அவர் கோழி சூப்பு கேட்டாரு, அதனால இன்னைக்கு கோழி சூப்பு வச்சுட்டேன்.
0: ஆசைப்பட்டு கேட்ட மகனுக்காக செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அதுல எவ்வளவு அன்பு இருந்திருக்கும்ல. சரி, உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றி, பாடலை தொடர்ந்து கேளுங்க. நன்றி,
1: ரொம்ப நன்றிங்க.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம் ஐயா. வணக்கம். பாடல்கள்லாம் அருமையா இருக்கு. என் பேர் வந்து நோர்ஜன். பாடல்கள்லாம் அருமையா, நிகழ்ச்சியெல்லாம் நல்லா படிக்கணும். எனக்கு கிட்ட இருந்தா உங்களை எல்லாம் வந்து பாக்கணும்னு ஆசை.
1: சீக்கிரத்துல பாத்துடலாம். சரியா, ஏதாவது நிகழ்ச்சி
0: இங்க கிட்ட தானே? ஆமா ஐயா, ஆமா ஐயா. பாடல்கள்லாம் அருமையா, நிகழ்ச்சிகளும் நல்லா படைக்கிறீங்க. பழைய காலத்து நினைவு எல்லாம் வருது போங்க.
1: நன்றிமா, நன்றிமா. தொடர்ந்து கேளுங்க, பழைய நினைவுகளை திரும்பவும் கொண்டு வரணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே இல்லையா?
0: ஆமா ஐயா, ஆமா ஐயா.
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றிமா உங்களுடைய கருத்து.
0: நன்றியா.
1: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
2: கையிலே வளவி எல்லாம் கலகலன்னு ஆடையிலே உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஜட்டி தாளம் போடையிலே.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம் மின்னல்.
0: வணக்கம், யார் யார் பேசுறீங்க?
1: கோகிலவாணி டைப்பிங்ல இருந்து பேசுறேன்.
0: கோகிலவாணி சொல்லுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியுது.
1: இன்றைக்கு திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன், கூட படிச்சவங்களோட சாமிக்கு திருமணம்.
0: ஆமாவா, காலையிலயா?
1: இப்பதான் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சரி ட்ரை பண்ணுமே கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுக்கு.
0: மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி. புதுமண தம்பதிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்து. அப்புறம் பாடல்கள்லாம் எப்படி இருக்கு?
1: பாடல்லாம் ரொம்ப அருமை, நான் வந்து ரொம்ப ரசிப்பேன். அப்படியே அமைதியா உட்காந்து ஒரு பாடலாம் ரசிப்பேன், நீங்க பேசுறதெல்லாம் ரசிப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அதுதான் மின்னல் எஃப்எம் தான் எனக்கு எல்லாமே.
0: நன்றிங்க, உங்களுடைய அன்புக்கும். இப்போ மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, அந்த ரசனைக்கே நாங்க நன்றியை சொல்லி ஆகணும். அப்புறம் எங்க போலான்னு இருக்கீங்க? இன்றைக்கு விடுமுறையா?
1: இன்னைக்கு விடுமுறை இல்ல, அதான் இப்பதான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்பதான் வந்து வீடு சேர்ந்துட்டு சரி ட்ரை பண்ணுவோம். உங்ககிட்ட பேச ரொம்ப ஆசை.
0: சரி,
1: கிடைச்சிருச்சு, ரொம்ப
0: ஆசை. ஆசை நிறைவேறிருச்சு, மகிழ்ச்சியா இருக்கீங்க, அதுதான் எங்களுக்கும் வேணும். தொடர்ந்து பாடல்களை கேளுங்க. ரொம்ப நன்றி, எல்லாரையும் கேட்டுதான் சொல்லுங்க.

தொடர்ந்து நேர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க, பாடல்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க, மகிழ்ச்சிங்க. இதற்கிடையில ஒரு முக்கியமான தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். மலேசிய இந்தியர்களின் மூத்த அரசியல் சமூக தலைவர்களில் மிகவும் மரியாதைக்குரியவர்களில் ஒருவராக இன்றும் போற்றப்படுபவர் தான்ஸ்ரீ எஸ் ஓ கே உபைதுல்லா. மலேசிய நாடாளுமன்றத்தின் மக்களவை துணைத் தலைவராக பதவி வகித்த முதல் மலேசிய இந்தியர், மால் இஜ்ரா தோகோ மால் இஜ்ரா விருதை பெற்ற முதல் இந்தியர் எனும் பெருமை இவரை சாரும். உபைதி அறக்கட்டளை மூலம் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உதவியிருக்காரு. 1915 ஜூன் 18 பிறந்த தான்ஸ்ரீ உபைதுல்லா 2009 ஜனவரி 21 காலமானார். அன்னாரது பிறந்த நாளில் அவரது அர்ப்பணிப்புகளை நினைவில் கொள்வோம். 3 மணிக்கு பிறகு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. அழைத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணுமா? வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இருக்கு. யாருக்காவது வாழ்த்துக்கள் சொல்லணும், பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க 3 மணிக்கு பிறகு அழைக்கலாம். 03-2282573 அல்லது 4768

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பேரா ஆட்சியாளர் சுல்தான் நசரின் ஷாவின் வலியுறுத்தலுக்கு ஏற்ப இளையோரை அணுகும் முயற்சி மேம்படுத்தப்படும் என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹாசான் தெரிவித்துள்ளார். இலக்கவியல் காலகட்டத்தில் பயங்கரவாத அச்சுறுத்தலையும் போலி தகவலையும் களையெடுக்க மதத்தலைவர்கள் துடிப்புடன் செயல்பட வேண்டும் என சுல்தான் நசரின் ஷா வலியுறுத்தியிருந்தார். ஜஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான நம்பிக்கை கூட்டணி பிஹெச் வேட்பாளர் பட்டியல் வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அம்மாநில பிகேஆர் தலைவர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஜலேஹா முஸ்தபா தெரிவித்துள்ளார். பாகத்தான் ஹரப்பான் தலைவர் டாத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட கட்சியின் உயர்நிலை தலைவர்கள் உடனான கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என பிகேஆர் துணைத் தலைவருமான அவர் கூறியுள்ளார். நாட்டின் கடல்வழி குறிப்பாக தென்சீன கடலில் தொடர் கவனிப்பை அதிகரிப்பதில் அரச மலேசிய ராணுவப்படை TUDM முனைப்பு காட்டியுள்ளது. கடல்சார் புலனாய்வு, உளவு, கண்காணிப்பு ஆகியவை கட்டம் கட்டமாக வலுப்படுத்தப்படுவதாக வான்படை தளபதி ஜெனரல் தான்ஸ்ரீ மோமன் நூர் அஸ்லான் ஆரிஸ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் அந்நாட்டு ஊடகவியலாளர்களின் இலக்கவியல் உள்ளடக்கங்களை வலுப்படுத்த இலக்கவியல் திறன் உள்ளடக்க மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்திற்கு 48 மில்லியன் சிங்கப்பூர் டாலரை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. இந்த 4 ஆண்டுகால திட்டத்தின் வழி ஊடகவியலாளர்களும் ஊடக நிறுவனங்களும் தங்களது திறனையும் போட்டித்தன்மையையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். தென்கொரியாவுக்கும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் இடையிலான வியூக ஒத்துழைப்பில் உருவாக்கப்பட்ட வேகமிகு கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் இந்தோனேசியாவில் அதன் செயல்பாடுகளை அதிகாரப்படியாக தொடங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவின் இயந்திர கற்றல் தொழில்நுட்பத்திற்கு அத்தியாவசியமான அம்சமாக இந்த கணினி திகழ்வதாக அந்நாட்டின் அறிவியல் அமைச்சு தெரிவித்துள்ளது. விளையாட்டு கார்பந்து. ஹரிமா மலாயாவின் தலைமை பயிற்றுநர் பீட்டர் கிளமோஸ்கியும் 23 வயதுக்கு கீழ்ப்பட்ட அணியின் நிர்வாகி நஃபூசி ஜைனும் தங்களது பதவிகளிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். புதிய சவாலை ஏற்பதற்கான தருணம் வந்துவிட்டதாக கூறிய கிளமோஸ்கி, மலேசியா NT அதிகாரப்படி தளம் வாயிலாக அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

அடேங்கப்பா, நம்ம இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு அழைப்புகள் வந்துட்டே தான் இருக்கு. இப்போ அடுத்த 1 மணி நேரத்திற்கும் அப்படிதான் இருக்க போகுது. நீங்க வாழ்த்துகள் சொல்லணுமா, யாருக்காவது அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும், ஒரு பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 திருமண நாளா இருக்கலாம், இல்ல பிறந்த நாளா இருக்கலாம், இல்ல ஏதாவது விசேஷமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அழைத்து பகிர்ந்துக்கோங்க. அன்புக்குரியவர்களை இப்போ நீங்க கொண்டாடுற நேரம் தயாராயிருச்சு. இசையும் இசையும் நிகழ்ச்சி உடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

0: என் பேர் ரவிச்சந்திரன், கம்பம் காப்பாளன் பேசுறேன்.
1: ரவிச்சந்திரன் சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்லணும்?
0: அண்ணன் மக அப்பா அம்மா, அவங்க அப்பா பேரு, எங்க அண்ணன் பேரு வந்து மகாலிங்கம், அவங்க மக பேரு சாந்தினி, இன்னைக்கு பிறந்த நாள்.
1: ஓ சாந்தினி,
0: ஆமாப்பா.
1: அவங்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து.
0: போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு சட்ட பங்காளி உடுப்பு வாங்கி கொடுத்தப்பா. நானும் ஒரு ஒக்கே ஆளுதான், நான் தனக்கு மின்னல் தான் கேட்பேன்.
1: ரொம்ப நன்றிங்க, உங்களுடைய அன்புக்கு நன்றி. அன்பா அவங்களுக்கு அந்த பரிசு நீங்க கொடுத்திருக்கீங்களா, அது அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பரிசா இருந்திருக்கும்.
0: போன டிப்பு நான் ஒரு 8 மாசம் முன்னுக்கு போனப்ப சொன்னேன், எம்மா எப்பமா பிறந்த நாள்னா, சித்தப்பா எனக்கு பெட்டம் 6 மாசம் 18 தேதி பிறந்த நாள், நாங்க வேற ஒரு பங்காளி உடுப்பு வாங்கிட்டு ஒரு கோயில் அர்ச்சனை பண்ணி கொண்டு கொடுத்தப்பா.
1: அன்பு அப்படி வெளிப்படுத்திருக்கீங்களா, அதுவே பெரிய விஷயம்.
0: நோய் நோய் இல்லாம நீடோடி வாழணும்பா. நீங்க வேலை முடிஞ்சு போகும்போது கவனமா போங்கப்பா.

0: வணக்கம், நைப்போல இருந்து ஆனந்தி பேசுறேன்.
1: ஆனந்தி சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: நாளைக்கு வந்து என்னுடைய பேரன் தருண் 1 வயசு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அதுக்கு வாழ்த்து சொல்லணும். அவங்க அம்மா அப்பா திரிவியாதரன் துர்காசினி, அண்ணன் சஞ்சய், அப்பா வலி, தாத்தா பட்டி தியாகராஜன், ஸ்ரீவல்லி, அத்தை ஷர்மிளா ஜீவன், அம்மா வலி ஆத்மலிங்கம் ஆனந்தி தாத்தா பட்டி, மாமன்மார்கள் கோபிநாத் அரவிந்த் குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவினர் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம். நாளைக்கு
1: அப்படியே ஒரு குட்டி பத்திரிக்கை அடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு இப்போ. நன்றி நன்றி, அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து.
0: ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.
2: நான் என்ன மார்க்காடா ஆண்டனிடா.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: புஷ்பகுமார்
1: கணபதி அந்த காவல் அதிகாரிக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. சரியா,
0: நன்றி நன்றி நன்றி கிஷன்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் அந்த பக்கம்?
0: நான் ஜேபி, துளசி பேசுறேன்.
1: துளசி, சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்லணும்?
0: என்னோட அக்காவோட பேத்தி, அவங்க பேர் வந்து கிஷினியா நாயர்.
1: கிஷினியா?
0: கிஷினியா நாயர் அவங்க பேரு. வாழ்த்து சொல்றவங்க சஜீவன் நாயர், சுபாஷினி நாயர், தேவயானி, சுரே, துளசி, காத்தியாயினி, நாங்கெல்லாம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம். வர சனிக்கிழமை 20ஆம் தேதி.
1: சரி, அவங்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொன்னோம்னு சொல்லுங்க, சரியா?
0: ஆமா, கண்டிப்பா.
1: நன்றி, ரொம்ப நன்றிமா.
0: நன்றியா.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸாதிகி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த தொடரிலே நாம் ஒரு சில விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எம்பெருமான் ஆதம் நபி அவர்களை படைத்த அந்த ஆரம்ப சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்பதாக நபி ஆதம் அவர்களை படைப்பதற்கு அல்லாஹ் மண் எடுப்பதற்கு எல்லா வானவர்களை அனுப்பி வைத்தாலும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் இறை கட்டளையே முக்கியம், இறக்கப்படுவது அடுத்த விஷயம் என்பதாக அந்த மண் அழுத பொழுதும் அதனிடமிருந்து மண்ணை எடுத்து வந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதே மனித உயிர்களை அதனுடைய தவணைகள் முடியும் பொழுது உயிரை பறிக்கக்கூடிய அந்த பொறுப்பை கொடுக்கின்றான். அந்த சம்பவம் எப்படி நடக்கின்றதென்றால், மண் அலற அலற அந்த மண்பிடியை எடுத்து வந்து இறைவனை சந்தித்த பொழுது அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், இஸ்ராயிலே, நான் உம்மை ஆதமுடையவும் ஆதத்துடைய மக்களுடையவும் உயிரை வாங்கக்கூடிய பணியிலே நியமித்திருக்கின்றேன், நீரே அதற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதை கேட்டதோட இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப கவலை வந்துருது. ஏன்னா அல்லாஹுடைய கட்டளைன்னு போய் மண்ணை எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஆனா இந்த மனிதர்கள் ஒவ்வொருவருடைய உயிரையும் வாங்குவது சாதாரண விஷயம் அல்லவே. இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, இறைவனே, இந்த பணியையா எனக்கு கொடுக்கிறாய்? ஆதமுடைய மக்களில் எத்தனையோ நபிமார்களும் வருவார்களே, இறைநேச செல்வர்களும் பிறப்பார்களே, எத்தனையோ உலமா பெருமக்களும் கல்விமான்களும் உன் கட்டளைகளை மதித்து நடக்கக்கூடிய மக்களும் பிறப்பார்களே, அவர்களுடைய உயிரை நான் எந்த முகத்தை கொண்டு வாங்குவேன் என்பதாக கவலைப்படுகிறார்கள். உன் கட்டளை சரி, நீ கொடுத்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் இந்த சீதேவிகளான நல்லோர்கள் நபிமார்கள் இறைநேச செல்வர்களுடைய உயிரை வாங்கும் பொழுது என் மனம் தாங்காதே என்பதாக அல்லாஹ்விடத்திலே ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். முடியாது என்று சொல்லவில்லை, ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் கூறுகிறான், இஸ்ரவேல், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போய் உயிரை வாங்கறதுனால அவங்க மரணிக்கிறாங்கிற மாதிரி நான் ஏற்படுத்த மாட்டேன். ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதற்கு உலக ரீதியிலான ஒரு காரணத்தை உருவாக்கி அதனாலதான் இறந்து போனான்னு நான் திட்டம் இயற்றி வைத்திருக்கின்றேன். எந்த மனிதனும் காரணம் இல்லாமல் இறக்க மாட்டான். உலக ரீதியில நோய் வந்து இறந்து போவான், ஏதாவது விபத்துகளால் இறந்து போவான், அல்லது ஏதாவது அவனுக்கு ஏற்பட்ட திடீர் தடங்களின் காரணத்தினால் இறந்து போவானே தவிர, எந்த காரணமும் இல்லாமல் இறந்து போவதை நான் என்னுடைய திட்டத்திலே ஏற்படுத்தவில்லை என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கூறிவிட்டு, நீங்க அவர்களுடைய உயிரை வாங்கினீர்கள் என்றால் அவர்களுடைய வருகையின் காரணமாக அவர்களுடைய மரணம் ஏற்படவில்லை, அவர்களுக்கு நான் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கக்கூடிய தக்தீர் என்ற சிறந்த மனித திட்டத்தின் காரணமாக அந்த நோய் அல்லது விபத்து போன்ற காரணங்களிலால் தான் அவர்கள் இறந்தார்கள் என்று அவர்கள் நம்புவார்கள். அவர்களுடைய தவணை முடிந்ததற்கு ஒரு அடையாளமாக நோயையும் விபத்தையும் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்தேகத்தை, அதாவது அவர்கள் நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு போய் நான் உசுர வாங்கினா உன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்க அந்த மக்கள் மனம் பாடுபடுமே என்று அவர்கள் அல்லாஹ்விடம் சொன்ன பொழுது, நான் காரணத்தை வச்சுதான் அவங்களை எல்லாம் இறக்க வைப்பேன், ஆனால் நீங்க பயப்படாதீங்கன்னு இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாபெரும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பொறுப்பை அவர்களிடத்திலே கொடுத்த அந்த மாதம் ரஜபுடைய மாதம் முதலாவது செவ்வாய்க்கிழமை என்பதாக வரலாற்றாசிரியர்கள் எழுதியிருக்கின்றார்கள். என்னது, எப்படி ரஜபு மாசம் அங்க வந்துச்சு, எப்படி செவ்வாய்க்கிழமை வந்துச்சு? இங்க ஒரு விஷயம், நாலு கிழமை இது எல்லாம் அல்லாஹ் ஏற்கனவே படைச்சிட்டான். என்ன பேர்ல நம்ம கூப்பிட போறோமோ, எல்லா மொழிகள்லயும் ஒவ்வொரு மாசத்துக்கும் என்ன பேரை சொல்லுவோமோ அத அல்லாஹ் ஏற்கனவே படைத்து விட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு மொழிகள்லயும் ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன பேர், நபி ஆதம் அலைஸ்லாம் அவர்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா மொழிகளையும் அல்லாஹ் படைச்சிட்டான். ஆனா அந்தந்த நேரத்துல தேவைப்படும் பொழுது மொழிகளையும் கருத்துக்களையும் படைப்புகளையும் திட்டங்களையும் பொருட்களையும் அல்லாஹ் அந்தந்த நேரங்களிலே மனித மனதில் உதிக்க செய்கின்றான். அதன் காரணமாக மனிதன் சொல்றான், நான் கண்டுபிடிச்சிட்டேன்டே, ஆனால் உதிக்க வைத்தது அல்லாஹ். அன்பானவர்களே, நடுவிலே ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வி என்றால், சென்ற வாரம் சொல்லும் பொழுது நபி ஆதம் அவர்களை அல்லாஹ் தன் இரு கரங்களால் படைத்தான் என்று சொல்கிறீர்களே. அல்லாஹ்விற்கு கரம் இல்லையே, அல்லாஹ்விற்கு உருவம் இல்லையே, உருவமற்றவனாகிய அல்லாஹ்விற்கு எப்படி கரம் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருவது நியாயமானதுதான். அல்லாஹ் உருவமற்றவன். அல்லாஹுவை தவிர இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் படைக்கப்பட்டவை, அவைகளுக்கு உருவங்கள் உண்டு, பண்புகள் உண்டு, பெயர்கள் உண்டு. அல்லாஹ் உருவமற்றவன், அவனுடைய படைப்புகளைப் போல உள்ளவனல்ல அல்லாஹ். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு ஒரு சில விஷயங்களை விளங்கப்படுத்தும் பொழுது நபியவர்களும் ஏக இறைவனும் நமக்கு புரியிற மாதிரி ஒரு பாஷையில சில நேரங்கள்ல சொல்லுவாங்க. உதாரணமா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதுல்லாஹி அலல் ஜமாஅ, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மீது இறைவனுடைய கரம் இருக்கின்றது, இறைவனுடைய கை இருக்கின்றது என்பதாக. அதற்கு என்ன அர்த்தம்? இறைவனுடைய கரம் என்றால் இறைவனுடைய உதவி, இறைவனுடைய நுஸ்ரத்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இறை உதவி என்று அர்த்தம். சரி, நபி ஆதம் அவர்களை இரு கைகளால் படைத்தான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், மற்ற படைப்புகளுக்கும் நபி ஆதம் அவர்களை படைத்ததற்குமான வித்தியாசத்தை காண்பிக்கின்றான். மற்ற படைப்புகள் அல்லாஹ் குன் என்ற வார்த்தையை சொல்கின்றான். அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த பொருளே அது ஆகிவிடுகிறது. மலாயிக்கத்துமார்கள் ஆகினார்கள், ஜின் வர்க்கம் ஆகியது, ஷைத்தான் உருவாகினான். அல்லாஹ் குன்னு சொல்றான், அவங்க எல்லாம் உருவாகுறாங்க. ஆனா நபி ஆதம் அவர்களை அல்லாஹ் இந்த மண்ணை எடுத்துட்டு வர சொல்லி அவனுடைய நேரடியான கண்காணிப்பிலே அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்பையும் உருவாக்கினான் என்பதுதான் அல்லாஹுடைய திருக்கரங்களால் படைத்தான் என்பதனுடைய அர்த்தம். அல்லாஹுடைய திருக்கரங்கள் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், நமக்கு புரியறதுக்கு. உதாரணமா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் என் கையால செஞ்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு. அதோட அர்த்தம் என்ன? நானே இதற்காக வேண்டி முழு கவனமும் செலுத்தி செய்தேன் என்பதுதான் அந்த அர்த்தம். அதே போல அல்லாஹ் தன் இரு கரங்களால் படைத்தான் என்பதன் நோக்கம் என்னவென்றால், அல்லாஹுன்னுடைய நேரடி கண்காணிப்பிலே முழுக்க முழுக்க அவனுடைய முழு திட்டங்களின் அடிப்படையிலே ஒவ்வொரு உறுப்புகளும் சிறப்பான கண்காணிப்பிலே உருவாக்கப்பட்டது என்பதுதான் இங்கு நோக்கம். ஆக வல்ல இறைவனுக்கு கரங்கள் கிடையாது, கால்கள் கிடையாது, முகம் கிடையாது. முகம், கரம், கால்கள் எல்லாம் மனித படைப்புகளுக்கும் ஒரு சில உயிரினங்களுக்கும் மட்டுமே உள்ளவை. அல்லாஹ் இவைகள் அனைத்தையும் விட்டு பரிசுத்தமானவன். சுபஹானல்லாஹி அம்மா யஸிஃபூன், மனிதர்கள் எவ்வாறு நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவனாக அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் உருவமற்றவன். அல்லாஹ் எல்லா விதமான மனித பண்புகளை விட்டும் பரிசுத்தமானவன். ஆக அல்லாஹுடைய திருக்கரம் சொல்றது அல்லாஹுடைய கரம் அல்ல, அல்லாஹுவினுடைய முகம் என்று ஹதீஸிலே குர்ஆனிலே வந்திருக்கு. அதற்கு அர்த்தம் அல்லாஹுடைய முகம் அல்ல, அல்லாஹ் அரிஷிலே அமர்ந்தான் என்று வார்த்தை வருகின்றது. அப்படி என்றால் அல்லாஹ் உட்கார்ந்தானா என்று கேட்க கூடாது. இவைகள் அனைத்தும் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை அல்லாஹ் உபயோகிக்கின்றான். ஆக அன்பானவர்களே, ஆதம் நபி அவர்கள் எல்லா விதமான மண்ணும் குழையப்பட்டு உருவம் உருவாக்கப்படுகிறது. ரூஹ் ஊதப்பட்ட விஷயத்தையும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்பதாக நபி அவர்கள் அவர்களுடைய உருவம், கண், காது, மூக்கு, இரு கைகள், இரு கால்கள், விரல்கள், நகங்கள், முடி, இவைகள் அனைத்தும் அழகான பொம்மையை போல விளங்குவதற்காக சொல்கின்றேன், ஒரு சிறிய உருவமாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அசாசில் என்ற அந்த இபிலீஸ் வருகிறான். அசாசில் என்ற இபிலீஸ் முதன் முதலாக எல்லா வானவர்களும் ஜமாத்தாக தொழக்கூடிய நேரத்திலே தொழாமல் அவன் ஒதுங்கி நின்ற பொழுது அல்லாஹ் கோபப்பட்டான். ஆனால் வானத்திலிருந்து அவனை கீழே இறக்கவில்லை. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. ஆதம் நபி அவர்களுடைய அந்த உருவம் ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்னால் அங்கு இருக்கிறது. இபிலீஸ் அசாசில் அதை பார்க்கின்றான். உருவத்தினுடைய உள்பகுதியிலே சென்று பார்க்கின்றான். வெளியிலிருந்து பார்க்கிறான். பிறகு அந்த உருவத்தை, அதனுடைய உருவக அமைப்புகளை பற்றி வானவர்களிடத்திலே வந்து சொல்கின்றான். இந்த உருவம் அவ்வளவு ஒரு சிறந்ததாக எல்லாம் இல்லை, இதை வைத்து பெரிய ஒரு படைப்பெல்லாம் உருவாகாது என்பதாக அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பை ஏளனமாக வானவர்களிடத்திலே கூறுகின்றான். வானவர்கள் அந்த இடத்திலேயே அல்லாஹ்விடம் கெட்ட எண்ணங்களும் இது போன்ற சிந்தனைகளும் வருவதை விட்டு பாதுகாப்பு தேடிவிட்டு அந்த இடத்திலேயே அசாசில் என்ற அந்த தவறான சிந்தனை கொண்ட அந்த இபிலீசிடமிருந்து விலகிச் செல்கிறார்கள். இந்த நிலையை பார்த்ததோடு இபிலீசிற்கு மற்றும் கோபம் உருவாகிறது. எப்படியாவது இந்த ஆதமுடைய படைப்பை நிறுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான். எந்தளவிற்கென்றால் அந்த உருவத்தை பார்த்து ஏளனமாக எச்சில் உமிழ்கிறான். நேரடியாக அந்த எச்சில் ஆதம் நபி அவர்களினுடைய தொப்புள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே படுகிறது. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் தொப்புள் கொடி இருக்கிறதே, அந்த இடத்துல நேரடியாக விழுகிறது. அதுவரைக்கும் அல்லாஹ் படைத்த அந்த உருவத்திலே அந்த தொப்புள் இருக்கவில்லை. இவன் ஆறி மூழ்கின்றான். அந்த உமிழ்நீர் நபி அவர்களுடைய உருவத்தினுடைய தொப்புள் என்ற அந்த அடிவயிற்றிலே விழுகிறது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆணையிடுகின்றான், அந்த இடத்தை எடுத்து வீசிவிடுமாறு அல்லாஹ் கூறுகின்றான். அதை எடுத்து வீசப்படுகிறது. அந்த இடத்திலே ஒரு குழி உருவாகிறது. எடுத்து வீசப்பட்ட அந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் நாய் என்ற படைப்பினத்தை உருவாக்குகிறான். அல்லாஹ் நபியை படைப்பதற்கு மனிதனை படைப்பதற்கு வைத்திருந்த அந்த களிமண்ணிலிருந்து ஷைத்தானுடைய எச்சில் பட்ட அந்த உமிழ்நீர் பட்ட அந்த மண்ணை வைத்து அல்லாஹ் நாயை படைக்கின்றான். அதனால்தான் அந்த நாயும் மனிதனை நெருங்கி வாழக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அது இபிலீசுடைய எச்சில் பட்டதால் அல்லாஹ் அந்த நாயை நஜீஸாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதாவது மனித உடலிலே இது இருக்கக்கூடாது என்று விலக்கப்பட்ட ஒன்று. அதனால் நாய் என்ற அந்த படைப்பு நம்முடைய உடம்பிலே பட்டால், உடையிலே பட்டால் அதை சுத்தப்படுத்த வேண்டும். அது நஜீஸ் என்பதாக, நஜாசத்துல் முஹல்லலா, கடுமையான அசுத்தம் என்பதாக இறைவன் வரையறுத்திருக்கின்றான். காரணம் என்னவென்றால் அது ஷைத்தானுடைய உமிழ்நீரிலிருந்தும் மனிதனுக்காக எடுத்து வைக்கப்பட்ட களிமண்ணிலிருந்தும். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, மனுஷனுக்குன்னு அல்லாஹ் எடுத்து வச்ச களிமண் அதுவும் கலந்திருக்கு, அதுல ஷைத்தானுடைய உமிழ்நீரும் கலந்திருக்கிறனால அதை நஜீஸாக அல்லாஹ் ஆக்கிவிட்டாலும் அந்த நாய்க்கு மனிதனுடன் இருக்கக்கூடிய ஒரு பண்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். நாய் என்ற அந்த உயிரினத்திற்கு மனிதனுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு குணம் உண்டு. இஸ்லாத்திலும் நாய் வளர்ப்பதற்கோ, நாய் என்ற அந்த உயிரினத்தை நாம் தேவையான இடங்களிலே உபயோகிப்பதற்கோ ஒரு சில வரையறைகள் ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்லாம். நம்முடைய வீட்டிலே நாம் நாயை வளர்க்க கூடாது. ஏனென்றால் அது இபிலீசினுடைய உமிழ்நீர் கலந்திருக்கின்றது. ஆதலால் ரஹ்மத்துடைய மலாயிக்கத்துமார்கள் இபிலீசினுடைய தீய சிந்தனைகளை பார்த்துவிட்டு அவர்கள் ஆரம்பத்திலேயே ஒதுங்கிவிட்டதால் அதிலிருந்து படைக்கப்பட்ட நாய் இருந்தாலும் நம்முடைய வீட்டிற்கு வருவதை அவர்கள் தவிர்க்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆக அதனால் நம்முடைய வீட்டிலே அந்த உயிரினத்தை வளர்ப்பதற்கு அனுமதி இல்லை. அதே போல அந்த உயிரினத்திலே ஷைத்தானுடைய உமிழ்நீர் இருப்பதால் அந்த உயிரினத்தினுடைய உமிழ்நீரிலும் மிக இலகுவாக பரவக்கூடிய கிருமிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய கிருமிகள் கொண்டதுதான் நாயினுடைய உமிழ்நீர். அதை ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியும், மருத்துவர்களுக்கும் தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்ததற்கு காரணம் இபிலீசினுடைய தரம் குறைக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே மனிதனுக்காக எடுத்து வைக்கப்பட்ட மண் என்பதால் அந்த படைப்பினத்தை மனிதர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் அந்த நாயை படைத்திருக்கின்றான். ஆக ஷைத்தான் அந்த நேரத்தில் இருந்தே அல்லாஹ்விற்கும் நபி அவர்களுக்கும் எதிரான சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்து விட்டான். அடுத்து என்ன நடந்தது, நபி ஆதம் அவர்களுடைய படைப்பிற்கு பிறகு என்ன நடந்தது, ஷைத்தான் இன்னும் விரட்டப்படவில்லையே, எந்த சம்பவத்திலிருந்து அவன் விரட்டப்பட்டான் என்ற அனைத்து சம்பவங்களையும் வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்ப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த அனைத்து வரலாறுகளும் எங்கள் இதயத்திலே இறைபக்தியை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்கியுள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
2: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
4: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞ்ஞாரன் ஜாக்கின்.
5: பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும் வரங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கிள்ளான் துறைமுகத்தின் 3வது முனைய மேம்பாட்டு திட்டத்தின் நில விவகாரங்களை சிலாங்கூர் மாநில அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்சியோஃபோ தெரிவித்துள்ளார். இந்த நில விவகார நடைமுறைகள் போக்குவரத்து அமைச்சுக்கும் மாநில அரசுக்கும் இடையே விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன என அவர் குறிப்பிட்டார். 2025 எஸ்டிபிஎம் தேர்வில் மிகச்சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்ற 18 மாணவர்கள் மேற்கல்விக்கான கல்வி உதவித்தொகையை பெற உள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். அவர்கள் உயர்கல்விக் கழகங்களில் தங்களின் இளங்கலை பட்டப்படிப்பை தடையின்றி தொடர்வதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த முன்னெடுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய ஊழல் தடுப்பாணையம் SPRM-இல் பல்வேறு சீராக்கங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைமை ஆணையர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்துள்ளார். மாறுபட்ட தொழில் பின்னணியை கொண்டுள்ள காரணத்தால் இப்பணி தமக்கு சவால் மிக்கதாக இருந்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அப்துல் ஹலீம் SPRM-இன் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு முன்பு உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து பர்கன்ஸ்டாக் விடுதியில் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான தொடக்கக்கட்ட பேச்சு திட்டமிடப்பட்டுள்ளது. தெஹ்ரானும் வாஷிங்டனும் கடந்த வியாழக்கிழமை சண்டை நிறுத்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பில் பாகிஸ்தான், கத்தார் உட்பட சம்பந்தப்பட்ட இதர நாடுகளும் கலந்து கொள்கின்றன. ஐரோப்பாவில் மிக விரைவில் வெப்பமடையும் நாடுகளுள் ஒன்றான ஸ்பெயினில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் தங்கள் மீது தண்ணீர் தெளித்து வெப்பத்தை தணித்துக் கொண்டனர். அங்கு வெப்பம் 29 பாகை செல்சியஸை கடந்துள்ளதால் அது கற்றல் நடவடிக்கையை பாதிப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இங்கிலாந்து வெற்றியுடன் தனது ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. முன்னதாக குரோஷியாவுடனான ஆட்டத்தில் 4-2 எனும் கோல்களில் அந்த அணி வெற்றியடைந்தது. 2018 உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் இந்த இரு அணிகளும் சந்தித்தன. அதில் குரோஷியா இங்கிலாந்தை 2-1 எனும் கோல்களில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசையின் இனிமையில் உங்கள் இதயங்களை தொட்டு செல்லும் ஒரு அழகான பயணத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இது தீரா இசை. காலத்தை மீறி நினைவுகளை உயிர்ப்பிக்கும், மனதை மெதுவாக அப்படியே வரலும் ஒரு பாடல் கேட்கும் போதே ஆயிரம் ஆயிரம் கதைகள் சொல்லும் அந்த உணர்வுகளின் சங்கமம் தான் இந்த தீரா இசை. இணைகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் ரேசாலா சரோ.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.

பகலில் ஒரு இரவு திரைக்காக ஒலித்த பாடல் தான் அது. தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நல்லா பாடுவீங்களா? வேற என்னங்க உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, பாடலில் இடம்பெற்ற ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்காக நாங்க எடுத்து வச்சிருக்கோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மிக சுலபம், அழைங்க. அழைத்து உங்களுக்காக நாங்க ஒளிபரப்பு செய்யும் அந்த பகுதியை நல்லா உற்று கேட்கணும். கேட்ட பிறகு பாடல் எங்கு நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து பாடணும், அவ்வளவுதாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு அழைத்து தாராளமாக நீங்களும் இப்போ பாடலாம்.

0: ஹலோ
1: ஹலோப்பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சு.
1: பா, உன சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
0: ஓகே, பை. சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு
2: போய்களை வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
3: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே.
4: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
5: கயல் காஷ்மீரி மிளகாய் தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றொரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
6: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 9 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
7: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
8: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
9: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
8: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
9: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
7: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
9: நினைத்தாலே இனிக்கும்.
10: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
9: கேளுங்க, ரசிங்க,
7: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: சுசிலா பாட நீங்க தயாரா?
1: பாட தயாரா. சுலபமான பாடலா போடுங்க தெரேசா.
0: அந்த மாதிரிலாம் கேட்க கூடாது. எல்லாம் சுலபமான பாடலை விட நல்ல இனிமையான பாடல் நிச்சயம் உங்களால முடியும். கேக்குறீங்களா?
1: கண்டிப்பா.
0: உங்களுக்கான பாடல்

0: என்ன சுசிலா, என்ன பண்ணிருக்கீங்க நீங்க தெரியுமா?
1: நல்லா பாடிருக்கேன்னு
0: தெரியும். ஓ பாருங்க, உங்களுக்கே தெரியுது நீங்க நல்லா பாடுறீங்கன்னு. பாடுவீங்களா நீங்க?
1: ஆமா பாடிக்கிட்டு இருப்பேன்.
0: தெரியுது இனிமையா பாடிருக்கீங்க, அப்படியே கேக்க கேக்க கேக்க கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. சரி, நீங்க கேட்டீங்களா சுலபமான பாடல்னு, பாடல் இப்படி பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் எப்பயும் முணுமுணுக்கிற பாட்டு இதெல்லாம்.
0: அதான் தெரியுது, எங்கேயுமே ஒரு பிசிறு இல்லாம, ஒரு குளறுபடி இல்லாம அவ்வளவு நேர்த்தியா பாடிருக்கீங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. மகிழ்ச்சியா?
1: பாருங்க
0: பிரேசிலுக்கு ஆதரவு கொடுங்க சரியா?
1: கண்டிப்பா.
0: நன்றி. எவ்வளோ இனிமையா அருமையா சுசிலா பாடுறாங்க பாத்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சோம், ஒருவேளை இவங்க திடீர்னு இந்த பாடலை இந்த பகுதியில நின்று விட்டால் பாடுவாங்களான்னு. அவ்வளோ அழகா பாடிருக்காங்க, தொடர்ந்து பாடணும்னா நீங்க கூட அழைக்கலாம். இதற்கிடையில உலக கிண்ணம், ஆமா ஆர்டிஎம் உங்களுக்காக ஒளி ஒளி அலையில் கொண்டு வருகின்றது. ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக கூட நீங்க ஒருவேளை வேலையா இருக்கீங்க, இல்ல வேற எதுவும் வெளி இடத்துல இருக்கீங்கன்னா அங்கிருந்த வண்ணமாகவே நீங்க இந்த உலக கிண்ண போட்டிகளை நேரலையாக பார்த்து ரசிக்கலாம். இதற்கிடையில எல்லா போட்டிகளும், இந்த ஆரம்ப சுற்றுகளில் உள்ள போட்டிகள், அணிகள் எல்லாம் கலந்து களத்துல இறங்கி போராடி முடிந்து விட்டன. அடுத்த கட்டம் நகர்தலுக்கு முன்னதாக ஏறக்குறைய இன்று அதிகாலை விளையாடிய போர்த்துகல் அணி அப்படின்னு சொல்லும் போது போர்த்துகல் அணியோட ரசிகர்களுக்கு பெருத்த ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கிறது. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க போர்த்துகல் அணியோட ஆதரவாளர்கள் அப்படின்னா அழைத்து கொஞ்சம் சொல்லுங்க கேட்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: பொதுவாகவே நிம்மதியை தேடி எங்க போவீங்க அப்படின்னு நம்ம நேர்களை வந்து கேட்டிருந்தோம்ல.
3: அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ருட்டீனோட கொஞ்சம் மாறும்ல, ஐயோ இதேதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போத நான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி போற இடம் வந்து பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்.
0: சூப்பர்
3: மார்க்கெட் குள்ள போயிட்டு இப்ப நம்ம அந்த ரோ ரோவா இருக்கும், ஜாமான் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம்.
0: சரி
3: ஓகே, நான் போயிட்டு பாப்பேன். நான் பாத்துட்டு அந்த ஓகே ஒரு சாப்பாட்டு பொருட்களோ ஒரு ஜூஸோ அந்த மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே அந்த டைவர்ட் மாறும். அப்படியே மாறிட்டு இது புதுசா வந்திருக்கு, இது அன்னைக்கு இல்லையே, இது ஆஃபர் போட்டிருக்கான் அந்த மாதிரி. அதுதான் உண்மையிலேயே நான் செய்யற ஒரு டைவர்ட்டான விஷயம். போனாதான் அந்த 50-100 வழி எப்படி முடியுதுன்னே தெரியும்.
0: ஆமா ஆமா, அது உண்மைதான், அது உண்மைதான்.
3: உடனே நினைச்சா நம்ம போற்கூட இடம் நானா இது பண்ணிக்கிட்டேன்.
2: அப்ப கடைக்கு போறது வந்து பொருட்கள் வாங்கல, நிம்மதியை தேடி. அப்படியா?
3: நிம்மதியை தேடி. ஆமா,
0: நல்லா தேடுறீங்க.
1: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: பவனி, என்ன ஒரு யோசனையா இருக்க? பாம்பாஸ் பொருட்கள் பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலைய வாங்குறதான்?
5: இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
4: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
6: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
7: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
6: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
7: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
6: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
7: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
6: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

சரி, நீங்களும் அழைத்து தொடர்ந்து விட்ட இடத்திலிருந்து பாடலாம். இதற்கிடையில நடந்து கொண்டிருக்கும் உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி நீங்க பாக்குறீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது நீங்க எந்த அணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க? குறிப்பாக இந்த நட்சத்திர கார்பந்தாட்ட வீரர்கள்லாம் களம் இறங்கும் இறுதி களம் இந்த 2026 வரலாற்றுல பல எதிர்பார்ப்புகள், பல மாற்றங்கள், அதாவது இந்த ஒரு அணி இப்படி விளையாடுமா அப்படின்னு சந்தேகப்பட்டவர்கள் கூட கிடையாது. புதிதாக களத்தில் இறங்குறவங்க எந்த வகையிலும் பலம் குறைந்தவர்கள் அல்ல என்பதை இந்த முறை 2026 உலக கிண்ணத்தில் பங்கெடுத்த சிறிய தீவுகளை சேர்ந்த நாடுகளாக இருக்கலாம், குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடுகளாக இருக்கலாம், இதெல்லாமே நமக்கு மிகப்பெரிய சான்றுகளாக இருக்கின்றன. ஒருவேளை நீங்கள் அர்ஜென்டினாவோ போர்ச்சுகலோ ஜெர்மனி மெக்சிகோ பிரேசில் அணியோட ஆதரவாளர்கள், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் அணி களத்தில் இறங்கி விளையாடியிருக்காங்களா இல்லையா என்ற கருத்தை எங்களோடு அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். 3228253 அல்லது 4768 என்ற எண்களுக்கு.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

பேராயசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நீங்க இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் விண்ணப்பம் செய்யணும், உங்களுடைய நிறுவனம் விண்ணப்பம் செய்யணும், அதற்கான காலகட்டம் தான் இதுங்க. 2026 ஆண்டிற்கான இரண்டாம் கட்ட, அதாவது ஃபாசா 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கலில் பங்கேற்க தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை RTM இப்போது அழைக்கின்றது. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், RFP ஆவணங்களை பெற June 10 முதல் June 30 வரை www.rtm.gov.my நீங்கள் நாடலாம். வழங்கல் பதிவை www.etv.rtm.gov.my இணையதளம் மூலம் மேற்கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கு 3228878119 என்ற எண்ணை அழைத்து நீங்க பேசலாம். அல்லது நீங்க கொஞ்சம் சுலபமா இருக்கணும்னா வாட்ஸ்அப் கூட செய்யலாங்க. இந்த எண்களுக்கு யார் யாரெல்லாம் RTM தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரித்து வழங்கணும், அதுக்கு உங்க நிறுவனத்துக்கு கிடைக்கணும்னு நீங்க பல ஆண்டுகள் முயற்சி செய்யலாம். அது கிடைக்காமல் போனிச்சு அப்படின்னா இந்த ஆண்டு நீங்க மீண்டுமே முயற்சி செய்யலாம், கட்டாயம் கிடைக்கும்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: லிங்கம்ஸ்.
1: மூன்றாம் கிள்ளன் துறைமுக நிர்மாணிப்ப நில விவகாரத்தை மாநில அரசு பரிசீலிக்கிறது. நடப்பு செயல்பாட்டிற்கு இணங்க C-130 விமானங்களை மாற்ற TUDM திட்டம். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கேரி தீவில் நிர்மாணிக்கப்படும் கிள்ளான் துறைமுகத்தின் 3வது முனைய திட்டத்தின் நில விவகாரத்தை சிலாங்கூர் மாநில அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்ஸியூஃபுக் தெரிவித்துள்ளார். இந்த நில விவகார நடைமுறைகள் போக்குவரத்து அமைச்சர், மாநில அரசு உட்பட இந்த ஒப்பந்தத்தை உள்ளடக்கிய தனியார் நிறுவனத்துக்கும் இடையே விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன. இவ்வாண்டிலேயே இத்துறைமுகத்தின் கட்டுமான பணிகளை தொடங்க இலக்கிடப்பட்டுள்ளதால் அதன் நில விவகாரங்களை தீர்க்க மாநில அரசுடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் விவரித்தார். அதிகரித்து வரும் செயல்பாட்டு தேவைகள் உள்ளிட்ட காலாவதியாகி வரும் தனது சொத்துடைமைகளை மாற்ற அரசு மலேசியா வான்படை TUDM திட்டமிட்டுள்ளது. இதில் C-130 ஹெர்குலிஸ் போக்குவரத்து விமானங்கள் அடங்கும் என படை தளபதி தான்ஸ்ரீ மொமட் நூர் அஸ்லான் ஆரிஸ் கூறியுள்ளார். C-130 ஹெர்குலிஸ் விமானத்திற்கு தற்பொழுது 50 வயதாகிவிட்ட நிலையில் மிக இளமையான விமானத்தின் வயது 31 என அவர் குறிப்பிட்டார். பழைய விமானங்களை பராமரிப்பதற்கான செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் புதிய தொழில்நுட்ப திறன்களை கொண்ட விமானங்கள் தேவையானது என்றார் அவர். இவ்வேளை நாட்டின் கடல்வழி, குறிப்பாக தென்சீன கடலில் தொடர் கவனிப்பை அதிகரிப்பதில் TUDM முனைப்பு காட்டியுள்ளது. கடல்சார் புலனாய்வு, உளவு, கண்காணிப்பு ஆகியவை கட்டம் கட்டமாக வலுப்படுத்தப்படுவதாக தான்ஸ்ரீ மொமட் நூர் அஸ்லான் தெரிவித்துள்ளார். மேலும் நடுத்தர தூரம் பயணம் செய்யக்கூடிய ஆளில்லா விமானம் மேல் UASஐ 2வது கட்டமாக கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இம்முறை 3 ஆளில்லா விமானங்களை பெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு அமைச்சு கொள்கை அளவில் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். 2025 STPM தேர்வு முடிவுகள் சிறந்த அடைவு நிலையை எட்டியிருக்கின்றன. இவ்வாண்டுக்கான தேசிய சராசரி திரட்டு புள்ளி PNGK 2.88 பதிவாகியுள்ளது. முந்தைய ஆண்டு இந்த மொத்த திரட்டு புள்ளி 2.85 இருந்தது என மலேசிய தேர்வு மன்ற தலைவர் பேராசிரியர் டத்தோ டாக்டர் மொமட் அமீன் மொமத்தாஃப் தெரிவித்துள்ளார். 1366 மாணவர்கள் 4.00 PNGK சராசரி திரட்டு புள்ளியை பெற்றுள்ள நிலையில் 50 மாணவர்கள் 5 A-க்களை பெற்றுள்ளனர். 2025 STPM தேர்வினை எழுத 40,199 மாணவர்கள் தங்களை பதிந்து கொண்ட வேளை 38,144 மாணவர்கள் தேர்வெழுதினர். இவ்வேளை 2025 STPM தேர்வில் மிகச்சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்ற 18 மாணவர்கள் மேற்கல்விக்கான உதவித்தொகையை பெறவுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபாட்லினா சீரேக் தெரிவித்துள்ளார். அவர்கள் உயர்கல்விக் கழகங்களில் தங்களின் இளங்கலை பட்டப்படிப்பை தடையின்றி தொடர்வதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த புதிய முனைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டம் 2025 STPM தேர்வினை முடித்த மாணவர்களிடமிருந்து செயல்படுத்தப்படும். மேலும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்களின் மேற்கல்வியை தொடர பொது பல்கலைக்கழகங்கள் வழங்கிய வாய்ப்பும் உதவித்தொகையும் தம்மை நிகழ வைத்துள்ளதாக ஃபர்லினா குறிப்பிட்டார். பேரா ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷாவின் வலியுறுத்தலுக்கு ஏற்ப இளையோரை அணுகும் முயற்சி மேம்படுத்தப்படும் என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசன் தெரிவித்துள்ளார். இலக்கவியல் காலகட்டத்தில் பயங்கரவாத அச்சுறுத்தலையும் போலி தகவலையும் களையெடுக்க மதத்தலைவர்கள் துடிப்புடன் செயல்பட வேண்டும் என சுல்தான் நஸ்ரின் ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பான முனைப்புகளிலும் திட்டங்களிலும் சுல்தான் நஸ்ரினின் வலியுறுத்தல் வழிகாட்டியாக பின்பற்றப்படும் என டாக்டர் ஜுல்கிஃப்லி சொன்னார். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான நம்பிக்கை கூட்டணி பிஹெச் வேட்பாளர் பட்டியல் வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக மாநில பி கே ஆர் தலைவர் டத்தோசரி டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்துள்ளார். பிஹெச் தலைவர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் உட்பட கட்சியின் உயர்நிலை தலைவர்களுடனான கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என பி கே ஆர் துணைத் தலைவருமான அவர் கூறியுள்ளார். மக்களின் தேவையை நன்கு புரிந்தவர்களும் சிறந்த சேவை அடைவு நிலையை உடையவர்களும் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவதை உறுதிப்படுத்த கட்சி கிளைகளின் கருத்துக்களும் பெறப்பட்டுள்ளன என்றார் அவர். மலேசியர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வேப் பயன்பாடு அதிகரித்து வருவது கவலையளிப்பதினால் 2024 பொது சுகாதாரத்திற்கான புகைப்பிடிக்கும் பொருள்கள் கட்டுப்பாட்டு சட்டம் கடுமையாகவும் விரிவாகவும் திறம்படவும் செயல்படுத்தப்பட வேண்டும். 2011 15 வயதுக்கு மேற்பட்டவர்களில் வேப்பை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 0.8% இருந்தது. ஆனால் தற்பொழுது 7 மடங்கு அதிகரித்து 2023 அதன் எண்ணிக்கை 5.8% பதிவாகியுள்ளதை மலேசிய கிரீன்லாங் அமைப்பு அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. ஆகையால் சட்டம் 8-5-2 செயல்படுத்துவதற்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என அது வலியுறுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
0: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள்.
1: சிங்கப்பூர் அந்நாட்டு ஊடகவியலாளர்களின் இலக்கவியல் உள்ளடக்கங்களை வலுப்படுத்த இலக்கவியல் திறன் உள்ளடக்க மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்திற்கு 48 மில்லியன் சிங்கப்பூர் டாலரை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. இந்த 4 ஆண்டு கால திட்டத்தின் வழி ஊடகவியலாளர்களும் ஊடக நிறுவனங்களும் தங்களது திறனையும் போட்டித்தன்மையையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் தங்களது உள்ளடக்கங்களை உருவாக்கவும் அவை முதன்மையாக இருப்பதை உறுதி செய்யவும் செயற்கை நுண்ணறிவை முக்கிய கருவியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு வாரியம் IMDA தெரிவித்துள்ளது. தென்கொரியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இடையிலான வியூக ஒத்துழைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட அதீத திறன் கொண்ட கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் இந்தோனேசியாவில் அதன் செயல்பாடுகளை அதிகாரப்படியாக தொடங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவின் இயந்திர கற்றல் தொழில்நுட்பத்திற்கு மிக அத்தியாவசியமான அம்சமாக இந்த கணினி திகழ்வதாக அந்நாட்டின் அறிவியல் அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசியான் உறுப்பு நாடுகளில் தாய்லாந்தும் சிங்கப்பூரும் மட்டுமே இத்தகைய அதிநவீன AI உள்கட்டமைப்பை கொண்டிருந்தன என்று அவமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. சுவிட்சர்லாந்து பெர்கன்ஸ்டாக் விடுதியில் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான தொடக்க கட்ட பேச்சு திட்டமிடப்பட்டுள்ளது. தெஹ்ரானும் வாஷிங்டனும் கடந்த வியாழக்கிழமை சண்டை நிறுத்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளது என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பில் பாகிஸ்தான், கத்தார் உட்பட சம்பந்தப்பட்ட இதர நாடுகளும் கலந்து கொள்கின்றன. இருதரப்பும் இணக்கம் கண்டுள்ள இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து இதில் கலந்துரையாடப்படவுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பான மேற்கூறிய தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஐரோப்பாவின் மிக விரைவில் வெப்பமடையும் மாநிலங்களில் ஒன்றான பார்சிலோனாவில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் தண்ணீர் தெளித்து வெப்பத்தை தணித்துக் கொண்டனர். அங்கு வெப்பம் 29 பாகை செல்சியஸை எட்டியுள்ளதாக வகுப்பறைகளில் பொருத்தப்பட்டுள்ள வெப்ப மதிப்பீட்டு கருவி காட்டுகின்றது. அதிக வெப்பம் கற்றல் நடவடிக்கையை பாதிப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். 450 மாணவர்களும் வகுப்பறைகளில் உள்ள மின் விசிறிகளை சார்ந்துள்ள நிலையில் அதீத வெப்ப காலத்தில் தலைவலிப்பதாக புகாரளித்துள்ளனர். விளையாட்டு கார்பந்து. மலேசிய கார்பந்து சங்கம் FAM-இன் தலைமை நிர்வாக அதிகாரி ராபர்ட் டக்ளஸ் ஃப்ரெண்டின் ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக அச்சங்கம் அறிவித்துள்ளது. அவரின் இணக்கத்திற்கு ஏற்ப ஜூன் 1ஆம் நாள் தொடங்கி இந்த ஒப்பந்தம் நிறைவடைந்ததாக FAM அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. மூன்றாம் கிள்ளான் துறைமுக நிர்மாணிப்பு நில விவகாரத்தை மாநில அரசு பரிசீலிக்கிறது. நடப்பு செயல்பாட்டிற்கு இணங்க C-130 விமானங்களை மாற்ற TUDM திட்டம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

திரா இசை வியாழக்கிழமையில் உங்கள் இதயத்தோடு கவிதை பாடிக்கொண்டு தான் இருக்கின்றது. வியாழக்கிழமைகள் உங்களுக்கு தெரியும், சட்ட விளக்கம் இடம்பெறும் கூடவே சிறு தொழில் வியாபாரம் செய்து வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கின்றவர்களுடைய சந்திப்பும் இடம்பெறும். இணைந்திருங்கள், இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரா இசை.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026 ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும்.
2: வெளிக்காட்டாத குரல், இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
3: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக சட்ட விளக்கம் இடம்பெற்று வருகின்றது. வழக்கறிஞர் பிரேமா, உயில் உயில் எழுதுவது இதனுடைய நன்மை, இது எப்படி சட்ட ரீதியா அணுகலாம், இது குறித்த தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்றாங்க. சொல்லுங்க.
2: வணக்கம். உயிர் எழுதுவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் இறந்த பிற்பாடு அந்த உயிர்ல என்ன குறிப்பிட்டிருக்கோ அவர் இறந்தவரின் சொத்துக்களை வந்து நியாயமான முறையில ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுக்கப்படும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அவரு தான் கோர்ட்ல வந்து கிராண்ட் ஆஃப் ப்ரோபே அப்ளை பண்ணி அந்த சொத்துக்களை யாராருக்கு என்ன கொடுக்கணும், எவ்வாறு கொடுக்கணும் என்பதனை செய்வாங்க. ஒருவேளை வில் எழுதாம இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா குடும்ப உறுப்பினர்கள் வந்து லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ட்க்கு அப்ளை பண்ணி அந்த எல்ஏ கிடைச்ச பிற்பாடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் 1958 படி சமரீதியாக சொத்துக்கள் வந்து பிரித்து கொடுக்கப்படும். வில்லுல வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம், அதாவது இறந்தவருக்கு வந்து பேங்க்ல காசு இருந்தா, ஃபிக்ஸ் டிபாசிட் இருந்தா, இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், அது போக வீடு, கடை, ஆபீஸ் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நகைகள், பர்சனல் பிலாங்கிங்ஸ், நகைகள், இந்த மாதிரியான சொத்துக்கள், அப்புறம் வண்டி வாகனங்கள், அது மட்டும் இல்லாம இறந்தவருக்கு யாராவது கடன் கொடுக்கறதுக்கு இருந்தா அதையும் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கலாம். சோ ஒரு வில் எழுதுறதுக்கு வந்து ஒருத்தருக்கு 18 வயசு மேற்பட்டு இருக்க வேண்டும். அப்புறம் முக்கியமா அவங்க வந்து சுயநினைவோட இருக்க வேண்டும். 2 சாட்சி கையெழுத்துக்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனா இபிஎஃப் இன்சூரன்ஸ் காசு வந்து நாமினேஷன் படிதான் காசு போய் சேரும். நாமினி பண்ணல அப்படின்னா தான் அதுல வில்லுல இன்க்ளூட் பண்ணிருந்தாங்கன்னா அதன்படி யாருக்கு போய் சேர வேண்டுமோ செய்யலாம். வெளிநாட்டில் உள்ள சொத்துக்களையும் வில்ல சேர்க்கலாம். அது வந்து கிராண்ட் ஆஃப் ப்ரோபிட் ரீசீலிங்னு சொல்லுவோம். அதை செய்தோம்னா அந்த வெளிநாட்டு சொத்துக்களும் வில்லுல இன்க்ளூட் பண்ணி அதன்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்.

0: இந்த வர்த்தக உலகத்துல ஏதாவது ஒரு வர்த்தகம் சிறு தொழில் செய்து வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்ற கனவுகளோட நம்மவர்கள் நிறைய பேரு சிறு தொழில் வியாபாரம் செய்து வராங்க. அந்த வகையில் பெண்கள் என்று சொல்லும் போது ஏதாவது புதிதாக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும், அது தொடர்பாக வியாபாரம் செய்யன்ற ஆவல் ஆசை இவங்களுக்கெல்லாம் இருக்குங்க. அவங்களுக்கான ஒரு களம் தான் இது. தொடர்ந்து ஷர்மிளா மகா ஸ்கின் கேர் பியூட்டி வெல்னஸ் தேரா மெரிட்டா இதை உருவாக்கி இதற்கு பின்னணியில என்னதான் கதை இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சாங்க, அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் இந்த வியாபாரத்தின்னு ஆசைப்படுறாங்கன்றது அவங்க சொல்ல நாம கேட்கலாம்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் ஷர்மிளா, என்னை எல்லாரும் மீலான்னு கூப்பிடுவாங்க. நான் தாங்க தெரா மெரிதா மகா ஸ்கின் கேர் பியூட்டி வெல்னஸோட ஃபவுண்டர். எனக்கு பியூட்டி அண்ட் வெல்னஸ் மேல ரொம்ப பேஷன் இருக்குங்க. அதனால தான் நேச்சுரல் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி குவாலிட்டியான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கிரியேட் பண்ண இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதாங்க எனக்கும் ஸ்கின்ல சில இஷ்யூஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, லைக் டார்க் ஸ்பாட், எக்னி, பிக்மெண்டேஷன். அப்ப நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், எப்படி அந்த காலத்துல நம்ம அம்மாமார்கள் பாட்டிமார்கள்லாம் அவங்க முகத்தை அவ்வளவு அழகா பிரைட்டா சுத்தமா வச்சிருந்தாங்கன்னு. தென் ஒன்லி ஐ ரிமெம்பர்ட், ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் மஞ்சள். அப்ப மஞ்சளோட சிறந்தது என்னதுன்னு யோசிச்சேன். அப்பதாங்க என்குள்ள தோணுது கரு மஞ்சள், பிளாக் டர்மரிக். பிளாக் டர்மரிக் வச்சு ஸ்கின் கேர் செஞ்சா என்னன்னு என்குள்ள தோணுச்சு. அப்பதாங்க நான் போய் டீப்பா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், சில ஜேர்னல்ஸ் கலெக்ட் பண்ணி படிச்சு பார்த்தங்க. அப்பதாங்க எனக்கே தெரிய வந்துச்சு தட் பிளாக் டர்மரிக் வச்சு யாருமே பெருசா ஸ்கின் கேர் வெளியாகிறது இல்லை. அப்பதாங்க நான் முழு மூச்சா இதுல இறங்கினேன். சோ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், KKM நோட்டிஃபை, அப்ரூவல், டெர்மலஜி டெஸ்டர், லேப் டெஸ்டர், ஹெவி மெட்டல் டெஸ்டர் அண்ட் இட்ஸ் வேகன், இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே செஞ்சுட்டாங்க. ப்ராப்பரான ஒரு பிளாக் டர்மரிக் தெரா மெரிதா ஸ்கின் கேரை மக்களுக்கு வெளியாக்கிறேன். தெரா மெரிதாவோட விஷனே என்னன்னா மக்களுக்கு நல்ல ஒரு சேஃபான ப்ராடக்ட் கொடுக்கணும்னு. நம்ம ஸ்கின்க்கு நேச்சரோட பவரை யூஸ் பண்ணி ஹெல்த்தி க்ளோ பிரிங் பண்றது தாங்க எங்களோட மெயின் எய்மி. பிசினஸ் டாஸ்க் பண்றது ஈஸி இல்லைங்க, நிறைய சேலஞ்சஸ், அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் ஹார்ட் ஒர்க், கான்ஃபிடென்ட், ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் அந்த ஆண்டவனோட ஆசீர்வாதத்துல இன்னைக்கு நாங்கள் நல்லபடியா தெரா மெரிதா பிளாக் டர்மரிக் ஸ்கின் கேரை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, டெய்லி நல்ல ஃபீட்பேக்ஸ் எனக்கு வருதுங்க. ஸோ என்னோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க என்னோட மெயின் சக்சஸ். தெரா மெரிதா மலேசியால மட்டும் இல்லைங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கும் கொண்டு போறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய வரை இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் யாருக்காவது எங்க ஸ்கின் கேர் வாங்கணும், பயன்படுத்தணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எங்களை நீங்க இன்ஸ்டால தொடர்பு கொள்ளலாம், டிக்டாக்ல தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு வெப்சைட் இருக்குங்க, www.theramerita.com. எனக்கு மின்னல் எஃப்எம் ரொம்ப பிடிக்குங்க, அவங்க போடுற 80s 90s் பாட்டு எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு இந்த பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி.

0: ஹலோ.
1: ஹலோப்பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சு.
1: பா, உன்னை சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
0: ஓகே, பை. சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு
2: போயும் உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: திரையில் தொடர்கின்றது விளம்பர இடைவெளி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு பெருமையுடன் வழங்குகின்றனர் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் நிறுவனம். AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கல்வி திட்டத்தை வழங்கி வருகின்றனர். நம்மோடு இணைந்து இருக்கின்றனர் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் நிறுவனத்தின் இயக்குநர்கள் கவ்யா மற்றும் தினேஷ். வணக்கம்.
2: வணக்கம் திரேசா, எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம் அறியாவல். நானும் இனிமே இரட்டையா எப்படி பேசுறது அப்படின்னு கொள்ள
2: போகின்றேன்.
1: அப்படின்றீங்களா? உங்க இருவரையும் பார்க்கும் போதே ஒரு மகிழ்ச்சி தெரியும். இந்த மகிழ்ச்சிக்கு பின்னணியில் இருக்கிற நற்செய்தி தான் என்னன்றதுதான் வார வாரம் கவ்யா ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஏன்னா இப்ப மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் நிறுவனத்துல பங்கெடுக்கும் மாணவர்கள் சொல்லும் அந்த சான்றுதான் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இந்த கல்வி திட்டம் புரியுது அப்படின்றத உணர முடிகின்றது. என்ன சொன்னாங்க உங்ககிட்ட?
3: இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷேரிங். இது வந்து நான் அப்புறமே ஷேர் பண்ணுறேன். மொதல் ஒரு ஷேரிங் கொடுத்துட்றேன். இந்த பையன் வந்து டிஎல்பி கிளாஸஸ் அதாவது வந்து ஏற்கனவே வந்து டிஎல்பி சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் வந்து இங்கிலீஷில் படித்த ஒரு பையன் வந்து ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போயிட்டோன்னு அவங்களுக்கு வந்து எஸ்கே ஸ்கூல் கிடச்சிருக்கு. அந்த ஸ்கூலில் வந்து டிஎல்பி இல்லை. ஸோ சயின்ஸும் மேத்ஸும் வந்து பிஎம்ல தான் படிக்கணும். ஸோ இவங்க அம்மா வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஐயோ பையன் வந்து எப்படி கோப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மிட் டர்ம் எக்ஸாம்ல பையன் நல்லா ஸ்கோர் பண்ணி கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட்
2: வாங்கியிருக்காரு.
3: அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு எப்படி பையன் அந்த எக்ஸாம் செய்வான். ஏன்னா இத்தனை வருஷமா வந்து இங்கிலீஷ்லயே படிச்சுட்டு பிஎம்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎம்ல வந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போது எப்படி வந்து அவன் கோப் பண்ணுவான் அப்படின்னு தெரியாம சரி ஒரு பையனை நம்பிக்கையா வந்து புஷ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி நம்ம இ டியூஷனும் அந்த பையன் பாய்ச்சி பாய்ச்சி கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு.
1: அதாவது இவங்கள மாதிரிதான் நிறைய அப்பா அம்மாவுக்கு அந்த மொழி சார்ந்த ஒரு பையன் இருக்கும். தமிழ் மொழியா இருக்கட்டும், மலாய் மொழி, ஆங்கில மொழி, இப்ப இந்த மொழி மாறும் போது என் பையன் எப்படிதான் தேர்ச்சி பெற போறான், இவனை கடை சேர்த்துருவோமான்ற ஒரு
3: அம்மாக்கு அதான் வந்து தோணுச்சு.
1: அவங்களுக்கு தான் அந்த தலைவலி இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் வந்து மாற்றி ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதோட முதல் இடத்துல தேர்ச்சி பெற்றிருக்காரு அந்த மாணவருக்கும் நம்முடைய வாழ்த்தை. ஒருவேளை இதே போன்ற சூழல்ல கூட கேட்டுக்கொண்டு இருக்கும் நேயர்களோட வீட்டுல கூட இருக்கலாம். அப்படி உங்க குழந்தைக்கு நீங்களும் ஒரு நல்ல தேர்ச்சியை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 01709712919 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கன்சல்டன்ட் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை கட்டாயம் கொடுப்பாங்க. இப்போ தினேஷ், இப்போ மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அப்படின்னு சொல்லும் போது AI தொழில்நுட்பம் தான் அதனுடைய தனி சிறப்பு. இந்த கற்றல் முறை தான் மாணவர்களை வெகுவா கவர்ந்திருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க.
2: நிச்சயமா திரேசா, இப்ப மாணவர்கள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சில பெற்றோர்களுக்கு வந்து என்ன ஒரு கவலை இருக்கும்னா என்னடா நம்ம பிள்ளை வந்து சரியா படிக்க மாட்டேன்றானே, எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் எடுக்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். ஓகே, அப்ப அவனுக்கு படிக்க பிடிக்கலையா இல்ல அவனுக்கு படிப்புல ஆர்வம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா மாணவர்களுக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒன்னு இருக்குது. இப்ப எப்படி நம்மளோட அஞ்சு விரலும் வந்து ஒரே சைஸ்லயா இருக்கு இல்ல, அதே மாதிரிதான் எல்லா குழந்தைகளும் அவங்க ஒரு தனித்தன்மை, அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் லேர்னிங் நீட்ஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து இப்ப ஓகே அவங்களுக்கு படிக்க பிடிக்கல, அவங்களுக்கு படிப்புல ஆர்வம் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா எப்படி அவங்களுக்கு எங்க ஆர்வம் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு மெத்தட பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இ டியூஷன் சிஸ்டமே நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆடிட்டரி, கினஸ்டாட்டிக், விஷுவல், ஓகே, கேம் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்கும் மாணவர்களுக்கு. ஓகே, அப்ப ஒரு மாணவருக்கு வந்து எங்க ஆர்வம் அதிகமா இருக்கு, இப்ப அவங்களுக்கு வந்து விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்குன்னா நம்மளோட குயிசர் அப்படின்னு ஒரு அம்சம் இருக்கு நம்ம கிட்ட டீச்சர், அதுல இருந்து முதல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப ஓகே ஐயா உனக்கு இப்ப படிக்க கஷ்டமா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப நீ இந்த குயிசர்ல இருந்து முதல் ஆரம்பியே அப்படின்னு அந்த அந்த அந்த ஃபன் மோட்டை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அப்ப எப்ப வந்து அவங்களுக்கு படிப்புன்ற ஒரு விஷயம் ஃபன்னா இருக்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க, நம்ம நினைச்ச மாதிரி கஷ்டமா இல்லையா, போரிங்கா இல்லையா அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ, படிப்பு ஃபன்னா இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டாலே அவங்க தானாவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இப்ப உள்ள டெக்னாலஜியில நீங்க பாத்தீங்கன்னா இப்ப AI அப்படின்ற ஒரு விஷயம் ஓகே எல்லாரும் இப்ப அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, மாணவர்களே இப்ப அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப சரி ஐயா இப்ப உனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த இ டியூஷன்ல வந்து குரு AI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஓகே, இப்ப உனக்கு தெரியாத விஷயங்களை நீ அந்த குரு AI கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு நீங்க வந்து தூண்டி பாருங்க அவங்களுடைய ஆர்வத்தை. அவங்க வந்து அந்த குருவை ஆகிட்டா அவங்களுக்கு தெரியாத ஒரு பாட சம்பந்தப்பட்ட விஷயத்த அவங்க கேட்க ஆரம்பிச்சு அந்த குருவையாய் குடுக்கற விளக்கம் அவங்களுக்கு பிடிச்சு போயிருச்சு அப்படின்னாக்கா இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் மெத்தடா மாறிடும்.
1: ஆமா, அதனாலதான் வந்து இன்று மைண்ட் ஆப்ஸ் இன்ட்யூஷன் ஒரு தேர்வா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்குன்னு அதுதான் காரணமும்.
2: நிச்சயமாக
1: நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா.
2: கண்டிப்பா. அப்ப எங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு? அப்ப இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா நோட்ஸ்ல இருந்து குவிசஸ்ல இருந்து லைவ் கிளாஸஸ் வித் குரு குரு பாக்கார் குரு ஏஐ குவிஸ் அப்படின்னு திரேசா அடிக்கிட்டே போலாம். ஒரு மாணவருக்கு என்ன தேவையோ எல்லா அம்சங்களும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கும்னா அது இ-டியூஷன் சொன்னா மிகையாவே ஆகாது.
1: ஆமா, இப்போ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் நீங்க உங்க குழந்தைகளை பதிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 01 09 07 2 9 1 9 என்ற எண்களுக்கு தாராளமாக நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம். பொதுவாகவே இப்போ தினேஷ் சொன்ன மாதிரி கவியா அதோடைய கல்வி திட்டம் தான் அதோட அழகியல் தன்மை. அது வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஃபன்னோட சேர்ந்து கொடுக்கும் போது அவங்க பிடிச்சு இருக்கிறாங்க. ஆனாலுமே பயிற்சி ரொம்ப முக்கியமானது. பயிற்சிகளை பற்றி சொல்லுங்க.
3: அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ண ஒரே விஷயம் அப்படின்னு சொன்னா ப்ராக்டிஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணா அவங்க உண்மையை தெரிஞ்சிருப்பாங்க. அந்த அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்குன்னா இல்லையானு அவங்களுக்கு அது தெரிஞ்சு வந்துடும். அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏத்துக்கிறதுக்கு ஆனா உண்மையை சொல்றேன், நான் ஒரு சினாரியோ சொல்றேன். இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜியோகிராஃபி வந்து எப்படி ஸ்கோப் பண்றது தெரியல. வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஓகே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் ஃபுல்லா நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன் எல்லாம் செஞ்சுட்டேன், எப்படி வந்து நான் இப்ப வந்து ஜியோகிராஃபி வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னேன். நான் அவங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா டியூஷன் உள்ளுக்கு போய் ஜியோகிராஃபியோட டாபிக்கல் க்வெஸ்சன் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு போன வருஷம் வந்து அவங்க வந்து டிசி தான் எடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து அவங்க அது முழுசா செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வந்து பி எடுத்திருக்காங்க
1: பாருங்க.
3: அப்ப ப்ராக்டிஸ் எவ்வளவு முக்கியம். அதோ நம்ம இ டியூஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு செட் 20 questions இருக்கு. ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 ல பாத்தீங்கன்னா 4 sets of questions இருக்கு. அப்ப 80 questions இருக்கு. அப்ப ஒரு டாபிக்ல இருந்து 80 questions அவங்க செய்றாங்க அப்படி சொன்னா அவங்க அந்த டாபிக்கை கான்கர் பண்ணிட்டாங்க நடக்கும்.
1: ஆமா, அதுதான் முக்கியம்.
3: அது முக்கியம். ஏன்னா எக்ஸாம் வரப்போது வந்து அந்த டாபிக் பேஸ் பண்ணி தான் வரும். அப்ப அந்த டாபிக் அவங்க கான்கர் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னா எக்ஸாம் பேப்பர் கண்டிப்பா செய்ய முடியுமா இல்லையா?
1: ஆமா,
2: அதுலயே ஒரு விஷயம் இருக்கு திரேசா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு செட் கவியா சொன்னாங்கல, அந்த செட் கூட வந்து கேமி ஃபைட்டா தான் இருக்கும். அப்படினா முதல்ல அந்த செட் ஆரம்பிக்கும் போது ஈஸி லெவல் குவெஸ்டியன்ஸ்ல இருந்தா முதல்ல நம்ம கொடுப்போம். ஏன்னா எடுத்தோடனே கஷ்டமான குவெஸ்டியன்ஸ் கொடுத்தா தண்ணறிடுவாங்க. அப்ப அந்த ஈஸி லெவல அவங்க ஸ்கோப் பண்ணி 70 விழுக்காடு அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த டிஃபிகல்ட்டியே வந்து அன்லாக் ஆகும். அப்ப ஒரு ஒரு படி அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கடைசி செட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த டஃபான குவெஸ்டியன்ஸ் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இதுவே என்ன நடக்கும்னா அவங்க பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த டாபிக் அவங்க கான்கர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் அவங்க ஈஸியா கான்கர் பண்ணிடுவாங்க.
1: அவ்வளவுதான். அதுதான் வந்து இந்த மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷனோட கல்வி திட்டம் வந்து மாணவர்களுடைய அந்த புரிதலோடு சேர்த்து வகுக்கப்பட்டிருக்கு. ஒரு பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: மைண்ட் இடுஷன் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கும் விளம்பர இடைவெளி நிகழ்ச்சியில் நம்மோடு தினேஷ் மற்றும் கவ்யா இணைந்திருக்கின்றனர். கவ்யா, சற்று முன்பதாக தொடக்கத்துல நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு நற்செய்தி இருக்கு, ஆனா அப்புறம் தான் சொல்லுவேன், அது என்ன சொல்லுங்க?
1: இது வந்து ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு பெரிய இமோஷனல் மூமெண்ட். ஓகே, லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரைனிங் நடந்துச்சு, அப்ப இவங்க அம்மா வந்திருந்தாங்க. இந்த அம்மா வந்துட்டு ஒரு ஷேரிங் கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் நீட் ஸ்டூடெண்ட். ஓகே, எங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது இந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அவங்க பிள்ளைக்கு வந்து பேச முடியாது. ஓகே, ஆனா நம்ம கிளாஸ்ல அவங்க உட்காந்து அவங்க அந்த கிளாஸ பார்த்து பார்த்து பார்த்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
0: பாருங்க, ஒரு அதிசயம் இல்லையா?
1: ஒரு பெரிய அதிசயம். ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா,
0: ஒரு அம்மாவா கண்காணிங்க இருப்பீங்கல்ல
1: கண்டிப்பா. ரெண்டாவதா நான் ஒண்ணு என்னாச்சும் ஒரு
0: நல்ல புண்ணியம்,
1: ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் திருப்தியா இருந்துச்சு. ஓகே, அவங்களெல்லாம் போய் இம்பாக்ட் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
2: அந்த பேரண்ட்ஸே வந்து அங்க ஷேரிங் கொடுக்கும் போது அவங்களே கண்காணிக்கிட்டாங்க. அண்ட் நம்ம இடுஷன்ல சொல்லி கொடுக்கற ஒன் ஆஃப் த குரு பக்கார வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ல அவங்களும் இருந்தாங்க. அது வந்து ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு மூமெண்டா மாறிச்சு. அந்த ஸ்டூடெண்ட்னால வந்து நம்பவே முடியல. அவங்க சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா அவங்க டேப்பை காட்டுறாங்க. அதாவது எப்படின்னாக்க, இதுல தானே நான் பாப்பேன் இந்த டீச்சர, ஆனா இப்ப நேரா இருக்காங்களே, இது உண்மையா, இது ரியலா அப்படின்னு அவங்க அந்த இமோஷனை காட்டுறாங்க.
0: உணர்வு ரீதியா வந்து மாணவர்களை அணுகும் போதுதான் இன்னும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இது ஒரு கண் கலங்க வைக்கும் ஒரு ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இப்ப வந்து தேர்வுக்கும் அவங்களை தயார்படுத்திக்கணும்ல கவ்யா?
1: ஆமா, இப்ப நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் மெட்ரிக்ஸோட ஃபார்மேட்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஓகே சுடுசுடு அவங்களுக்கு நியூஸ் சொல்றேன். நான் நேத்து தான் வந்துச்சு மெட்ரிக்ஸ் அண்ட் ஃபோர்ட் எக்ஸாமோட டைம் டேபிள் வெளியாயிருச்சு அக்டோபர்ல. ஓகே, அக்டோபர் 6 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுது. அதே மாதிரி ட்ரையல் எஸ்பிஎம் ட்ரையலும் வந்து கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்பதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிட்டர் முடிச்சுட்டு ஓகே லீவுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்பதானே மிட்டர் எக்ஸாம்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க.
0: ஆமா,
1: நான் உண்மையா சொல்றேன்னா 3 மாசம் தான் இருக்கு ஃபைனலுக்கு. மிட்டர் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஃபியூ டாபிக்ஸ் தான், ஆனா ஃபைனலு எல்லாமே வரும். சோ இப்ப வந்து டைம் இல்ல என்ஜாய்
2: பண்ணதுக்கு,
1: அதுதான் சொல்ல முடியும். அதுக்கு கண்டிப்பா இடுஷன் வந்து ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா.
0: அதுக்கு உங்களுடைய தேர்வாக இருக்க நீங்க தாராளமாக 0309 07 9199 என்ற எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யலாம். இந்த கல்வி திட்டத்தோடு சேர்ந்து வர்த்தக வாய்ப்பையும் தினேஷ் வழங்கி கொண்டு வரீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
2: கண்டிப்பா திரேசா, அதாவது நான் வார வாரம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வியாபார வாய்ப்பை வந்து நம்ம ஏன் உருவாக்கி இருக்கோம்னாக்கா, ஒரு நம்மளுக்கு ஒரு குறிக்கோள். ஓகே, ஒரு குடும்பத்துல ஒரு வர்த்தகரை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கு. 500க்கும் மேல நம்மளுடைய கன்சல்டன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் மாதம் பேசிவ் இன்கம் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இப்ப அண்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வைரல் போனிச்சு. அதாவது என்ன, நம்ம லாக்கால வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு நேரம் கியூ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் பெட்டரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, மக்கள் வந்து வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு கூடுதல் வருமானம் அப்படின்றது ரொம்ப தேவைப்படுது, அத்தியாவசியமா தேவைப்படுது அவங்களுக்கு. ஓகே, அப்ப அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம மைனப்ஸ்ல வந்து இலவசமா ஒரு வியாபார வாய்ப்பை வீட்டுல இருந்தபடியே அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறோம். இந்த மாசம் வந்து மலேசியா முழுவதும் ஒரு ரோட் டூர் போறோம் திரேசா. அதாவது இந்த கமிங் சாட்டர்டே பினாங் கொம்டார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியாபார வாய்ப்பை மக்களுக்கு நேராவே நம்ம கொண்டு வந்து அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். இப்ப யாரெல்லாம் இதுல சாதிச்சிருக்காங்க, உண்மையா இதுல வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க நேரா எங்களை வந்து அங்க மீட் பண்ணுங்க. என்ன, ஞாயிற்றுக்கிழமை இப்போல நம்மளோட ரோட் டூர், அப்புறம் அடுத்த வாரம் சனிக்கிழமை கேஎல்ல சேரும், ஜோஹோபரோல சேரும், ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி கோலாலம்பூர்ல சேரும். சோ ஹோல் மலேசியா 4 இடத்த நம்ம கவர் பண்றோம். மக்களை நேரா போய் சந்திச்சு இது என்ன பிசினஸ், எப்படி நீங்க மைனப்ஸ்ல நீங்களும் வந்து ஒரு கன்சல்டன்ட் இணையலாம், எப்படி இந்த வியாபார வாய்ப்பு மூலமா நீங்களும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்றத நேரா வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
0: ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலுமே கூட அவங்க நேரா வந்து கேட்டு தெளிவு பெறும் போதுதான் ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை நீங்க பெறணும், அந்த வியாபார வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைத்தால் 0309 07 9199 என்ற எங்களுக்கு உடனடியாக நீங்க வாட்ஸ்அப் செய்தீங்கன்னா உங்களுக்கான விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்படும். சரி, நம்முடைய இந்த விளம்பர இடைவெளி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். வழக்கமா 2-3 வார்த்தைகளோட கவியா நீங்க தான் நிறைவு செஞ்சீங்க, அது நிறைவா இருக்கும் சொல்லுங்க.
1: பேரண்ட்ஸோட ஒரே ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களோட ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா நல்லா செக்யூரா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அது அதுதான் எங்களோட மிஷனும் சரி. ஓகே, நாங்களும் வந்து என்ன வந்து ஒரு மிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் ஒரு ஒரு
2: ரெடியாக
1: எய்மில் இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து இதை பெனிஃபிட் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு.
0: ஆக உங்களுக்கு உதவுவதற்காக மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் நிறுவனத்தில் எல்லாரும் தயாராக இருக்காங்க. வாய்ப்பை நீங்கள் தாராளமாக 01 09 07 2 9 1 9 என்ற எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
2: நன்றி திரேசா. நன்றி மக்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இவ்வாண்டின் முதல் 5 மாதங்களில் 388 பாலியல் துன்புறுத்தல் நேர்வுகள் பதிவாகியுள்ளதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹூய் யிங் குறிப்பிட்டார். 2022 477 சம்பவங்கள் பதிவான நிலையில் கடந்த ஆண்டு 1038 அதிகரித்ததாக அரசு மலேசிய காவற்படையின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இது நேர்வுகளின் எண்ணிக்கையை மட்டும் காட்டவில்லை, மாறாக முன்வந்து புகாரளிக்கும் மக்களின் துணிச்சலையும் எடுத்துரைப்பதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையின் செயல்பாட்டு திறன்களையும் தயார் நிலையையும் மேம்படுத்துவதற்காக அரச மலேசிய வான்படை TUDM நாடு முழுவதும் உள்ள முக்கிய பகுதிகளில் வான் பாதுகாப்பு ராடார் கண்காணிப்புகளை மேம்படுத்தி வருகிறது. சரவா, த்ரங்கானு, ஜோஹோர் உள்ளிட்ட தென்சீன கடல் பகுதியின் லயங் லயங் தீவில் உள்ள வான் ராடார் கண்காணிப்புகள் இதில் அடங்கும் என படை தளபதி தன்ஸ்ரீ முகமது நூர் அஸ்லான் அரிஸ் குறிப்பிட்டார். நாளை தொடங்கி பணியாளர் சேவை கட்டணம் உள்ளிட்ட பராமரிப்பு உபரி பாகங்களின் விலைகள் 10 விழுக்காடு குறைக்கப்படுவதாக புரோடோவா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவினத்தில் மக்களின் சுமையை குறைப்பதற்காக இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. இது QV இ மின்னியல் வாகனம் உள்ளிட்ட அனைத்து ரக புரோடோவா வாகனங்களையும் உள்ளடக்கியது. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்த செயலாக்கத்துக்கு தேவையான திட்டவட்டமான நடவடிக்கைகளை வரையறுக்க தயாராக உள்ளதாக பன்னாட்டு அணு ஆற்றல் நிறுவனம் IAEA தலைவர் ரஃபைல் க்ரோஸி கூறினார். இந்நிலையில் இதுகுறித்து தங்களது வாஷிங்டன் தெஹரான் சகாக்களுடன் விவாதித்து முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகளை ஆராய உள்ளதாக அவர் ஜெனீவாவில் ஊடகத்திடம் குறிப்பிட்டார். பாதுகாப்பு செலவின வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் நேட்டோ உறுப்பு நாடுகள் காட்டியுள்ள முன்னேற்றத்தை அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெங்செட் வரவேற்றுள்ளார். அதேவேளையில் சில நாடுகள் மேலும் அதிக பங்களிப்பை அளிக்க வேண்டும் என அந்நாடுகளுடனான சந்திப்பில் அவர் கூறினார். இந்த பங்களிப்பு தொடர்பில் தமது தரப்பு பொதுவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும் என்றார் அவர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்தாட்டம். இப்போட்டியின் வரலாற்றில் 1000th ஆட்டத்தை வழிநடத்த ரொமேனியாவைச் சேர்ந்த நடுவர் இட்ஸ்வான் கோவாக்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இம்மாதம் 21st எஃப் குழு நிலையிலான ஆட்டத்தில் துனிசியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான ஆட்டத்தை அவர் வழிநடத்துவார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக பேசப்படாத குரல்களின் அந்த மௌனத்தை கலைத்து உங்களுக்காக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது தீரா இசை அன்சாங் ஈரோ. சரி, இன்று வர்த்தக உலகில் தனக்கென ஒரு இடம் பிடித்து கட்டுமான தொழில் வரைக்கும் சென்று இந்த சமுதாயத்துக்கு திரும்பி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தாங்க. அதாவது நான் இன்னைக்கு சமுதாயத்தில் இப்படி இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். நான் வளர்ந்துட்ட பிறகு ஏன் அவங்களுக்கு செய்யக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கலாமே அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இருக்கும் ஒரு மனிதரை தான் சந்திக்க போறோம் இந்த பாடலுக்கு பிறகு.

0: இந்த வாரத்தின் அன்சாங் ஹீரோ டத்தோ ஹமிட் அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். அதாவது தொழில் உலகில் பல சாதனைகளை படைத்திருந்தாலும் சமூகத்தையும் அவர் மறக்கவே இல்லைங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது, பள்ளி மாணவர்களுக்கு ஆதரவளிப்பது, இளைஞர்களுக்கு வழிகாட்டுவது என பலருடைய வாழ்க்கையில அவர் ஒளியாக இருந்து வராரு. எதிர்காலத்தை பற்றி அவருடைய எதிர்பார்ப்புகள் தான் என்ன அப்படின்றத நம்ம கேட்கறதுக்கு முன்னதாக வாங்க அவருடைய சிறுவர் உலகம் எப்படிதான் இருந்ததுன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
1: பிறந்தது வந்து பிராம்சார் தோட்டம். இன்றைக்கு வந்து
0: முன்மாதிரியாக அன்சாங் ஹீரோவாக இருந்தாங்க.
1: பெரிய வயசுல வந்து எந்த ஒரு இன்ஸ்பயர் யாவது இல்ல திரிசா. பட் என்ன அப்படின்னா, காஜாங் வட்டாரத்துக்கு வந்துட்ட பிறகுதான் வந்து நான் வந்து என்ன செஞ்சேன், தொழில வந்து கொஞ்சம் ஈடுபாடா இருக்க ஆரம்பித்தேன். ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னோட 17 வயசு 18 வயசுல வந்து வழக்கறிஞர் ஆபீஸ்ல வந்து ஒரு குமாஸ்தாவாக சேர்ந்தேன். அங்க வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிங்கில் வட்டாரத்துல இருந்து பிராம்சார்ல வந்து நாங்க அப்பயும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். ஏன்னா எங்க பிரதர் வந்து அங்க ஒரு சிறிய கடை வச்சிருந்தாங்க. அப்ப எனக்கு 18 வயசு இருந்த கூட நான் வந்து பள்ளிக்கூட லீவு நாள்ல, பள்ளிக்கூட விடுமுறை நாள்ல வந்து பிராம்சார் தோட்டத்துல போயிட்டு எங்க பிரதருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வருவோம். அந்த காஞ்சாங்கோட்டாரத்துல 150 வெள்ளி சம்பளத்துக்கு வந்து 1988 டிஸ்பேச் ஆக வேலை வாங்கி கொடுத்தாரு. மறக்க முடியாது, கண்டிப்பா அவங்களாம் மறக்க முடியாது. அதே மாதிரி அந்த வழக்கறிஞர் ஆபீஸ்ல வந்து எனக்கு வேலையை நிறைய கத்துக் கொடுத்து, லீகல் ஃபார்ம்ல இந்த மாதிரியான தொழில இருக்கு அப்படி சொல்லி கத்துக் கொடுத்தவர் மறக்க முடியாத ஒரு நண்பர் திரு நிராகர் சிங் அவர் சொல்லிட்டு வருது. அவங்களாம் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து ஆரம்ப காலத்துல முக்கியமான
2: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உழந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: தெரிசா, என்னோட ஃபேமிலி வந்து எங்க அம்மா அஜா ஹமீனா 85 ஆயிருச்சு. அப்புறம் வந்து நாங்க குடும்பத்துல வந்து 12 பேரு, எங்க அண்ணன் தம்பிங்க வந்து 4 பேரு, அதுல 3 பேர் தவறிட்டாங்க. நானே பிரதர் ஒருத்தர் இருக்கிறோம், அதே மாதிரி அக்கா மாருங்க 6 பேர் இருக்கிறோம், தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, என் மனைவி அவங்க வந்து ரத்தின் ஹஜாரான், எனக்கு 6 குழந்தைகள். குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு பெரிய குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம், பெரிய குடும்பம். எங்க அம்மா அந்த காலத்துல இருந்து எங்களை எல்லாத்தையும் கூட்டு குடும்பமாவே வைத்திருந்து வளர்த்தாங்க. நிறைய வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்து எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குனாங்க. அது முடிஞ்ச அண்ணன் மார்க்க அக்கா மார்க்க எல்லாமே வந்து நான் வந்து குடும்பத்துல 9வது குழந்தைதான் வளர்ந்தேன். அது குறிப்பாக எங்க அக்கா ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க மூத்த அக்கா, அவங்க பேர் வந்து ஐஷா பிபி. அவங்க வந்து குடும்பத்துக்காக வந்து நிறைய வந்து தியாகம் செஞ்சிருக்காங்க என் குடும்பத்துக்கு. எங்க அக்கா அண்ணன் தம்பியில இந்த தங்கச்சிங்களை தங்க தம்பி வரைக்கும் எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கி விட்ட எங்க அக்காவையும் எங்க மச்சான் அவரோட கணவர் அஜி சுலைமான் அவரையும் மறக்க முடியாது.
1: அக்கா பேசுறேன், நாங்க அக்கா தங்கச்சி 11 பேர், எங்க வீட்டுல 9வது. என் கூட தங்கி இருந்தார், வந்து தங்கி வேலை செஞ்சிருந்தாரு. ஸ்கூல் படிக்கிற காலத்துல வேலை செஞ்சு விட்டாரு. அம்மா எல்லாம் போகக்குள்ளே ஸ்கூல்ல கடைங்கில போய் வேலை செஞ்சாரு, சாப்பாடு கடையில. அப்போ ஒரு தங்கச்சி வீட்டுல போய் தங்கி இருந்து அவங்க கூட இருந்துகிட்டு கொஞ்ச நாள் வேலை செஞ்சாரு. சின்ன பிள்ளையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து கொடுத்தான். அப்பயே வேலை செஞ்சு கொடுத்தான், கடைங்கில வேலை செஞ்சிருக்காரு, கீழங்கில வேலை செஞ்சிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று என் தங்கச்சி வீட்டில் வந்து எதுவும் சாப்பாடு தரலாம், தங்க வேறு கூட போல தங்கச்சி சாப்பாடு தர மாட்டாங்க, அது சொல்லுவார் சொல்லி அழுவார் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி செய்கிறாங்க அக்கான்னு. அப்புறம் கொஞ்ச நாள் எஸ்பிஎம் எடுத்த பிறகு வந்து கொஞ்ச நாள் சொன்ன திருப்பியும் கூட தங்கி படித்தாரு. ஏன்னு கேட்டால் அண்ணன் படி சொன்னார், அப்போ வந்து மார்க்கு 2வது டிகிரி எடுத்த எஸ்பிஎம்ல. அண்ணன் சொன்ன வேணாம், இன்னும் படித்து நல்லா எழுதி மார்க்குன்னு. அப்போ என் கூட தங்கி படிச்சிருக்கு. அவர் எல்லா சாப்பாடும் பிரச்சனை இல்லைங்க, அவர் இந்த சாப்பாடு தான் கிடையாது கிடையாது. அவர் எது செஞ்சு கொடுத்தா அவர் சாப்பிடுவார், எந்த சாப்பாடு அவர் குறை சொல்ல மாட்டார். இப்பயும் சரி அந்த காலத்தையும் சரி சாப்பாடு எந்த குறை சாப்பிடணும் சொல்ல மாட்டார். செஞ்சு கொடுக்க சாப்பிடனால விரும்பி சாப்பிடுவார், எந்த குறை எடுக்க மாட்டார். அது எனக்காகவும் எனக்கு வீட்டுக்காரருக்காகவும் ரொம்ப செஞ்சுருக்காரு. ஆண்டவன் நல்லா ஆயுஷை கொடுக்கணும். அவர் குடும்பத்தோடையும் மனைவி பிள்ளைங்களையோடும், அவங்க மனைவி ரொம்ப நல்லவங்க, அவர் பிள்ளைங்களும் அதே மாதிரி தான், பிள்ளைங்களும் சரி அவங்க மனைவி சரி ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு என்றைக்குமே ஆண்டவன் நீண்ட ஆயுள கொடுக்கணும், சந்தோஷமாக வாழ்க்கை கொடுக்கணும். எப்பயுமே ஜன்னத்தோடு ரெண்டு பேரும் சந்தோஷமா பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களோட அவருக்கு எப்பயுமே ஆண்டவன் ஆயுசை நீடிச்சு கொடுக்கணும். சைபாக்கத்து கொடுத்து சீர சிறப்பாக அவர் வச்சிருக்கணும். எப்பயுமே அவருக்காக நாங்கள் டோம் பண்ணுறோம். அதனாலே எனக்கு மக்கள் அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அமிதேன் இதோட இப்போ இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை எனக்கு. அது அப்படி இல்லை அமிதேன், படித்தவனை நல்லா வச்சிருக்கணும். அதேமாதிரி நீ எனக்கு தம்பியாக கழிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அமிதேன், ரொம்ப பெருமையாக இருக்குது.
2: குடும்பத்தில் மூத்தாக்கா

0: இன்றைக்குமே இன்னொரு அம்மாவா தான் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை அக்கா தங்கச்சிகளை பாத்துக்கிறாங்க, தியாகம் செய்யறாங்க, நிறைய விஷயங்களை செய்யறாங்க. அந்த மாதிரி தான் அடுத்து உங்களுடைய அக்கா உங்களுக்கு செஞ்சிருக்கு. உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளையும் அவங்க சொன்னாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது இது ஒரு அழகான கூட்டு குடும்பம் அல்லவா? ஒரு குடும்பம்னா அதுல நிறைய பேர் இருந்தாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதுதான கூட்டு குடும்பத்தோட அழகும் கூட.
1: கூட்டு குடும்பமா இருக்கும் போது நிறைய வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கூட்டா இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழும், அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் வந்து பார்க்கறது ரொம்ப குறவா இருக்கின்றது. அந்த வகையில வந்து நாங்க எல்லாம் அந்த காலத்திலிருந்து கூட்டு குடும்பமா தான் இருக்கிறோம். அதே அருகில் உள்ள தாமாலே தான் இருப்போம், ரொம்ப தள்ளி போக மாட்டோம். இந்த ரோல வந்து இந்த சிஸ்டர் தானே, அடுத்த ரோல இன்னொரு சிஸ்டர் இருப்பாங்க, அதே ஒரு தாமாலிக்கு கூட்டு குடும்பமா இருப்போம். ஸோ அதாவது ஒரு பெரிய சந்தோஷம், நல்லது கட்டுது அப்படின்னா எல்லாம் ஒண்ணு கூடுறதுக்கு.

0: டெத்து உங்களுடைய முதல் சம்பளம் 150 ரிங்கிட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் நிச்சயமா அது பெரிய சம்பளமாக தான் இருக்கும். ஆனால் அந்த முதல் சம்பளம் அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையில் முதல் முதலாக நம்ம எடுக்கும் போது நமக்கு ஒரு ஒரு வெறியை கொண்டு வரும். வாழ்க்கையில் இதை விட நான் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதலை வந்து நமக்கு கொடுக்கும் இல்லையா. உங்களுடைய முதல் 150 ரிங்கிட் ஆனது உங்களுக்கு என்ன கொடுத்தது?
1: 150 வெள்ளி வந்து அந்த காலத்தில் அது பெரிய காசு. ஒரு தோட்டத்தில் வளர்ந்த ஒரு மகன், அவனுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு பட்டணத்தில் வந்து வேலை செஞ்சு முதல் சம்பளம் வாங்கும்பொழுது 150 வெள்ளி, அது என்னமோ ஒரு 1500 வெள்ளி 15000 வெள்ளி வாங்குற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் மனசுல இருந்துச்சு. முதல் சம்பளமா அதை எடுத்து முதல்ல முதல்ல எங்க அம்மா கையில தான் நான் கொடுத்திருந்தேன். அந்த வகையில வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கு திரேசா. அந்த வகையில வந்து என்னோட வாழ்க்கையில வெற்றிக்கு வந்து நான் செய்யாத தியாகங்கள் கிடையாது. சாதாரணமா வந்து இந்த ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துல அமரவில்லை, ஆனா அதுக்கு நிறைய வந்து தியாகங்களும் அது நிறைய வந்து என்ன சொல்லுவோம் பல பேர்த்தோட இந்த எங்க இதுல வந்து டோஆன்னு சொல்லுவாங்க அதுவும். ரெண்டாவது வந்து நம்மளால முடிந்த உதவிகள் இந்த மாதிரி செய்யும்பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு பெரிய சக்சஸ் அடைய முடியும் அப்படின்றது வந்து என்னுடைய பொது ஒரு என்னோட எண்ணம் இருக்கும் என் மனசுல. என்னோட 150 வெள்ளி சம்பளத்தில் அவங்க அம்மாண்ட கொடுத்தாலும் டிஸ்பேச்சர் வேலை செய்யும்போது சம்டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் பாருங்களேன். அதுல வந்து ஒரு 15 வெள்ளி கிடைக்கும், 10 வெள்ளி கிடைக்கும், 5 வெள்ளி கிடைக்கும். அந்த காசுலாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக அங்க இருக்க அருகில் இருக்கின்ற பள்ளியோ சொல்லுக்கு போவோம். அங்க ஏழைங்க இருந்தா அவங்களுக்கு ஒரு 2 வெள்ளி கொடுத்துட்டு 1 வெள்ளி கொடுத்துட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிடும் பொழுது உங்கட உட்காந்து சில அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் தெரியுமா. அது என்னோட சிறிய வயதுல இருந்து அது என்னன்னு தெரியல, எங்க அப்பா அந்த மாதிரி இருந்தாரா அல்லது எங்க அம்மா கண்டிப்பா அப்படிதான்
0: பொதுவாகவே இந்த தான தர்மம் செய்கின்றவர்கள் வந்து தனக்கு மிஞ்சி இருக்கிறத வந்து கொடுக்காம தங்கிட்ட இருக்கிறதுலயே எடுத்து கொடுக்கும் போதுதான் அது செய்யும் போது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு வரும் இல்லையா. நமக்கு இது கூடுதலா இருக்கு அதனால கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம, நம்ம கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அதுலயும் நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மனசு தானே கடவுள். அது எவ்வளவு சம்பாதிச்சா என்ன. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு அந்த காலகட்டத்துல 150 ரிங்கிட் சம்பாதிக்கும் போதே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா இதை விட இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வந்திருக்கும்ல.
1: முதல் சம்பளம் வாங்கும் போது திரேசா எனக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய ஒரு ஒரு வைராக்கியம் இன்னைக்கு வாங்குற இந்த 150 வெள்ளி கண்டிப்பா ஒரு காலத்துல ஒன்றரை லட்சம் வெள்ளியாக நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அந்த 18 வயசுலயே எனக்கு இந்த வைராக்கியம் வந்து கூட நான் வாழ்க்கையில வந்து பெரிய ஒரு விடாமுயற்சியோட இருந்து நிறைய விஷயங்களை வந்து எனக்கே தெரியும் சமயத்துல நான் தனியா வந்து ரூம்ல தனியா படுத்திருந்தேன் என் வீட்டுல நானே நினைச்சு வந்து சில விஷயங்களை வந்து பெருமையும் படுவேன் அதே வந்து சில விஷயங்களை நினைச்சுக்கணும் கவலையும் போயிடுவ முன்னேறதுக்கு வழி வந்து நிறைய வந்து முயற்சியும் தியாகமும் தேவை. இன்னைக்கு உடனே வந்து ஒரு விஷயம் ஒரு தொழில இறங்கி நம்ம வெற்றி பண்ணணும் அப்படின்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் தொழிலதிபர்கள் அளவு சின்ன ஆளுதான் முன்னேறிருக்காங்க அப்படின்னா அவங்களோட தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதெல்லாம் படிச்சு பார்க்கும் பொழுது நமக்கே வந்து ஒரு வியப்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் தெரியுமா.

0: அங்கிருந்து எப்படி உங்களுடைய வேலை எதிர்காலத்தை நீங்க வடிவமைச்சீங்க?
1: 1992 வந்து ஒரு சைனீஸ் ஃபேர்ம் அலுவலகத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன். அங்க போயிட்டு ஒரு வருடம் வேலை செய்துட்ட பிறகு ஏலாதிபராக என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். ஏலாதிபர்னா ஆக்ஷனர்ஸ், ஏலாதிபரை பண்ணா சொத்துக்கள் வந்து வங்கி மூலமாக ஒரு ஏலாதிபர் எடுத்து கொடுத்து அவங்க வந்து அதுக்கு வேண்டிய எல்லா டாக்குமெண்டேஷனும் செஞ்சு அந்த சொத்தை முறையாக வந்து ஏலத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த வேலை வந்து எனக்கு வந்து ஒரு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த தொழிலில் வந்து நான் வரணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ அதில் வந்து 1992 கடைசி டிசம்பரில் சின்ன ஒரு ஆஃபீஸாக தொடர்ந்தேன். நானே டிஸ்பேச்சாக இருப்பேன், நானே ஏலதிபராக இருப்பேன், நானே டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன், எல்லாமே நானே செஞ்சுட்டு ஆரம்ப கால தொழிலில் வந்து 1992 காஜங்களா ஜலா சுலைமானில் வந்து என்னுடைய சிறிய ஆஃபீஸ், ஒரே டைப்ரைட்டர், ஒரே மேஜர், ஒரே நாக்காளி, ஒரே ஃபேன், அதை வச்சு தான் ஆரம்பிச்சு தெரியுசா. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்ட்டு 1992 ஏலதிபர்கள் வந்து ஒரு 2-3 பேர் தான் நாட்டில் ரொம்ப தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள். நம்ம ஆளுங்க ரொம்ப குறைவு, பெரிய ஏலதிபரா பெரிய ஃபேம் வச்சு யாருமே இல்லை அந்த டைம்ல. அப்போ அந்த சீனர்களை பார்க்கும் பொழுது அவர்களை மாதிரி நம்மளும் ஒரு காலத்தில் வர வேண்டும், பெரிய ஏலதிபராக நாடு தலைவர்கள் பெரிய கம்பெனியாக வர வேண்டும், எல்லா வங்கியிலும் நம்ம வந்து பேனர்ஷிப் கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரே ஆதங்கம் அந்த காலத்தில். 2003 வந்து மலேசியா முழுசும் சிறந்த ஏலதிபராக சிகரம் தொட்ட ஒரு ஏலதிபராக எஸ்என் குரூப் எஸ்என் ஆக்ஷனர்ஸ் என்ற என்னுடைய கம்பெனி விளங்கியது, இன்றும் வழங்கி கொண்டிருக்கின்றது.
0: எந்த மாதிரியான சவாலை எதிர்கொண்டீங்க? ஏன்னா நீங்க செய்யற இந்த தொழில வந்து ஒருத்தர் உங்களை நம்பினா மட்டும்தான் அடுத்த கட்டம் நீங்க போக முடியும். நம்ம வார்த்தையை நம்ப வைக்கிறது, அதுவும் தொழில் ரீதியாக நம்ப வைக்கிறது அப்படின்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. நிறைய நிராகரிப்புலாம் உங்களுக்கு நடந்திருக்கும், நிறைய பேரு உங்களை வந்துட்டு எல்லாம் முடியாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல.
1: அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்களா 92, 93, 95, 98 எல்லாம் தெரியுசா ஏலாதிபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையொட்டு விரல் ஒட்டு எண்ணலாம் அந்த மாதிரி ரொம்ப பேர் இல்ல. அப்ப பேங்க்ல வந்து நம்ம போய் பேசும்பொழுது அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வர வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னா எனக்கு அந்த நேரத்துல வயசும் பெரிய வயசு இல்ல, 92 எனக்கு வந்து வயசு அப்பதான் வந்து 24-25 வயசு. ஸோ அப்போ வரும்பொழுது சில வங்கியெல்லாம் போய் அணுகும் பொழுது அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு இந்த வயசுல வந்து நீ எப்படி இந்த ஒரு தொழில் செய்ய முடியும்னால. ஆனால் எனக்கு வந்து லைசன்ஸ் இருந்துச்சு, அரசாங்கத்துக்குள்ள அங்கீகரிச்சு லைசன்ஸ் 3-4 ஸ்டேட்ஸ்ல இருந்துச்சு. வருதா பேங்க்ல அணுகி அவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய நிறுவனமா இருந்தா தான் கொடுப்பாங்க பாருங்களேன். எங்க கம்பெனியை பத்தி தவறுதலாகவும் பேட் இம்ப்ரெஷனாக கொடுக்கறது, சில சமயம் தேவையில்லாத லெட்டருங்களை அனுப்பி பேங்க்ல எங்களை கீழே இறக்க பாக்குறது, நாங்கள் செய்யாததை வந்து கண்டதெல்லாம் சொல்லி செஞ்சோம்னு சொல்றது. அதே மாதிரி வந்து சில என்ன வேலை செய்யணும், அதை வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து பாசிட்டிவாக எடுத்து அதை போய் அடையணும் அப்படின்ற ஒரு லட்சியம் எனக்கு எப்போதுமே இருக்கும். அந்த வகையில் விடாமுயற்சியாக நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால தான் நிறைய பேங்க்ல வந்து எங்களுக்கு பேனல்ஷிப் கிடைச்சி இன்னைக்கு நிறைய பேங்க்ல வந்து பேனல்ஷிப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்து பேங்க் நிறைய எங்களுடைய சர்வீசர்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் தெரியுசா.
0: உதவி செய்யணும், சமுதாயத்துக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே செய்யற ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லாத இந்த ஒரு நிறுவனம் போதும் அப்படின்ற எண்ணம் வராது. இன்னும் புதுசு புதுசா ஏதாவது செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், மக்களுக்கு திரும்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்ல.
1: 2008 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் முதல் முறையாக கட்டுமானத்துறையில எஸ்ஆர்னு வந்து நாங்க கால் பதிச்சோம். 2008 இப்போ வந்து 2026 ஆச்சு, ஏறக்குறைய 7000 வீடுக்கு மேல மலேசியா முழுசும் எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து கட்டி முடிச்சிருக்கோம். இன்னும் 2000 வீடு வந்து.
0: இந்த கட்டுமான தொழில நீங்க கட்டினது வெறும் வீடு மட்டும் கிடையாது, சுவர்கள் மட்டும் கிடையாது, மக்கள் மனதுல நம்பிக்கை, டத்து ஹமீத் மீதான ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கீங்க. தொடர் வெற்றிகளானது உங்களை சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும் என்ற உணர்வை நிச்சயமா கொடுத்திருக்கும். நடத்தோ
1: கட்டுமான துறையில வந்து நம்ம வந்த பிறகு கம்பெனி வந்து பெரிய ஒரு லெவல் ஆகிட்ட பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு எண்ணலாம் வந்துருச்சு ஸ்ரீசா. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லினா எனக்கு வந்து சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில இருந்து நம்மளால சம்பாதிச்சது நம்ம வந்து இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே இந்த சமுதாயம் மூலியமா தான் நம்ம வந்தோம். இந்த ஒரு சிகரத்தை தொட்டது வந்து சமுதாயம் மூலியமாக தான். அப்ப இந்த சமுதாயத்துக்கு எது கொடுத்தாங்கன்னு சொல்ற வருடந்தோறும் தவறாம ரமதான் மாதத்துல நிறைய 5000 பேருக்கு மேல்பட்டு எங்களுடைய ஜகாத்து காசை முழுமையாக நாடு தலைவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது பாத்தீங்க அப்படின்னா ரமதான் மாதத்துல வந்து இந்திய முஸ்லீமோ முஸ்லீம் மக்களுக்கு மாத்திரம் இல்லாமல் இந்துக்களும் வருவாங்க, சைனீஸ் முஸ்லீம் வருவாங்க. மதம் சம்பந்தப்படாம யாரு வந்து நின்று கேட்டாலும் அவங்க எல்லாருக்கும் நாங்க போற இடத்துல நானே மனைவியை சேர்ந்து அஞ்சலாக ஏறக்குறைய கடந்த 26 அந்த அன்பளிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் தெரியுசா.
0: இந்த உலகத்துல சக்தி வாய்ந்தது அன்பு, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது. அதுவும் தமிழ் பள்ளி கண்டெடுத்த சொத்து நீங்க ரத்து ஹமீத் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. தமிழ் பள்ளியை நம் தேர்வாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்களை போன்றோர்கள் தான் மிக நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறீங்க. அதனாலதான் திரும்பவும் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த சமுதாயத்துக்கு நீங்க திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க.
1: நானும் சரி, மனைவியும் சரி, குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே நாங்க எல்லாம் வந்து தமிழ் ஸ்கூல் படிச்சவங்க தான். தோட்டப்புறத்துல தமிழ் ஸ்கூல்ல எல்லாரும் படிச்சு வளர்ந்தவங்க எல்லாருமே. தோட்டப்புறத்துல படிச்சு வளர்ந்தவங்களுக்கு வந்து அந்த தோட்டப்புறம் என்ன, அந்த தாழ்மையான அந்த ஒரு எண்ணம் எப்போதும் மனசுல இருந்துகிட்டேதான் இருக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஸ்கூல் சொல்றது வந்து என் மனசுல எப்போதும் இருக்கு அந்த ஒரு எண்ணம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு சில தமிழ் ஸ்கூல்களுக்கு, குறிப்பாக தமிழ் ஸ்கூல் காஞ்சா கோட்டாரத்தில் உள்ள ஸ்கூல், வெஸ்ட் கண்ட்ரி ஸ்கூல், என் ஒய்ஃப் வந்து வெஸ்ட் கண்ட்ரி தமிழ் ஸ்கூல் வந்தவங்க, அந்த ஸ்கூலுக்கு ஒரு அன்பளிப்பு, டிங்கல் தமிழ் ஸ்கூலுக்கு ஒரு அன்பளிப்பு, அதே மாதிரி வந்து புந்தும் சொல்லிட்டு ஒரு இடத்துல அங்க ஒரு நண்பர் வந்து ராமன் சொல்லிட்டு அவரு கிட்ட அங்க ஒரு அன்பளிப்பு, இந்த மாதிரி நிறைய வந்து முடிந்த அளவுக்கு வந்து தமிழ் ஸ்கூலுக்கு செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். கடந்த வரக்கூடிய காலங்களில் அதிகமாக செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நல்லவள இறைவன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றது. தமிழ் பற்று, தமிழ்ல படிச்சு, தமிழ் ஸ்கூல்ல படித்து வளர்ந்து, தமிழ் வாத்தியார்கள் மூலியமாக நிறைய நல்லதை கற்றுக்கொண்ட நாங்க தமிழுக்காக இது செய்ய வேண்டும். தமிழ் வந்து இன்றைக்கு இருக்கிற மாதிரி என்றையுமே அழியாம இருக்க வேண்டும். தமிழ் பேச வேண்டும், தமிழ் படிக்க வேண்டும். தமிழ் சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டும். நம்ம வந்து ஏதாவது நம்ம மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும்.
0: சமுதாயம் நமக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்கு. அதே மாதிரி நாம நல்ல நிலைமைக்கு வந்து விட்ட பிறகு மீண்டும் இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். அவ்வளவுதான்.

0: மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் கண்டிப்பா வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து எஸ்ஆன் மூலமா கொடுக்கிறது. வருடத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 மாணவர்களாவது காலேஜ் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. அது வரக்கூடிய காலங்களில் சாத்தியமாக வேண்டும். நம்ம நாட்டு இளைஞர்களுக்கும் சரி மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பும் அது வொக்கேஷனல் ரெண்டாவது தீவிர மூலமா நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. அது அவர்களால் கொடுக்க வேண்டும் என்று கூட ஒரு திட்ட வகுத்துக்கு இருக்கின்றோம். திரிசா,
1: கல்வி ஒரு சமுதாயத்தின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும். அந்த கல்வியை கொடுக்கறதுக்காக நீங்க கல்வி கூடங்களையும் கொண்டு வரீங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு 5-10 வருடங்கள்ல எப்படி பாக்கலாம் உங்களுடைய இந்த இலக்கை?
0: வருங்கால நான் என்ன அந்த ஃபியூச்சர்ல வந்து சில விஷயங்களா செய்யணும்னு வச்சுட்டு நிறைய ஒரு பிளானிங்லாம் வச்சிருக்கோம் திரிசா. குறிப்பாக நம்ம இந்தியன் மாணவர்களுக்கு கல்வி திட்டம் இது வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து எல்லாரும் அந்த கல்வியில வந்து நல்ல வெற்றி அடைய வேண்டும், அவருக்கு பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து எஸ்ஆர் குழுமமும் கல்வியில வந்து இதான் செய்ய வேண்டும். அதே மாதிரி இளைஞர்கள் வந்து அவர்கள் வந்து வாழ்க்கையில வந்து எதுவுமே கஷ்டப்படாமல் அடைய முடியாது. அவர்கள் வாழ்க்கையில வந்து என்ன மாதிரியான வாழ்க்கையில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளியில வந்து நம்ம மலேசியா நாட்டை பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் நம்ம இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டும். அவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைத்தால் வாழ்க்கையில் அவர்கள் வந்து எப்படி முன்னேறி வரலாம், அந்த மாதிரியான நிறைய திட்டங்களை அவர்களுக்கு வகுத்து அதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். என்ன மாதிரியான வந்து நம்மளால உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசை இருக்கின்றது.
1: உங்களுடைய ஆசை நிறைவேற தீரா இசையோடைய மனமார்ந்த வாழ்த்து பிரார்த்தனையும் கூட. ஆக டத்து ஹமீத் அப்படின்னு சொல்லும்போது அவரால் நிறைய பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் எல்லா விஷயங்களும் நம்மோடு மனம் திறந்து பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு சில வார்த்தைகளை டத்து உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த நல்ல விஷயங்கள்.
2: வணக்கம், நான் விஜயன் பேசுறேன். கஜாங்கிலிருந்து டத்து ஹமீட் எத்தனை வருஷம் தெரியும், 1993 தெரியும். முத வீடு வாங்கினேன் அவர்கிட்ட. அந்த கைராசி என்னமோ இப்ப நல்லா வளர்ந்து வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு லெவல்ல நிக்கிறேன். தத்து அமைத்த ஒரு காரணம், அவர் ஏழை மக்களுக்கு செய்த கணக்கே பண்ண மாட்டாரு. நான் ஒரு வாட்டி கூட மாதஸ்டேக்கு செய்ய கேட்ட அவர்கிட்ட சின்ன உதவி. நாட்டுக்கு நல்ல ஒரு குடிமகன், வீட்டுக்கு நல்ல ஒரு அப்பா. மீண்டும் மீண்டும் அவரு எவ்வளவு ஏழை மக்களுக்கு உதவி செய்யறாரு.
3: என்னோட வாழ்க்கையில வந்து நிறைய முன்னேற்றத்தை எனக்கு கொண்டு வந்த ஒரு மனிதர். எந்த குறைகள் நான் சொன்னாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து எனக்குன்னு வந்து ஒரு மன வலிமையை நீ கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் நீங்க. எப்போதும் ஒண்ணு சொல்லுவீங்க, அதாவது துவான் நீ கூப்பிடுவீங்க. அந்த துவான் நம்ம கடந்து செல்லும் வாழ்க்கை வந்து நிறைய சுமைகள் இருக்கும், ஆனா அந்த வாழ்க்கை வந்து நம்ம ஒரு பயணமா எடுத்துட்டு போனாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும், நிறைய விஷயங்கள் நம்மளால சாதிக்க முடியும் சொல்லி இதை வந்து எனக்கு மனதுல வந்து நிறைய வலுப்படுத்தி நீங்க கொடுத்த ஒரு மனிதர் நீங்க எனக்கு.
4: என்னோட பேர் வந்துட்டு திருநாவுக்கரசு. நான் வந்துட்டு ஆரம்பத்துல நீராயில் இருந்தேன். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த காலத்துல வந்துட்டு என்ன விலையில் வீடு வாங்கிறது, எந்த இடத்துல வாங்கிறது, எப்படி வாங்கிறதுங்கிற விவரம்னா எதுவுமே தெரியாமல் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் அப்புறம் டத்து ஹமீத் மூலியமாக வந்துட்டு காஜாங்கில் ஒரு வீட்டை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தேன். ஸோ அந்த முயற்சிக்கு வந்து டத்து வந்து ரொம்ப உதவி பண்ணி அந்த ஒரு வீட்டை பார்த்து லொக்கேஷனை பார்த்து எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்தாரு. டத்தோ அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஒரு எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு சொல்ல தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் உங்களுடைய பணியும் தொடர வேண்டும், தொடராமல் இறைவன் எல்லா ஒரு வழக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். என்னத்தோ
5: சமுதாயத்துல ஒரு லெவல்ல இருக்கிறவரு. அப்படி இருந்தா கூட எல்லா மனிதனுக்கு கூட சரிசமமா அன்பா மரியாதையா நடத்தின முறை வந்து அப்பயே நான் இன்ஸ்பைர்ட் ஆவினேன். அதுக்கு பிறகு பல வருஷத்துக்கு பிறகு திருப்பி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு டத்து ஹமீட சந்திக்கும் போது. இப்ப அவர் சொன்னாரு, மா எனக்கு ஒன்னொன்று அனுப்பு இருக்கு ஒன்னியன்னு சொல்லிட்டு சொன்ன. ஆமா அது நான் தான். நீ இப்படி இருக்க, நீ வந்து சமுதாயத்துக்கு வரணும். ஓ மூலியமா நம்ம சமுதாயமும் சரி பெண்களும் சரி நம்ம நாடும் நிறைய பயன்படுவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிரெயின் வாஷ் பண்ணி என்னை ஒரு பிலன்த்ரோபிஸா மாத்தினதே அவர் தான். தத்துவ மேட் பிவி, எனக்கு தெரியும் நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். இதை நான் உங்ககிட்ட சொன்னதில்ல, நான் உண்மையாலே தலை வணங்கி நான் நன்றி செலுத்துறேன் உங்களுக்கு. நீங்க ஒரு காலத்துல எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸா இருந்தீங்க, இப்போ நான் சில பேத்துக்கு இன்ஸ்பிரேஷன்ஸா இருக்கிறேன்னா அது நீங்களும் ஒரு காரணம் தான். இப்போ பலாயிரம் பேர் என் மூலமா பெனிஃபிட் அடையிறாங்கன்னா அந்த புண்ணியம் எனக்கு மட்டும் சேராது, அது உங்களுக்கும் தான் சேரும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். கீப் இன்ஸ்பயரிங். என்னைய மாதிரி பல பேர் அங்க வெளியில இருப்பாங்க, உங்க மூலமா பயன்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேரு உங்களை திருப்பி மீட் பண்ற சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சிருக்கோம், சில பேத்துக்கு கிடைக்காது. அது மூலமா அவங்களை எல்லாம் ரீப்ரசென்ட் பண்ணி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ வெரி மச். நீங்க மட்டும் பிலன்த்ரோபிஸா விளையாடத்தோ, நீங்க உங்க சுத்தி இருக்கிறவங்களாம் பிலன்த்ரோபிஸா மாத்திட்டீங்க, அதுல நான் ஒரு ஆளுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.

0: நண்பர்லயே எங்க நண்பர் நெருக்கமான நண்பர் வந்து சுரேஷ் அவர் வந்து அவரு நானும் வந்து சிறு வயதுல ரொம்ப நெருங்க நண்பர்கள் திரேசா. ஆக்சுவலி அவர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா when childhood friend we know each other very much better அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்கு 50 வயசு கடந்துட்டோம் என்ன நண்பருக்கு நெருங்கிய நண்பர்களா தான் இருக்கும். ரெண்டு பேரும் தான் வந்து வெளியூர் பயணம்லாம் செய்வோம். நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஹைக்கிங் போவோம். ரெண்டாவது வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுவோம். ரெண்டாவது ட்ராவல் அப்படி சொன்னால் லாங் டிஸ்டன்ஸ் வந்து கார்லேயே போவோம் நாங்கள் ரெண்டு பேருமே. அந்த மாதிரி உலகம் முழுசும் பல நாடுகளில் போயிருக்கோம். நிறைய ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி நிறைய வந்து சுட்டி தனமும் நிறைய ரெண்டு பேரும் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் வந்து என் நண்பர் சுரேஷ் நான் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத பிரியாத ஒரு நண்பர் அப்படி சொன்னால் திரு சுரேஷ் அவர்கள் ரொம்ப எனக்கு நெருங்கின ஒரு நண்பர். நண்பர் சொல்றதோட என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒரு ஆள் அப்படிதான் அவர். எப்போது நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியில் கலந்துவோம்.
1: எனக்கு டத்து வந்து ஏறக்குறைய ஒரு 37-38 வருஷம் எனக்கு அவர் பழக்கம். அப்போனா அவருக்கு வந்து 19 வயசுலேருந்து எனக்கு பழக்கம். எங்கள் நட்பு ஒரு பெரிய நட்பு, ஒரு பெரிய ஜேர்னி. அவங்க எடுக்கும்போது ரெண்டு பேரும் வந்து ஃபாதர் வந்து எங்கேயும் ஸ்டால் வச்சுருந்தாரு. அந்த ஸ்டால் வந்து டேக் ஓவர் பண்ணார். நாங்களும் வந்து வெக்கம் இல்லாமல் நடு டவுனில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து மங்கு கொள்ளலாம் கழுவிக்கிட்டு அந்தமாரி ஒரு கை கொடுத்துருக்கேன் நான் அவருக்கு வந்து. அதனால் எங்கள் நட்பு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 37-38 வருஷம் கடந்து போயிடுச்சு. அவர் வந்து எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாரி, என் வாழ்க்கையில் வந்து செகண்ட் ஹீரோ. இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா வாழ்க்கையில் ஒரு ஆள் இருக்கேன்னா காரணம் வந்து அவர் தான். தொப்புள் கொடி ஒரு நட்பு மாரி எங்கள் நட்பு வந்து, ஒரு தாய் வளர்த்துல பிறக்கலாட்டையும் எங்கள் தொப்புள் கொடியோட உறவு மாரி எங்கள் ரெண்டு பேர்த்து ஒரு உறவு. வாழ்க்கையில் அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய வழிகாட்டி மாரி. சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி அந்தமாரி வச்சுக்கிட்டு அப்போ பெரிய வீடு வாங்கும்போது இதெல்லாம் விற்றுட்டு நீ பெரிய வீட்டுக்கு போ அந்தமாரி எனக்கு வழிகாட்டி. அந்த சின்ன வயசில் வந்து நாங்கள் கடைக்கு சாப்பிட போனோமா அவட்டையும் காசு குறவாக தான் இருக்கும், என்கிட்ட காசு அறவே இருக்காது. அவன் வந்து நாங்கள் யோசித்து சிந்திச்சு தான் சாப்பிட முடியும் அந்த நேரத்தில் வந்து. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, என்ன வேணும் நீ போய் வாங்கி சாப்பிடுன்றதான் சொல்கிறாரு. எங்கள் அப்பா கிட்டது அவர் என்னோடய செகண்ட் ஹீரோ. வாழ்க்கையில் வந்து ரொம்ப நான் மறக்க முடியாது. இந்த நட்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க போகிற நட்பு இல்லை. இது வந்து கடவுளாக பார்த்து கொடுத்த உள்ள வரம். இது வந்து எங்கள் நட்பு, எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற நட்பு. ஒரு நேர்மையான ஒரு யாரும் ஏமாற்ற மாட்டார். என்ன இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லுவார். என்னை ஈரோப் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். நட்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அப்புறம் நான் வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தன் ஆகிட்டேன். நான் வந்து என்ன விஷயம் என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாம் என்னை கூப்பிட்டுருவாங்க. கடவுள் என்றைக்குமே அவர் வந்து நல்லா வச்சுருப்பாரு. அப்போ நான் வந்து அவர் வந்து பாஸ் இல்லை நண்பாக தான் நான் கூப்பிடுவேன். ரொம்ப பேசவும் இல்லை, கண்ணே கலங்குது. இது போட வேணாம், நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. நட்புனா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் நான் போயிடணும் இதில் அந்த பிரிவினை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால் கடவுள்கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, இவங்க போகாத முன்னுக்கு நான் போயிடணும். தெரிஞ்சுங்க என்ன சொல்கிறேனே, இது அதில் போனாதீங்க. பட் நட்புன்னு பேசும்போது இது நான் ரெண்டாவது வாட்டி நான் செய்கிறேன். அவ்வளோ ஒரு புனிதமான நட்பு, கடவுளாக பார்த்து கொடுத்துரு நட்பு. 37-38 வருஷம் ஆகப்போகுது. அதனால் என்னால் பிரிவுங்க தாங்கிக்க முடியாது. ஆனால் இவங்க போகாத முன்னுக்கு நான் போயிடணும், இல்லைன்னா நான் இருந்தேன்னா தாங்க முடியாது. அந்த சோகம் ஏற்றுக்க முடியாது.

0: ஒரே ஒரு வார்த்தையில உங்களை விவரிக்கணும்னா
1: புன்னகை மன்னன்.
0: புன்னகை மன்னன் நல்லா சிரிப்பீங்களோ, சிரிச்ச முகமா இருப்பீங்களோ?
1: எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க, என்ன எந்த நேரத்துல எந்த சிச்சுவேஷனும் சிரிச்சுக்கிட்டா இருப்பா அப்படின்னா புன்னகை மன்னன். தெரியுதா
0: உங்களுடைய வெற்றியின் ரகசியம்?
1: விடாமுயற்சி.
0: வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊகம்?
1: அன்பு மனைவி திரேசா, அவங்க பேரு வந்து அஜரன் பிபி பிந்தி அமீரன். அவங்க பேர்
0: தோல்வியா வெற்றியா எது உங்களுக்கு அதிகம் கற்றுக் கொடுத்திருக்கு?
1: கண்டிப்பாக நிறைய தோல்வி திரேசா, வெற்றின்றது கடைசியில தான் கிடைச்சிச்சு எனக்கு, அதிகமான தோல்வி.
0: உங்க வாழ்க்கையில நீங்க எதை நினைச்சு பெருமை?
1: என் வாழ்க்கையில நான் நினைச்சு எதுவுமே பெருமைப்பட்டதே இல்ல திரேசா. நான் எப்போதுமே நினைச்சு எதுவுமே நான் பெருமைப்பட மாட்டேன்.
0: வருத்தப்படுறீங்களா?
1: ஆனா வந்து அதை நினைச்சு வருத்தப்படுவேன், நம்ம செய்ய முடியாம போயிருச்சு அப்படின்னு. ஏதாவது சூழ்நிலை செய்ய முடியாம போயிருக்கும், ஆனா அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அதை திருப்பி அதை செய்ய பார்ப்போம் திரேசா.
0: பணம் முக்கியமா பெயர் முக்கியம்?
1: நல்ல பேர் இருக்கணும் திரேசா, நல்ல பேர் இருந்தாலே அது பெரிய பணம் இருக்கிற மரத்தவங்கள்ட்ட. நிறைய பணம் இருந்து சில சமயம் நல்ல பேர் இல்லைன்னாலும் வாழ்க்கை ஒரு முழுமடைஞ்ச மாதிரி இருக்காது. அந்த வகையில வந்து எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல பேர் இருக்கணும், அதன் மூலியமா நம்ம எல்லாமே நம்ம தேடி வரும் அப்படின்ற எண்ணம் தான் மனசுல போயிருக்கும்.
0: இளைஞர்களுக்கு
1: பட் ஆல்வேஸ் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட், நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். எனக்கு நிறைய குறைகள் இருக்கின்றது, இருந்தாலும் வந்து அது வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து நல்லதாவே எடுத்துக்கொள்ளுவேன்.
0: சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும் என்பதை ஒரு வார்த்தையில சொன்னா?
1: நன்றி மறவாது இருப்பது தான். இந்த சமுதாயத்துக்கு என்றைக்குமே நன்றியோட நன்றி கடமையோட இருக்கணும். நம்ம சமுதாயத்துக்கு செய்யற ஒரு பெரிய
0: உங்களை பற்றி மக்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் ஒரு விஷயம்?
1: ரத்து அப்துல் ஹமீர் ஒரு நல்லவர், ஒரு அன்பானவர், ஒரு பண்பானவர். இது இருந்தாலே போதும் திரேசா, அது ஒரு பெரிய விஷயம்.
2: குமரன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து படைக்கிறதுக்கு என்ன வந்தது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இது அருமையான நிகழ்ச்சி, இந்த மாதிரியான படைப்புகள் செய்யும் பொழுது எனக்கு தெரியல என்னை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நம்ம நாட்டுல வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய சமுதாயத்துக்கு சரி தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது இது ஒரு இன்ஸ்பயர், ஒரு கண்டிப்பாக இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இளைய சமுதாயத்துக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு இருக்கும். திரேசா மின்னலகம் ரொம்ப காலமா கிடைக்கின்ற என்னோட இளைஞர் பருவ காலத்திலிருந்து நல்ல நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ரெண்டாவது தமிழ் எப்படி தெளிவாக பேசுவது, ரெண்டாவது அது மூலியமாக தமிழ் எப்படி வளர்த்து கொள்ளலாம், தமிழ் சமுதாயத்தினுடைய பற்று எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய மின்னல் ஏற்பன் மூலியமாக என்னுடைய சிறு வயதுலேருந்து நான் வந்து கேட்டுக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். காலையில வந்து தனிமையா போகும் பொழுது ராத்திரில வந்து நிறைய பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். மின்னல் ஏற்பம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஒளிப்பதிவும் நீங்களாம் பாத்தீங்கன்னா சுத்த தமிழ்ல பேசுவீங்க. ரெண்டாவது வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாம பேசும் பொழுது அது ஒரு தெளிவான பதிவு, மக்கள் மனசுல வந்து தெளிவான பதிவு அமைது பாருங்களேன்.
0: தமிழ் மொழி,
2: தமிழ் பள்ளிக்கூடத்துல படித்து தமிழ் நல்ல தெளிவா பேசுறது காரணமே இந்த மின்னல் எஃப்எம் தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய நிறைய புது புது அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பள்ளிக்கூடத்தோட நிகழ்ச்சி அதுக்குன்னு ஒரு ஒளித்தொகுப்பு இருக்கும், தனியா வந்து அந்த பாடங்கள்லாம் நடக்கும் தமிழ்ல. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி அந்த காலத்துல இருந்து தமிழ் பள்ளிகளை படித்து வர்றதுக்குள்ள வாய்ப்பு கொடுத்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் நிறைய வந்து மின்னல் எஃப்எம் எங்களுக்கு உதவியா இருந்திருக்கு திரேசா. அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா திரு குமரன் அவர்கள் திருப்பி மின்னல் எஃப்எம்க்கு வந்ததுக்கு வந்து மின்னல் எஃப்எம் கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா வந்து மாதிரி ஒரு இளைஞர் ஒரு துடிப்பு மிக்க உள்ள ஒரு தலைவர் வந்து திருப்பி மின்னல் எஃப்எம் கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக திரேசா நான் இந்த நேரத்துல வந்து மிஸ்டர் குமரன் அவர்களுக்கு என்னுடைய மனமாத நன்றி தெரிவிக்குவேன். ஏன்னா மின்னல் எஃப்எம் வந்து நிறைய ரீபிராண்டிங் பண்ணிருக்கீங்க, புது புது அருமையான நிகழ்ச்சிகள் படைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில வந்து ஒரு துடிப்பு மிக்க தலைவர் இளைஞர் ஒருத்தர் வந்து மின்னல் எஃப்எம்க்கு கிடைத்ததுக்கு ஒரு வரப்பரசார்ந்த சொல்ல வேண்டும். இந்த மாதிரி புது புது படைப்புகளை செய்யும் பொழுது மக்கள் அதிகமாக மின்னல் எஃப்எம் கேட்க தொடங்கிட்டாங்க. என்னோட வாழ்த்துக்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 7 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 1987 திருத்தம் செய்யப்பட்ட சாலை போக்குவரத்து சட்ட வரைவு முதலாம் வாசிப்பாக வரும் திங்கட்கிழமை மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மோட்டார் பந்தயம் மீதான நடவடிக்கையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய மேலாய்வுகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிலிப்பீன்ஸ் மிண்டானோ வட்டாரத்தில் ரிக்டர் கருவியில் 5.3 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா தெரிவித்துள்ளது. கொரோனாடால் நகரின் தென்கிழக்கே 98 கிலோமீட்டரில் 24 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் அமைந்திருந்தது. இதனால் மலேசியாவுக்கு சுனாமி ஆபத்து இல்லை என மெட் மலேசியா கூறியது. வெளிநாட்டவர் அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை செலுத்த உள்நாட்டினர் அனுமதி அளித்துள்ளதை ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறை துணை இயக்குநர் டாக்டர் அகமத் கமானுசாமான் மேஹாட் கண்டித்துள்ளார். இவ்வாண்டு தொடக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட அயலக ஓட்டுநர் சிறப்பு சோதனை பேவாவின் இந்த செயல் கண்டறியப்பட்டுள்ளது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்த ஆரம்பகட்ட பேச்சு வியாழக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சு அதிகாரப்படியாக அறிவித்துள்ளது. இந்த சந்திப்பு குறித்து நிலவி வந்த கருத்துக்களுக்கு இது முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு ஐக்கிய அரபு சிற்றரசு UAE தடை விதித்துள்ளது. ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா உள்ளிட்ட நாடுகள் வரிசையில் தற்போது ஐக்கிய அரபு சிற்றரசும் இணைந்துள்ளது. இப்புதிய விதிக்கு ஏற்ப தங்களை மாற்றியமைத்துக் கொள்ள சமூக ஊடக நிறுவனங்களுக்கு 12 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டதாக அதிகாரப்படி செய்தி நிறுவனம் WAM தெரிவித்துள்ளது. விளையாட்டு உலகத்தர நிலைகளில் மட்டும் கவனம் செலுத்தும் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள நாட்டின் பூப்பந்து விளையாட்டாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மாறாக அவர்கள் வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் செல்லும் முயற்சிகளில் மும்முரம் காட்ட வேண்டும் என மலேசிய பூப்பந்து சங்கம் BAM இன் தலைமை பயிற்றுநர் ரெக்ஸி மைனாக்கி அறிவுறுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: பாட்டு கடையில உங்களுக்காக நாங்க காத்திருக்கோம். அழைக்கலாம், கேட்கலாம் உங்க மனசுக்கு பிடித்தமான பாடலை. இது அங்க மனசுக்கு பிடித்தமான பாடல்களை ஒளிபரப்பு செய்யும் நேரங்க கடை காத்திருக்கு. நீங்க வந்து அழைச்சு கேட்கணும். இன்று அரவிந்த் சாமி இருக்கிறார்ல, அவருடைய பிறந்த நாளும் கூட. அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், அவர் தேர்ந்தெடுக்கும் கதாபாத்திரங்கள், அவருடைய குரல், இதுக்கெல்லாம் தனிப்பட்ட ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க. நிச்சயமாக அவர் இந்த தலைமுறையை தாண்டி ஒரு நடிகர், தனித்துவமா எப்படியாவது ஒரு கதாபாத்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன நிச்சயமா அது அரவிந்த் சாமியும் கூடும். அவர் நடித்த திரைப்படங்கள், இடம்பெற்ற பாடல்கள் கூட இடையிடையே நம்ம கேட்கலாம்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேரிலே கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:26. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:26.
3: கனகா சொல்லுங்க, பாட்டு கடையில என்ன பாடல் வேண்டும்?
4: ஓகே, எனக்கு வந்து சரி, இன்னைக்கு அரவிந்த் சாமி பிறந்த நாளையொட்டி அவர் நடிச்ச படத்துல இருந்து தங்க தாமரை மகளேன்னு ஒரு தங்க தாமரை ரொம்ப இஷ்டப்பட்டு கேட்டாங்க, அவங்களுக்காக போட்டுருங்க.
3: அப்படியா? எனக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு, யாரு அறிவிப்பாளர்னு? யாரு?
4: ஆனா எனக்கு உண்மையிலேயே மனசோர பெரிய ஆசை இருக்கு, அது என்னைக்கு நடக்கும் தெரியல. ஒரு நேயர் அறிவிப்பாளர் ஆகிறார், ஒரு நாள் கனகா தேவியும் ஆவார்.
3: என்ன நீங்க அப்ப ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில நீங்க தாராளமா பங்கெடுக்கலாமே.
4: ஆமா, அதுக்கு நேரம் காலம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு.
3: சரி, அரவிந்த் சாமி நடிப்புல உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
4: எனக்கு அவரோட அந்த வெகுளித்தனம். ஆமா, அரவிந்த் சாமி நேர்முக காணல் கேட்டேன், அதுல அவங்க பேசுற விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். புத்தகம் ஒண்ணு சஜஸ்ட் பண்ணி படிக்க சொன்னா உண்மையிலேயே ஃபாலோ பண்ணேன். சிலி ஒர்க், சைக்கலாஜிக்கல் மணி, அந்த புத்தகம் வாழ்க்கை நடைமுறைக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர்.
3: அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
4: ஒரு நடிகரா, ஒரு ஒரு பந்தா இல்லாம அதையும் தாண்டி வாழ்க்கையில இப்ப நம்மளே என்ன சொல்லுவாங்க, லைஃப் இட்செல்ஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமா ரொம்ப லைட்டா இருக்கு. அவரோட இன்டர்வியூ கேட்டாலே வந்து என்ன இவ்வளவு கடுமையான விஷயத்த இவ்வளவு சிம்பிளா சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு.
3: ஒரு சின்ன பட்டி மன்றத்தையே வச்சாச்சு.
4: நன்றி.

0: பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
1: ஹலோ.
2: ஹலோப்பா.
1: ஆ சொல்லு.
2: சாப்பிட்டீங்களா?
1: ம், சாப்பிட்டாச்சு.
2: பா, உன்னை சொல்லணும்.
1: ம்,
2: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்க தான்.
1: ஓகே, பை. சரி,
2: ஓகே ஓகே.
1: ம், சாப்பிட்டு போய்.
3: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
4: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
3: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே,
5: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. சங்கீதா, சொல்லுங்க, என்ன பாடல்?
6: வீசும் காற்றுக்கு வேணும், அந்த பாட்டு வேணும்.
5: அந்த பாட்டு வேணுமா சங்கீதா?
6: கிடைச்சிருக்கு,
5: தெரியுது வார்த்தைக்கு. ஏதாவது
6: என்ன சொல்றது தெரியல. அது
5: எதையாவது சொல்லுங்க, நீங்க சொல்லணும்ல.
6: எனக்கு என்ன சொல்றது தெரியல.
5: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. சரி, முதல்ல நீங்க நிதானமா இருக்கீங்களா?
6: நிதானமா இருக்கேன். ஓகே,
5: உங்க கால் தரையில இருக்கா?
6: இருக்கு.
5: அதுலயும் ஒரு ராகம் வருது.
6: சங்கீதா என்ன பேரு?
5: எம்மா, தெய்வமே, நன்றி நன்றி. சங்கீதானே, இந்நேரம் சங்கீத ஒரு பாடல் பாடி இருக்கணும்.
6: பாடிட்டா?
5: எங்க பாடுங்க.
6: வீசும் காற்றுக்கு புவி தெரியாதா, பேசும் கண்களுக்கு அதுதான் தெரியும். எனக்கு லிரிக்ஸ் தெரியாது.
5: அதான் தெரியாதான்னு சொல்லிட்டீங்களே, தெரியாதுதான். கீதா,
6: ரொம்ப நன்றி நீ பேசுறதுக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், தலைவலியா இருந்துச்சு. இப்ப பேசினோட எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு.
5: ஏன் இந்த அழகான குரலுக்கு ஏன் வந்து திடீர்னு மன உளைச்சல் சொல்லுங்க. யார் என்ன பண்ணா சொல்லி அனுப்புங்க.
6: யாரும் ஒண்ணு பண்ணல, வெறும் அந்த வேலை, அந்த டென்ஷனு, வெயில், ஒரு பக்கத்து தலைவலிக்குது.
5: சரி, இப்போ தெரிஞ்சிருச்செல்லாம்.
6: கண்ணாடி எங்க இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். போய் கண்டுபிடிச்சிருங்க. சரியா? சரி சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: பரமேஸ்வரி பாட்டு கடையில என்ன பாடல்?
1: ரோஜா பார்க்ல இருந்து ஒரு வெள்ளை மலை பாட்டு போறீங்களா?
0: ஒரு வெள்ளை மலையா, புது வெள்ளை மலையா?
1: புது வெள்ளை மலை நினைக்கிறேன்.
0: அப்படி வேற இருக்கா? சரி சொல்லுங்க, அரவிந்த் சாமி அவருடைய பிறந்த நாள் இன்று, அவர் நடிப்பில் உங்களுக்கு பிடித்தது என்ன?
1: எனக்கு பிடித்தது வந்து அவர் பத்தி, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, ரொம்ப இயல்பா நடிப்பாரு. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்.
0: எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் சொல்லுங்களேன் திரேசா அப்படின்னு சொன்னாங்க. சொல்றோம், பாடல்களை கேளுங்க. ஒரு அழகான விஷயம் ஒன்று இருக்கு, அதை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றோம்.

பாட்டு கடையில் இணைந்து இருக்கின்றோம். சரி, முன்னதாக பரமேஸ்வரி கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிந்தா சொல்லுங்களே, கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, இன்று நம்ம பேச போறவர் நீங்களாம் சொல்லிட்டீங்க. சினிமாவில் ஹீரோவாக மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையிலுமே இவர் உண்மையிலேயே ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அரவிந்த் சாமி 90களில் பெண்களின் கனவு நாயகன், ரோஜா, பாம்பே, மின்சார கனவு, இந்த மூன்று படங்களுமே அவரை உச்சத்துக்கு கொண்டு வந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அங்கிட்டு இடையிடையே ஒரு சில குண நட்சத்திர அந்த கதாபாத்திரத்தில் தோன்றுவார். இப்போ மறுபடியும் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரேவதி கூட அந்த ஒரு கட்டத்துக்கு வருவார் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் அந்த உச்சத்தில் இருந்த போது தான் சினிமாவை விட்டு விலகி ஒரு தொழிலதிபராக மாறணுன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. அதோடு அவருடைய வாழ்க்கை வந்து அவரை விட்டுருலங்க. அவருக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு முதுகு தண்டு இருக்குல்ல, அதுல காயம் ஏற்பட்டு நடக்கவே முடியாத நிலை, உடல் எடையெல்லாம் அப்படியே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. பலர் என்ன நினைச்சாங்கன்னா, அரவிந்த் சுவாமி வந்து இனி திரும்பி வர மாட்டாரு, அவர் வர முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவர் மனமும் தளரல, கையும் விடல. கடுமையான உடற்பயிற்சி, மன உறுதி, ஒழுக்கம், அதன் பலனாக மீண்டுமே திரும்பி வந்து தனி ஒருவன் படத்துல சித்தார்த் அபிமன்யு அப்படின்ற கதாபாத்திரத்துல எல்லாரையும் மிரட்டி போட்டார் இல்லையா. அதற்கு பின்னணியில அவர் எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கிறாரு பாருங்க. அந்த ஒரு கதாபாத்திரமே நிரூபிச்சது வெற்றி என்பது எவ்வளோ உயரம் போறோம் என்பது இல்லைங்க, விழுந்த பிறகு எத்தனை முறை எழுந்து நிற்கிறோம் என்பதில் தான். சற்று முன்பதாக கூட ஒரு நேயர் அழைத்து சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் மனசோர்வாக இருக்குன்னு. ஒருவேளை இப்போ இந்த தருணத்தில் உங்களுக்கு மனசோர்வாக இருந்தா உங்களுக்கு தான் இந்த பாடல்.

0: ஜெயந்தி சொல்லுங்க, என்ன பாடல்?
1: இந்திரா பத்துல இருந்து ஓட்டவாய் மாறி முத்து ஓட்ட ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா, அந்த பாட்டு வேணும்.
0: அந்த ஆங்கிலத்துல எடிட்டிங் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: ஆமா கேள்விப்பட்டிருக்கோம்.
0: அது என்னன்னு தெரியுதா?
1: நிறைய
0: மாறிமுத்து
1: ஓட்டவாய் மாறிமுத்து ஊருக்குள்ள வயச பொண்ணுங்க சௌக்கியமா.
0: அந்த பாடல் கொஞ்சம் கலகலப்பா இருக்கும் தானே? கலாட்டாவான பாடல் தானே
1: பாட்டு? ஆமா.
0: ஏன் அந்த பாடல் பிடிக்கும்?
1: அது அரவிந்த் சாமி வந்து ஒரு சைல்டிஷா பாடுவார் அந்த பாட்டு. ஆமா,
0: அவர் அது அந்த ஊருக்கு வந்துட்ட பிறகு இவங்க எல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு தானே.
1: ஆமா, எல்லாத்தையும் சௌக்கியமா இருக்கா ஒரு ஒரு எல்லாம் கேட்டுட்டு வருவாரு.
0: அவரு அவ்வளவு பேரை கேட்டாரு, நீங்க என்ன கேட்டீங்களா ஒரு வார்த்தை?
1: நல்லா இருக்குங்களா? தெரியுதா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கேட்டு வாங்குறதா இருக்கு இப்ப எல்லாத்தையும்.
1: ரொம்ப சந்தோஷம் சார்.
0: நன்றி
1: நன்றி.
2: பழனிப்பச்சாங்க.

0: சத்யமா.
1: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026 ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜாலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக இரண்டு வருக.
2: ஹலோ,
3: ஹலோப்பா.
1: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
4: சிரம்பான் பூவுளி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. மகன் கிட்ட இருக்கிற அந்த கண்டிப்பு மக கிட்ட இருக்காது.
5: அப்பா அதிர்ந்து போனார். என்னது, அவ்வளவு தூரமா? ஏமா, இங்குள்ள ஏதாவது பல்கலைக்கழகத்துக்கு மாற்ற முடியாதா?
4: இந்த வாரம் சனிக்கிழமை தந்தையர் தின சிறப்பு சிறுகதை 7:15.
5: அப்பா, பா,
6: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
7: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
6: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
5: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
7: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
6: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
7: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
6: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
7: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
6: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
8: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
7: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மினல் எஃப்எம்இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
9: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 909 7219 9. சதீஷ் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல்?
10: நிலா காய்கிறது பாடல் நான் விரும்பி கேக்குறேங்க.
9: எந்த பக்கமா இருக்கீங்க?
10: நான் இப்போ வீடோட பக்கமா இருக்கேன்.
9: வீட்டுக்கு வெளியே இருக்கீங்களா?
10: ஆமா.
9: நிலா வந்துச்சா?
10: அது ஒரு சட்டம் வந்து தாமதமாவும் வரும், இல்லனா வந்து சீக்கிரமாவும் வரும். ஆனா இன்னைக்கு வந்து மேகமூட்டமா தான் இருக்கு, அது தாமதமா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
9: பரவாயில்ல, தீர இசையில நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே அழைச்சிட்டு வந்துடலாம். சரியா?
10: ஆமா. இது அரவிந்த் சாமி பத்தி நீங்க கேட்கவே இல்லையே.
9: ஓ, அது அதுதான், நீங்களே தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க.
10: ஒரு நல்ல நடிகர், குணச்சித்திரமான ஒரு நடிகர் தான். மணிரத்னம் திரையில இருந்து ஒரு 2 படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து ரோஜா, இன்னொன்னு வந்து பாம்பே திரைப்படம்.
9: நிச்சயமாக, அதாவது அந்த 2 படமே அவருடைய புகழின் உச்சிக்கு கொண்டு போன ஒரு பாடல் தான், எல்லாருடைய மனசுக்கு நெருக்கமான பாடல். சரி, உலகக்கு என்ன பாக்குறீங்களா?
10: என்னையாவது பார்த்தேன், இப்ப பாக்க முடியவில்லை.
9: ஏன்?
10: காரணம் வேலை காரணமாக.
9: சரி, எந்த அணிக்கு உங்க ஆதரவு?
10: எப்பவுமே வந்து அர்ஜென்டினா தான் நான் ஆதரவு போடுவேன்.
9: ஓ, அப்ப நீங்க கொஞ்சம் இப்ப நல்லா மகிழ்ச்சியா தலை தூக்கி நடப்பீங்களா?
10: இல்ல இல்ல, அது வெற்றியோ தோல்வியோ எல்லாருமே வந்து சமமா நான் வந்து நினைப்பேன். எனக்கு வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் பிடிக்கும், மெஸ்ஸியும் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நெய்மார் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விளையாட்டாளர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு ஆதரவு தெரிவிப்பது என்றால் அது அர்ஜென்டினா தான்.
9: அர்ஜென்டினா தான். சரி, போர்ச்சுகல்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாண்ட விளையாட்டை நீங்க பாக்கலையா?
10: பாக்கல, ஆனா வந்து தோல்வி பெற்றாங்கன்னு தான் நான் வந்து
9: செய்தி. ஆமா, அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் வருத்தம். நானே பாக்குறப்ப அவ்வளவு கவலையா இருந்துச்சு, எங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு கோல் கூட புகுத்தலையே அப்படின்னு ஒரு கவலை தான். இருந்தாலும் பரவாயில்ல, தொடர் ஆட்டங்களை பாக்கலாம்.
10: அடுத்தடுத்த விளையாட்டுகள் நாம பார்க்கலாம்.
9: முக்கியமா இன்னொரு நட்சத்திர வீரரை விட்டுட்டாரு, என்னன்னா எம்பாப்பே இருக்கிறாரு இல்லையா, அவருமே வந்து மெஸ்ஸியா இருக்கட்டும் எம்பாபி வந்து அந்த ஆட்ட தொடக்கத்திலேயே வந்து அவர்களுடைய கோல்களை புகுத்தும் போது எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவர்களுடைய அந்த சாதனைகளை முறியடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அங்க நடந்தது வேறு, கொஞ்சம் வருத்தம் தான். ஒரு சில தருணங்கள்ல நாம வேறொரு ஆணிக்கு ஆதரவு தெரிவித்தாலுமே கூட நட்சத்திர வீரர்கள் விளையாடும் போது அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் தானே இருக்கும். ஆக இந்த சுற்றுகள்லாம் முடிவடைந்து விட்டன, இப்போ அடுத்த களத்துல இறங்கும் போது நம்ம ஆர்வத்தோடு காத்திருக்க. உங்களுக்காக இந்த உலக கிண்ண ஒளிபரப்பை ஒலி ஒளி அலையில் கொண்டு வருகின்றது RTM. RTM கிளிக்க பதிவிறக்கம் செய்து கொண்டு பார்க்க மறந்துடாதீங்க. விடைபெறுகின்றேன், உங்கள் இதயமானவள் நான் ட்ரீசாலாசாரு. அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கிறார் பிரவீன்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 28 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசியாவும் துர்க்மெனிஸ்தானும் எரிபொருள் எரிவாயு தொடர்பான முக்கிய ஆவணங்களில் ஒப்பந்தமிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் துர்க்மெனிஸ்தானுக்கு மேற்கொண்டுள்ள அதிகாரப்படி பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த அங்கம் இடம்பெறும் என விஸ்மா புத்ரா அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்நாட்டில் பெட்ரோநாஸ் செயல்பட்டு 30 ஆண்டுகள் ஆகியுள்ள சரியான தருணத்தில் பிரதமர் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு விவசாயத்துறையில் 25,601 திறன்மிக்க தொழிலாளர்களை உருவாக்கியுள்ளது. அதிலும் அமைச்சின் கீழ் உள்ள நுட்பத்திறன் கல்வி டிவெட் கழகத்தில் பட்டம் பெற்ற மாணவரின் வேலை வாய்ப்பு விகிதம் 81 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. 2024 அது 78 விழுக்காடாக இருந்தது. 20 ஆண்டுகளாக சுணக்கம் கண்டிருந்த கிள்ளான் துறைமுக சுயேட்சை மண்டலம் PKFZ தற்போது 86 விழுக்காடு மீண்டும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 108 மில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைத்துள்ளதாக கிள்ளான் துறைமுக வாரியம் LPK-இன் துணை நிறுவனம் PKFZ கூறியுள்ளது. 2025 சவாலான உருமாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்ட PKFZ 18 மாதங்களுக்கு பின் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என அமைச்சர் ஆண்டனி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே எட்டப்பட்ட புதிய ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களின் போக்குவரத்து மீண்டும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு வளைகுடாவில் கடைசியாக காணப்பட்ட சவுதி அரேபியாவின் 3 எண்ணெய் கப்பல்கள் தற்போது மீண்டும் ஹார்முஸ் நீரிணைக்கு வெளியே தென்பட்டுள்ளன. இவ்வேளை அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எட்டப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை ஈரானிய அதிபர் மசூத் பெஸ்கியான் வரவேற்றுள்ளார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆவணமாகும். மரியாதையின் நிழலில் மட்டுமே அமைதி நிலைநாட்டப்படும் என்பதை உலகுக்கு ஈரான் சொல்லும் செய்தி என அந்த ஒப்பந்த ஆவண புகைப்படத்தை தனது சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இவ்வேளை அமெரிக்கா ஈரான் ஒப்புக்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷரீப் கையெழுத்திட்டுள்ளார். கடந்த April 8 எட்டப்பட்ட சண்டை நிறுத்த உடன்பாட்டில் இருதரப்புக்கும் இடையே பாகிஸ்தான் முக்கிய நடுநிலையாளராக செயல்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வார இறுதி ஆரம்பிக்க போகிறது, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, நாளைக்கு எல்லா வேலையையும் முடிக்கணுமே அப்படின்னு சிலர் இருப்பீங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டா வார இறுதி ஆரம்பமாயிருமே அப்படின்ற சிலர் இருப்பீங்க. யார் எப்படி இருந்தாலும் சரிங்க, இன்று காற்றின் மொழியில் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை ஒளிபரப்பி உங்க கூட நள்ளிரவு 12 வரைக்கும் பயணிக்க நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். தொடக்க ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். தொடக்க பாடலே ஏவடு அப்படின்ற திரையிலிருந்து நீ ஜதக்கா கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க. நிறைய பேசலாம், உரையாடல்கள் அங்கங்கள் நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இது காற்றின் மொழி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிகளே, கோலாலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42. கோலாலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42.

இந்த முறை ஃபீஃபா உலக கிண்ணத்திற்கு 10க்கும் மேற்பட்ட ஏறத்தாழ 20 கிட்ட அதிகாரப்பூர்வ பாடல்கள், அதுல ஒரு பாடலை தான் இப்ப நீங்க கேட்டீங்க பின்னால அப்படியே அந்த இசையா வந்ததுல. சரிங்க, ஃபீஃபா உலக கிண்ணத்தில் உங்களுடைய அணியின் ஆட்டம் எப்படி இருக்கு? நேற்று பார்த்தோம்னா கார்பந்து உலகின் ஆடுகள், ஆடுகள்னா கோட் அப்படின்னு இருவரை சொல்லுவாங்க, ஒன்று லியோனல் மெஸ்ஸி, இன்னொன்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ.

இரண்டு ஆட்டங்கள் இருக்கு, அதில் வந்து போர்த்துகல் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. நாளைக்கு என்னென்ன ஆட்டங்கள் இருக்கு உலக கிண்ண ஆட்டங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகின்றோம். இந்த உலக கிண்ணம் தொடர்பான எல்லா தகவல்களுக்கும் எங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள். ஆர்டிஎம் கிளிக் செயலியில் அனைத்து ஆட்டங்களையும் நேரலையாகவும் நீங்கள் கண்டு களிக்கலாம். ஒரே உணர்வு, ஒரு மில்லியன் கரவொலி. அடுத்த பாடல் சித் ஸ்ரீராம் கொண்டு வராரு, இதோ

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பொதுவாவே நிம்மதியை தேடி எங்க போவீங்க அப்படின்னு நம்ம நேர்களை வந்து கேட்டிருந்தோம்ல.
2: அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த ருட்டீனோட கொஞ்சம் மாறும்ல, ஐயோ இதேதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போத நான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி போற இடம் வந்து பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்.
0: சூப்பர் மார்க்கெட்
2: குள்ள போயிட்டு இப்ப நம்ம அந்த ரோ ரோவா இருக்கும் ஜாமான் அடுக்கி வச்சிருக்கோம்.
0: சரி
2: ஓகே, நான் போயிட்டு பாப்பேன். நான் பாத்துட்டு அந்த ஓகே ஒரு சாப்பாட்டு பொருட்களோ ஒரு ஜூஸோ அந்த மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே அந்த டைவர்ட் மாறும். அப்படியே மாறிட்டு இது புதுசா வந்திருக்கு, இது அன்னைக்கு இல்லையே, இது ஆஃபர் போட்டிருக்கான் அந்த

0: சரி, அதுதான் உண்மையிலே நான் செய்யற ஒரு டைவர்ட்டான விஷயம். போனாதாங்க 50-100 வெள்ளி எப்படி முடியுதுன்னே தெரியும்.
1: ஆமா ஆமா, அது உண்மைதான், அது உண்மைதான்.
0: உடனே நினைச்சா நம்ம போற கூட இடம் நானா இது பண்ணிக்கிட்டேன்.
2: அப்ப கடைக்கு போறது வந்து பொருட்கள் வாங்கல, நிம்மதியை தேடி. அப்படியா?
0: நிம்மதியை தேடி. ஆமா,
1: நல்லா தேடுறீங்க.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

அஸ்லாம் மற்றும் ரனீனா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு தெலுங்கு சினிமா தகவலோடு வந்திருக்கின்றோம். என்னன்னா, நடிகர் வெங்கடேஷ் மற்றும் ஆதர்ஷிய, இந்த தெலுங்கு சினிமாவின் ஒரு ஆதர்ஷிய இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம், ட்ரீ விக்ரம் ஸ்ரீனிவாஸ் இருக்கார் இல்லையா, நிறைய வெற்றி படங்களை, பொழுதுபோக்கு திரைப்படங்களை கொடுத்துள்ளார். இவங்க இருவரும் இணையும் இந்த ஆதர்ஷிய குடும்பம் 47 அப்படின்ற இந்த திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் 2 வெளியாகும் திரையரங்குகளில் உலகமெங்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு சேர்த்து நம்ம நடிகர் வெங்கடேஷ், அனில் ரவிப்புடி, இவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். இவங்க இணையில் வந்து நிறைய வெற்றி திரைப்படங்கள், இந்த சங்கராந்திக்கு, வஸ்து நாம், F2, இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வெளிவந்துள்ளத. இவங்க இருவரும் இணையும் புதிய திரைப்படம் இன்று பிரம்மாண்டமாக படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. இந்த ஒரு வேளையில பார்த்தோம்னா, நடிகர் வெங்கடேஷுக்கு தான் அடுத்தடுத்து தெலுங்கு சினிமா ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்க்கும் ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கு திரைப்படங்களை மீண்டும் மீண்டும் வந்து ரசிகர்களுக்காக கொடுக்க உள்ளார். அதனால எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இயக்குனர் ட்ரீ விக்ரம் அவரோட இணைகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ட்ரீ விக்ரம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு திரைப்படம் யாருக்கும் ஞாபகம் வராம இருக்காது. அதுதான் அத்தாரிந்திக்கு தாரடி. அந்த திரைப்படத்திலிருந்து அடுத்து வரும் பாடலை கேட்கலாம். சங்கர் மகாதேவன் கொண்டு வராரு இதோ.

0: எப்பயும் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

அர்மான் மாலிக் மற்றும் தேவன் ஏகாம்பரம் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. ஏதாவது ஒரு விடுமுறை நாளில் குடும்பத்தோட நண்பர்களோட நேரம் செலவழிக்கலாம், எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறதே இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய நடவடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் நடவடிக்கைகள்லாம் அந்த அளவில் இருக்குது, அவ்வளவு உயர்ந்துருச்சு இல்லையா. விளையாட்டுகள் அப்புறம் அந்த கலை கலாச்சார நடவடிக்கைகள்னு நிறைய இருக்குது. ஆக எங்கே தான் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இன்று வந்து ஒரு தினம் வந்து அனுசரிக்கப்படுகின்றது. என்ன தினம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று அனைத்துலக பிக்னிக் தினம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குடும்பத்தோடு நண்பர்களோடு இந்த இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழல் பகுதிகளில், அதாவது இந்த பூங்கா மாதிரியான பகுதிகளில் போய் இந்த உணவுகள்லாம் நம்ம செய்து எடுத்துட்டு போய் இந்த பிக்னிக் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் வந்து இந்த சாண்ட்விச் இருக்கு இல்லையா, சாண்ட்விச்சை தான் வந்து அதிகம் விரும்பி எடுத்துட்டு போவாங்க. இந்த உணவு வகைகளை திரட்டி வைத்து எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா பேசி சாப்பிடுவது வந்து இது ரொம்ப பிரபலமான ஒரு நடவடிக்கையா இருந்தது முன்பொரு காலத்துல. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் குறைந்துட்டே வருது அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா எந்தெந்த காலகட்டங்கள்ல இந்த பொழுதுபோக்கு போக்கு ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு உச்சக்கட்டத்தை எட்டும் போது எல்லாரும் வந்து இந்த பழைய நடவடிக்கைகளை திரும்பி பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி மீண்டும் வந்து இந்த பிக்னிக் கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமூக ஊடகங்கள்லாம் பார்க்க முடிகிறது அந்த மாதிரி. அடுத்து ஏதாவது ஒரு விடுமுறை நாள்ல எங்க போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு முறை குடும்பத்தோட நண்பர்களோட இந்த மாதிரி இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழல் பகுதிகளில் பூங்காக்கள்ல பிக்னிக் தான் போய் பாருங்களேன், நல்லா இருக்கும். அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா, ஹரிச்சரன் மற்றும் ரம்யா பியாரா அனைவரும் இணைந்தே கொண்டு வராங்க. இது

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: ஆசியானும் ரஷ்யாவும் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த வலியுறுத்தல். பிரதமரின் துர்க்மெனிஸ்தான் பயணம் எரிபொருள் எரிசக்தி துறைகளில் கவனம் செலுத்தும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஆசியானும் ரஷ்யாவும் பல்வேறு வியூகத்துறைகளில் தங்களின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். உலகளாவிய மோதல்கள், நிலையற்ற புவிசார் அரசியல் பதற்றங்களை கையாள கலந்துரையாடல்களும் அரசு தந்திர அணுகுமுறைகளும் தொடர்ந்து அடித்தளமாக இருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். அதிகரித்து வரும் உலகளாவிய சவால்களுக்கு இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை முன்னெடுப்பதற்கு ஆசியான் ரஷ்யா உச்சநிலை மாநாடு முக்கியமான தளமாக அமைந்துள்ளதாக நிதியமைச்சருமான அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசியான் நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நன்மை பயக்கும் வகையில் வர்த்தகம், முதலீடு, செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நெருக்கமான ஒத்துழைப்பை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். இவ்வேளையில் மலேசியாவும் துர்க்மெனிஸ்தானும் எரிபொருள் எரிவாயு தொடர்பான முக்கிய ஆவணங்களில் ஒப்பந்தமிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துர்க்மெனிஸ்தானுக்கு மேற்கொண்டுள்ள அதிகாரப்படி பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த அங்கம் இடம்பெறும் என விஸ்மா புத்ரா அறிக்கை வெளியிட்டுள்ளது. துர்க்மெனிஸ்தான் அதிபர் சர்டார் பெர்டி முகமேடோஃபின் அழைப்பை ஏற்று பிரதமர் அங்கு சென்றுள்ளார். மலேசிய அரசாங்கத்திற்கும் துர்க்மெனிஸ்தான் அரசாங்கத்திற்கும் இடையே வான் சேவை ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆவணங்களில் இரு தலைவர்களும் இணைந்து கையெழுத்திடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்நாட்டில் பெட்ரோனா செயல்பட்டு 30 ஆண்டுகள் ஆகியுள்ள சரியான தருணத்தில் பிரதமர் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு விவசாயத்துறையில் 25,601 திறன்மிக்க தொழிலாளர்களை உருவாக்கியுள்ளது. மேலும் அமைச்சின் கீழ் உள்ள நுட்பத்திறன் கல்வி டிவெக் கழகத்தில் பட்டம் பெற்ற மாணவரின் வேலை வாய்ப்பு விகிதம் 81 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. 2024 அது 78 விழுக்காடாக இருந்தது. உணவு விநியோக பாதுகாப்பையும் செயலணியல் செலவையும் பாதித்த உலக நெருக்கடியை தொடர்ந்து நாட்டின் வியூக திட்டங்களில் வேளாண் உணவுத்துறை இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் பாங்கியில் இன்று நடைபெற்ற 14வது வேளாண் பட்டமளிப்பு விழாவில் வேளாண் டிவெட் பயிற்சி கழகத்தில் கடந்த ஆண்டு படிப்பை முடித்த 750 மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மற்றொரு நிலவரத்தில் 20 ஆண்டுகளாக குறைவான செயல்பாட்டில் மட்டுமே இருந்த கிள்ளான் துறைமுக சுயேச்சை மண்டலம் PKFZ தற்போது 86 விழுக்காடு மீண்டும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 108 மில்லியன் ரிங்கின் வருமானம் கிடைத்துள்ளதாக கிள்ளான் துறைமுக வாரியம் LPK துணை நிறுவனம் PKFZ தெரிவித்துள்ளது. 2025 தொடங்கி சவாலான உருமாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்ட PKFZ 18 மாதங்களுக்கு பின் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என அமைச்சர் ஆண்டனி லாக்ஸிஃபு கூறியுள்ளார். 1987 திருத்தம் செய்யப்பட்ட சாலை போக்குவரத்து சட்ட வரைவு முதலாம் வாசிப்புக்காக வரும் திங்கட்கிழமை மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்துள்ளார். 2வது வாசிப்புக்காக செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்த அமைச்சர் அன்று அந்த சட்ட வரைவு ஏற்றுக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். சட்டவிரோத மோட்டார் பந்தயம் மீதான நடவடிக்கையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய திருத்தங்கள் உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். வெளிநாட்டவர் அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை செலுத்த உள்நாட்டினர் அனுமதி அளித்துள்ளதை ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறை துணை இயக்குநர் டாக்டர் அகமது காமருசாமான் மீஹட் கண்டித்துள்ளார். இவ்வாண்டு தொடக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட அயலக ஓட்டுநர் சிறப்பு சோதனையில் பேவாவின் இந்த செயல் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பின் அதனை மீட்பதற்காக உரிமையாளர் வரும்போது இது தெரிய வந்ததாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள், எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்த ஆரம்பகட்ட பேச்சுக்கள் நாளை சுவிட்சர்லாந்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான் ஆகிய நாடுகளுடன் நடுவராக பங்காற்றிய பாகிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட இதர சம்பந்தப்பட்ட நாடுகளும் இணைந்து பர்கன்ஸ்டாக் நகரில் இந்த சந்திப்பை நடத்தவுள்ளன. இந்த திட்டத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சு அதிகாரப்படியாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு இதுகுறித்து நிலவி வந்த சில நிலையற்ற தன்மைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே எட்டப்பட்ட புதிய ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களின் போக்குவரத்து மீண்டும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனிடையே இரு மாதங்களுக்கு முன்பு வளைகுடா பகுதியில் கடைசியாக காணப்பட்ட சவுதி அரேபியாவின் 3 எண்ணெய் கப்பல்கள் தற்போது மீண்டும் ஹோர்முஸ் நீரிணைக்கு வெளியே தென்பட்டுள்ளன. ஹஃப்தாட், ஜஹாம், சஹிடா ஆகிய அந்த 3 கப்பல்களும் கடந்த 2 மாதங்களாக அதன் இருப்பிடத்தை அறிய உதவும் சமிஞ்சைகளை அனுப்பாமல் இருந்ததாக தரவு பகுப்பாய்வு நிறுவனமான கெப்ளர் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் ஒப்புக்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாப் ஷெரீப் கையெழுத்திட்டுள்ளார். 1979 இரு நாடுகளும் தங்களின் தூதரக உறவுகளை துண்டித்துக் கொண்ட பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான உயர்நிலை கலந்துரையாடலை பாகிஸ்தான் அதன் நாட்டில் நடத்தியது. இதன் மூலம் பாகிஸ்தான் முக்கிய நடுவராக உருவெடுத்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், ஈரானிய அதிபர் மசூத் பெஸ்கியான் ஆகிய இருவரும் இலக்கவியல் முறையில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து பிரதமர் ஷெரீப் அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எட்டப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை ஈரானிய அதிபர் மசூத் பெஸ்கியான் வரவேற்றுள்ளார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆவணமாகும். மரியாதையின் நிழலில் மட்டுமே அமைதி நிலைநாட்டப்படும் என்பதை உலகுக்கு ஈரான் சொல்லும் செய்தி என அந்த ஒப்பந்த ஆவணத்தின் புகைப்படத்தை தனது சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அவர் பகிர்ந்துள்ள அந்த ஒப்பந்த ஆவணத்தில் அவரது கையெழுத்துடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே அமைதி பேச்சுகளுக்கு நடுவராக செயல்பட்ட பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப் ஆகியோரின் கையெழுத்தும் இடம்பெற்றிருந்தன. 15 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு ஐக்கிய அரபு சிற்றரசு UAE தடை விதித்துள்ளது. ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா உள்ளிட்ட நாடுகளின் வரிசையில் தற்போது ஐக்கிய அரபு சிற்றரசும் இணைந்துள்ளது. 15 வயதுக்குட்பட்ட சிறாரின் சமூக ஊடக கணக்குகளை அத்தளங்கள் கட்டாயமாக முடக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அத்தளங்கள் முடக்கப்படும் அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண கார்பந்து நாளை மேலும் 4 அணிகள் குழு நிலையிலான ஆட்டத்தில் களமிறங்குகின்றன. நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெறும் ஏ குழு நிலையிலான ஆட்டத்தில் செக் குடியரசும் தென்னாப்பிரிக்காவும் பொருதுகின்றன. பி குழுவில் சுவிட்சர்லாந்து போஸ்னியா ஹெர்சகோவினாவை சந்திக்கிறது. இந்த ஆட்டம் அதிகாலை 3 மணிக்கு அட்டவணையிடப்பட்டுள்ளது. காலை 6 மணிக்கு கனடாவும் கத்தாரும் களமிறங்குகின்றன. காலையில் 9 மணிக்கு ஏ குழு நிலையிலான மற்றொரு ஆட்டத்தில் மெக்சிகோவும் தென்கொரியாவும் சந்திக்கின்றன. அடுத்து நாட்டின் பூப்பந்து விளையாட்டாளர்கள் உலக தரவரிசை குறித்து மட்டுமே அதிகமாக கவனம் செலுத்தும் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என மலேசிய பூப்பந்து சங்கம் BAM-இன் தலைமை பயிற்றுநர் ஜக்ஸி மீனாக்சி தெரிவித்துள்ளார். அவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறும் முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஆடவர் இரட்டையர் பிரிவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீராக்கம் இணைகளை மாற்றுவது மட்டுமல்ல, மாறாக 2028 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு முன்னதாக விளையாட்டாளர்களை அதிக போட்டித்தன்மை வாய்ந்தவர்களாக உருவாக்கும் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதி என ரெக்ஸி குறிப்பிட்டார். ஆசியானும் ரஷ்யாவும் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த வலியுறுத்தல். பிரதமரின் துர்க்மெனிஸ்தான் பயணம் எரிபொருள் எரிசக்தி துறைகளில் கவனம் செலுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1959 இன்றைய நாளில் கோலாலம்பூர் லெம்பா பந்தாய் பகுதியில் மலையா பல்கலைக்கழகத்தை மாமன்னர் துவான்கு அப்துல் ரஹ்மான் துவான்கு முகமது அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். கலை புலம், பொறியியல் புலம், அறிவியல் புலம், வேளாண் புலம் என 4 புலங்களில் 320 மாணவர்கள் பயின்றனர். மலையா பல்கலைக்கழக வரலாறு 1905 செப்டம்பர் 28 சிங்கப்பூரில் நிறுவப்பட்ட மன்னர் எட்வர்ட் மருத்துவ கல்லூரி மற்றும் 1928 நிறுவப்பட்ட ரஃபல்ஸ் கல்லூரி ஆகிய கல்விக் கழகங்களில் இருந்து தொடங்குகிறது. பல்கலைக்கழக கல்வி தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட கா சவுண்டர்ஸ் ஆணையம் முன்வைத்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த இரு கல்லூரிகளும் 1949 அக்டோபர் 8 இணைக்கப்பட்டு மலையா பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்டது. 10 பிறகு 1959 ஜனவரி 15 சிங்கப்பூரிலும் மலையா கூட்டரசிலும் சுய அதிகாரங்களை கொண்ட 2 பல்கலைக்கழகங்களை அமைக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. இந்த முடிவு இரு பகுதிகளிலும் உயர்கல்வி வளர்ச்சிக்கு புதிய பாதையை ஏற்படுத்தியதோடு பின்னர் மலேசியாவின் முன்னணி உயர்கல்விக் கழகமாக மலையா பல்கலைக்கழகம் வளர்ச்சி அடைவதற்கும் அடித்தளமாக அமைந்தது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த தொடரிலே நாம் ஒரு சில விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எம்பெருமான் ஆதம் நபி அவர்களை படைத்த அந்த ஆரம்ப சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்பதாக நபி ஆதம் அவர்களை படைப்பதற்கு அல்லாஹ் மண் எடுப்பதற்கு எல்லா வானவர்களை அனுப்பி வைத்தாலும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் இறை கட்டளையே முக்கியம், இறக்கப்படுவது அடுத்த விஷயம் என்பதாக அந்த மண் அழுத பொழுதும் அதனிடமிருந்து மண்ணை எடுத்து வந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதே மனித உயிர்களை அதனுடைய தவணைகள் முடியும் பொழுது உயிரை பறிக்கக்கூடிய அந்த பொறுப்பை கொடுக்கின்றான். அந்த சம்பவம் எப்படி நடக்கின்றதென்றால், மண் அலற அலற அந்த மண்பிடியை எடுத்து வந்து இறைவனை சந்தித்த பொழுது அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், இஸ்ராயிலே, நான் உம்மை ஆதமுடையவும் ஆதத்துடைய மக்களுடையவும் உயிரை வாங்கக்கூடிய பணியிலே நியமித்திருக்கின்றேன், நீரே அதற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதை கேட்டதோட இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப கவலை வந்துருது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு போய் மண்ணை எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஆனா இந்த மனிதர்கள் ஒவ்வொருவருடைய உயிரையும் வாங்குவது சாதாரண விஷயம் அல்லவே. இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இறைவனே இந்த பணியையா எனக்கு கொடுக்கிறாய்? ஆதமுடைய மக்களில் எத்தனையோ நபிமார்களும் வருவார்களே, இறைநேச செல்வர்களும் பிறப்பார்களே, எத்தனையோ உலமா பெருமக்களும் கல்விமான்களும் உன் கட்டளைகளை மதித்து நடக்கக்கூடிய மக்களும் பிறப்பார்களே, அவர்களுடைய உயிரை நான் எந்த முகத்தை கொண்டு வாங்குவேன் என்பதாக கவலைப்படுகிறார்கள். உன் கட்டளை சரி, நீ கொடுத்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் இந்த சீதேவிகளான நல்லோர்கள் நபிமார்கள் இறைநேச செல்வர்களுடைய உயிரை வாங்கும் பொழுது என் மனம் தாங்காதே என்பதாக அல்லாஹ்விடத்திலே ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். முடியாது என்று சொல்லவில்லை, ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் கூறுகிறான், இஸ்ரவேல் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போய் உயிரை வாங்கறதுனால அவங்க மரணிக்கிறாங்கிற மாதிரி நான் ஏற்படுத்த மாட்டேன். ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதற்கு உலக ரீதியிலான ஒரு காரணத்தை உருவாக்கி அதனாலதான் இறந்து போனான்னு நான் திட்டம் இயற்றி வைத்திருக்கின்றேன். எந்த மனிதனும் காரணம் இல்லாமல் இறக்க மாட்டான். உலக ரீதியில நோய் வந்து இறந்து போவான், ஏதாவது விபத்துகளால் இறந்து போவான், அல்லது ஏதாவது அவனுக்கு ஏற்பட்ட திடீர் தடங்களின் காரணத்தினால் இறந்து போவானே தவிர, எந்த காரணமும் இல்லாமல் இறந்து போவதை நான் என்னுடைய திட்டத்திலே ஏற்படுத்தவில்லை என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கூறிவிட்டு, நீங்க அவர்களுடைய உயிரை வாங்கினீர்கள் என்றால் உங்களுடைய வருகையின் காரணமாக அவர்களுடைய மரணம் ஏற்படவில்லை, அவர்களுக்கு நான் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கக்கூடிய தக்தீர் என்ற சிறந்த மனித திட்டத்தின் காரணமாக அந்த நோய் அல்லது விபத்து போன்ற காரணங்களிலால் தான் அவர்கள் இறந்தார்கள் என்று அவர்கள் நம்புவார்கள். அவர்களுடைய தவணை முடிந்ததற்கு ஒரு அடையாளமாக நோயையும் விபத்தையும் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்தேகத்தை, அதாவது அவர்கள் நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு போய் நான் உசுர வாங்கினா உன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்க அந்த மக்கள் மனம் பாடுபடுமே என்று அவர்கள் அல்லாஹ்விடம் சொன்ன பொழுது, நான் காரணத்தை வச்சுதான் அவங்களை எல்லாம் இறக்க வைப்பேன், அதனால நீங்க பயப்படாதீங்கன்னு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாபெரும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பொறுப்பை அவர்களிடத்திலே கொடுத்த அந்த மாதம் ரஜபுடைய மாதம் முதலாவது செவ்வாய்க்கிழமை என்பதாக வரலாற்றாசிரியர்கள் எழுதியிருக்கின்றார்கள். என்னது, எப்படி ரஜபு மாசம் அங்க வந்துச்சு, எப்படி செவ்வாய்க்கிழமை வந்துச்சு? இங்க ஒரு விஷயம், நாலு கிழமை இது எல்லாம் அல்லாஹ் ஏற்கனவே படைச்சிட்டான். என்ன பேர்ல நம்ம கூப்பிட போறோமோ, எல்லா மொழிகள்லயும் ஒவ்வொரு மாசத்துக்கும் என்ன பேரை சொல்லுவோமோ அதை அல்லாஹ் ஏற்கனவே படைத்து விட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு மொழிகள்லயும் ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன பேர், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா மொழிகளையும் அல்லாஹ் படைச்சிட்டான். ஆனா அந்தந்த நேரத்தில தேவைப்படும் பொழுது மொழிகளையும் கருத்துக்களையும் படைப்புகளையும் திட்டங்களையும் பொருட்களையும் அல்லாஹ் அந்தந்த நேரங்களிலே மனித மனதில் உதிக்க செய்கின்றான். அதன் காரணமாக மனிதன் சொல்றான், நான் கண்டுபிடிச்சிட்டேன்டே, ஆனால் உதிக்க வைத்தது அல்லாஹ். அன்பானவர்களே, நடுவிலே ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வி என்றால், சென்ற வாரம் சொல்லும் பொழுது நபி ஆதம் அவர்களை அல்லாஹ் தன் இரு

0: கரங்களால் படைத்தான் என்று சொல்கிறீர்களே. அல்லாஹ்விற்கு கரம் இல்லையே, அல்லாஹ்விற்கு உருவம் இல்லையே, உருவமற்றவனாகிய அல்லாஹ்விற்கு எப்படி கரம் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருவது நியாயமானதுதான். அல்லாஹ் உருவமற்றவன். அல்லாஹுவை தவிர இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் படைக்கப்பட்டவை. அவைகளுக்கு உருவங்கள் உண்டு, பண்புகள் உண்டு, பெயர்கள் உண்டு. அல்லாஹ் உருவமற்றவன், அவனுடைய படைப்புகளை போல உள்ளவன் அல்ல அல்லாஹ். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு ஒரு சில விஷயங்களை விளங்கப்படுத்தும் பொழுது நபியவர்களும் ஏக இறைவனும் நமக்கு புரியற மாதிரி ஒரு பாஷையில சில நேரங்கள்ல சொல்லுவாங்க. உதாரணமா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதுல்லாஹி அலல் ஜமாஅ, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மீது இறைவனுடைய கரம் இருக்கின்றது, இறைவனுடைய கை இருக்கின்றது என்பதாக. அதற்கு என்ன அர்த்தம்? இறைவனுடைய கரம் என்றால் இறைவனுடைய உதவி, இறைவனுடைய நுஸ்ரத்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இறை உதவி என்று அர்த்தம். சரி, நபி ஆதம் அவர்களை இரு கைகளால் படைத்தான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், மற்ற படைப்புகளுக்கும் நபி ஆதம் அவர்களை படைத்ததற்குமான வித்தியாசத்தை காண்பிக்கின்றான். மற்ற படைப்புகள் அல்லாஹ் குன் என்ற வார்த்தையை சொல்கின்றான், அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த பொருளே அது ஆகிவிடுகிறது. மலாயிக்கத்துமார்கள் ஆகினார்கள், ஜின் வர்க்கம் ஆகியது, ஷைத்தான் உருவாகினான், அல்லாஹ் குன்னு சொல்றான், அவங்க எல்லாம் உருவாகுறாங்க. ஆனா நபி ஆதம் அவர்களை அல்லாஹ் இந்த மண்ணை எடுத்துட்டு வர சொல்லி அவனுடைய நேரடியான கண்காணிப்பிலே அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்பையும் உருவாக்கினான் என்பதுதான் அல்லாஹுடைய திருக்கரங்களால் படைத்தான் என்பதனுடைய அர்த்தம். அல்லாஹுடைய திருக்கரங்கள் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் நமக்கு புரியறதுக்கு. உதாரணமா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் என் கையால செஞ்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு. அதனுடைய அர்த்தம் என்ன? நானே இதற்காக வேண்டி முழு கவனமும் செலுத்தி செய்தேன் என்பதுதான் அந்த அர்த்தம். அதே போல அல்லாஹ் தன் இரு கரங்களால் படைத்தான் என்பதன் நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் உன்னுடைய நேரடி கண்காணிப்பிலே முழுக்க முழுக்க அவனுடைய முழு திட்டங்களின் அடிப்படையிலே ஒவ்வொரு உறுப்புகளும் சிறப்பான கண்காணிப்பிலே உருவாக்கப்பட்டது என்பதுதான் இங்கு நோக்கம். ஆக வல்ல இறைவனுக்கு கரங்கள் கிடையாது, கால்கள் கிடையாது, முகம் கிடையாது. முகம், கரம், கால்கள் எல்லாம் மனித படைப்புகளுக்கும் ஒரு சில உயிரினங்களுக்கும் மட்டுமே உள்ளவை. அல்லாஹ் இவைகள் அனைத்தையும் விட்டு பரிசுத்தமானவன். சுபஹானல்லாஹி அம்மா யஸிஃபூன், மனிதர்கள் எவ்வாறு நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவனாக அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் உருவமற்றவன், அல்லாஹ் எல்லா விதமான மனித பண்புகளை விட்டும் பரிசுத்தமானவன். ஆக அல்லாஹுடைய திருக்கரம் சொல்றது அல்லாஹுடைய கரம் அல்ல, அல்லாஹுவினுடைய முகம் என்று ஹதீஸிலே குரானிலே வந்திருக்கு. அதற்கு அர்த்தம் அல்லாஹுடைய முகம் அல்ல, அல்லாஹ் அரிஷிலே அமர்ந்தான் என்று வார்த்தை வருகின்றது. அப்படி என்றால் அல்லாஹ் உட்கார்ந்தானா என்று கேட்க கூடாது. இவைகள் அனைத்தும் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை அல்லாஹ் உபயோகிக்கின்றான். ஆக அன்பானவர்களே, ஆதம் நபி அவர்கள் எல்லா விதமான மண்ணும் குழையப்பட்டு உருவம் உருவாக்கப்படுகிறது. ரூஹ் ஊதப்பட்ட விஷயத்தையும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்பதாக நபி அவர்கள் அவர்களுடைய உருவம், கண், காது, மூக்கு, இரு கைகள், இரு கால்கள், விரல்கள், நகங்கள், முடி, இவைகள் அனைத்தும் அழகான பொம்மையை போல விளங்குவதற்காக சொல்கின்றேன், ஒரு சிறிய உருவமாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அசாசில் என்ற அந்த இபிலீஸ் வருகிறான். அசாசில் என்ற இபிலீஸ் முதன் முதலாக எல்லா வானவர்களும் ஜமாத்தாக தொழக்கூடிய நேரத்திலே தொழாமல் அவன் ஒதுங்கி நின்ற பொழுது அல்லாஹ் கோபப்பட்டான். ஆனால் வானத்திலிருந்து அவனை கீழே இறக்கவில்லை. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. ஆதம் நபி அவர்களுடைய அந்த உருவம் ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்னால் அங்கு இருக்கிறது. இபிலீஸ் அசாசில் அதை பார்க்கின்றான். உருவத்தினுடைய உள்பகுதியிலே சென்று பார்க்கின்றான், வெளியிலிருந்து பார்க்கிறான். பிறகு அந்த உருவத்தை, அதனுடைய உருவக அமைப்புகளை பற்றி வானவர்களிடத்திலே வந்து சொல்கின்றான். இந்த உருவம் அவ்வளவு ஒரு சிறந்ததாக எல்லாம் இல்லை, இதை வைத்து பெரிய ஒரு படைப்பெல்லாம் உருவாகாது என்பதாக அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பை ஏளனமாக வானவர்களிடத்திலே கூறுகின்றான். வானவர்கள் அந்த இடத்திலேயே அல்லாஹ்விடம் கெட்ட எண்ணங்களும் இது போன்ற சிந்தனைகளும் வருவதை விட்டு பாதுகாப்பு தேடிவிட்டு அந்த இடத்திலேயே அசாசில் என்ற அந்த தவறான சிந்தனை கொண்ட அந்த இபிலீசிடமிருந்து விலகிச் செல்கிறார்கள். இந்த நிலையை பார்த்ததோடு இபிலீசிற்கு மற்றும் கோபம் உருவாகிறது. எப்படியாவது இந்த ஆதமுடைய படைப்பை நிறுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான். எந்தளவிற்கென்றால் அந்த உருவத்தை பார்த்து ஏளனமாக எச்சில் உமிழ்கிறான். நேரடியாக அந்த எச்சில் ஆதம் நபி அவர்களினுடைய தொப்புள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே படுகிறது. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் தொப்புள் கொடி இருக்கிறதே, அந்த இடத்துல நேரடியாக விழுகிறது. அது வரைக்கும் அல்லாஹ் படைத்த அந்த உருவத்திலே அந்த தொப்புள் இருக்கவில்லை. இவன் பாரி முழுகின்றான். அந்த உமிழ் நீர் நபி அவர்களுடைய உருவத்தினுடைய தொப்புள் என்ற அந்த அடிவயிற்றிலே விழுகிறது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆணையிடுகின்றான், அந்த இடத்தை எடுத்து வீசிவிடுமாறு அல்லாஹ் கூறுகின்றான். அதை எடுத்து வீசப்படுகிறது. அந்த இடத்திலே ஒரு குழி உருவாகிறது. எடுத்து வீசப்பட்ட அந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் நாய் என்ற படைப்பினத்தை உருவாக்குகிறான். அல்லாஹ் நபியை படைப்பதற்கு, மனிதனை படைப்பதற்கு வைத்திருந்த அந்த களிமண்ணிலிருந்து ஷைத்தானுடைய எச்சில் பட்ட அந்த உமிழ்நீர் பட்ட அந்த மண்ணை வைத்து அல்லாஹ் நாயை படைக்கின்றான். அதனால்தான் அந்த நாயும் மனிதனை நெருங்கி வாழக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அது இப்லீசுடைய எச்சில் பட்டதால் அல்லாஹ் அந்த நாயை நஜீஸாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதாவது மனித உடலிலே இது இருக்கக்கூடாது என்று விலக்கப்பட்ட ஒன்று. அதனால் நாய் என்ற அந்த படைப்பு நம்முடைய உடம்பிலே பட்டால், உடையிலே பட்டால் அதை சுத்தப்படுத்த வேண்டும். அது நஜீஸ் என்பதாக, நஜாசத்துல் முஹல்லலா, கடுமையான அசுத்தம் என்பதாக இறைவன் வரையறுத்திருக்கின்றான். காரணம் என்னவென்றால், அது ஷைத்தானுடைய உமிழ்நீரிலிருந்தும் மனிதனுக்காக எடுத்து வைக்கப்பட்ட களிமண்ணிலிருந்தும். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, மனுஷனுக்கு அல்லாஹ் எடுத்து வச்ச களிமண் அதுவும் கலந்திருக்கு, அதுல ஷைத்தானுடைய உமிழ்நீரும் கலந்திருக்கிறனால அதை நஜீஸாக அல்லாஹ் ஆக்கிவிட்டாலும் அந்த நாய்க்கு மனிதனுடன் இருக்கக்கூடிய ஒரு பண்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். நாய் என்ற அந்த உயிரினத்திற்கு மனிதனுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு குணம் உண்டு. இஸ்லாத்திலும் நாய் வளர்ப்பதற்கோ, நாய் என்ற அந்த உயிரினத்தை நாம் தேவையான இடங்களிலே உபயோகிப்பதற்கோ ஒரு சில வரையறைகள் ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்லாம். நம்முடைய வீட்டிலே நாம் நாயை வளர்க்க கூடாது. ஏனென்றால் அது இபிலீசினுடைய உமிழ்நீர் கலந்திருக்கின்றது. அதலால் ரஹ்மத்துடைய மலாயிக்கத்துமார்கள் இபிலீசினுடைய தீய சிந்தனைகளை பார்த்துவிட்டு அவர்கள் ஆரம்பத்திலேயே ஒதுங்கிவிட்டதால் அதிலிருந்து படைக்கப்பட்ட நாய் இருந்தாலும் நம்முடைய வீட்டிற்கு வருவதை அவர்கள் தவிர்க்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆக அதனால் நம்முடைய வீட்டிலே அந்த உயிரினத்தை வளர்ப்பதற்கு அனுமதி இல்லை. அதே போல அந்த உயிரினத்திலே ஷைத்தானுடைய உமிழ்நீர் இருப்பதால் அந்த உயிரினத்தினுடைய உமிழ்நீரிலும் மிக இலகுவாக பரவக்கூடிய கிருமிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய கிருமிகள் கொண்டதுதான் நாயினுடைய உமிழ்நீர். அதை ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியும், மருத்துவர்களுக்கும் தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்ததற்கு காரணம் இபிலீசினுடைய தரம் குறைக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே மனிதனுக்காக எடுத்து வைக்கப்பட்ட மண் என்பதால் அந்த படைப்பினத்தை மனிதர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் அந்த நாயை படைத்திருக்கின்றான். ஆக ஷைத்தான் அந்த நேரத்திலிருந்தே அல்லாஹ்விற்கும் நபி அவர்களுக்கும் எதிரான சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்து விட்டான். அடுத்து என்ன நடந்தது? நபி ஆதம் அவர்களுடைய படைப்பிற்கு பிறகு என்ன நடந்தது? ஷைத்தான் இன்னும் விரட்டப்படவில்லையே, எந்த சம்பவத்திலிருந்து அவன் விரட்டப்பட்டான் என்ற அனைத்து சம்பவங்களையும் வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்ப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த அனைத்து வரலாறுகளும் எங்கள் இதயத்திலே இறைபக்தியை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்கியுள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞ்ஞாரான் ஜாக்கின்.
3: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் பெனிடயால், ஸ்வேதா மோகன் மற்றும் டாக்டர் பர்ன் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, ஃபீஃபா உலக கிண்ணத்தை பற்றிய தகவல்கள். நேற்று நிறைய ஆட்டங்கள் நடந்தேறியது இல்லையா, அதுல அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஆட்டம் போர்த்துகல் கோங்கோவுடன் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையில் சமநிலை கண்டது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதோடு இன்னொரு முக்கியமான ஆட்டம், எதிர்பார்க்கப்பட்ட ஆட்டம் யாருன்னு பார்த்தோம்னா, த்ரீ லயன்ஸ் அப்படின்னு உலகம் முழுவதும் அதிகமான ரசிகர்களை கொண்ட இங்கிலாந்து அணி குரோஷியாவை 4-2 அப்படின்ற கோல் எண்ணிக்கையில் தோற்கடித்தது. நட்சத்திர ஆட்டக்காரரான ஹாரி கேன் அவர்தான் வந்து 2 கோல்களை புகுத்தினார். அதன் பிறகு கானா 1-1 சூழியம் என்ற எண்ணிக்கையில் பனாமா அந்த நாட்டை வந்து தோற்கடித்தது. ஆஸ்திரியா 3-1 அப்படின்ற கோல் எண்ணிக்கையில் ஜோர்டனை தோற்கடித்தது. இதில் பார்த்தோம்னா எல்லா நாடுகளும், அதாவது உலக கிண்ணத்தில் பங்கே இருக்கும் எல்லா நாடுகளும் குழு சுற்றில் அவங்களுடைய முதல் ஆட்டத்தை விளையாண்டு முடிச்சிட்டாங்க. நாளை முதல், அதாவது இன்று நள்ளிரவு முதல் பார்த்தோம்னா அடுத்த கட்ட ஆட்டங்கள், 2nd சுற்று கட்ட ஆட்டங்கள் தொடங்க உள்ளது. அதில் வந்து முக்கியமா செக் குடியரசு சவுத் ஆப்பிரிக்காவை இன்று எதிர்கொள்றாங்க. அதோட சுவிட்சர்லாந்து போஸ்னியா இவர்களுக்கு இடையிலான ஆட்டம், கனடா, கத்தார், மெக்சிகோ, சவுத் கொரியான்னு சொல்லி இன்று நள்ளிரவு தொடங்கி நாளை மட்டும் 4 ஆட்டங்கள் காத்திருக்கின்றன. பார்ப்போம், இந்த 2nd சுற்று முடிந்த பிறகு ஓரளவுக்கு தெரிந்துரும் எந்தெந்த அணிகள் வந்து அடுத்த சுற்றுக்கு, அதாவது அந்த 32nd குழு சுற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுற்றுக்கு முன்னேற போகின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியலங்க. பெரிய பெரிய அணிகள் கூட, ரொம்பவும் பிரபலமாக இல்லாத அணிகள் கூட சமநிலையெல்லாம் கண்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த முறை உலக கிண்ணம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அந்த வகையில தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த பாடல் ஹரிச்சரன் கொண்டு வராரு, இதோ

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பொதுவாவே நிம்மதியை தேடி எங்க போவீங்க அப்படின்னு நம்ம நேர்களை வந்து கேட்டிருந்தோம்ல.
2: அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா நாங்க ருட்டீனோட கொஞ்சம் மாறோம்ல, ஐயோ இதேதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போத நான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி போற இடம் வந்து பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்.
3: சூப்பர்
2: மார்க்கெட் குள்ள போயிட்டு இப்ப நம்ம அந்த ரோ ரோவா இருக்கும் ஜாமான் அடுக்கி வச்சிருக்கோம்.
3: சரி
2: ஓகே, நான் போயிட்டு பாப்பேன். நான் பாத்துட்டு அந்த ஓகே ஒரு சாப்பாட்டு பொருட்களோ ஒரு ஜூஸோ அந்த மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே அந்த டைவர்ட் மாறும். அப்படியே மாறிட்டு இது புதுசா வந்திருக்கு, இது அன்னைக்கு இல்லையே, இது ஆஃபர் போட்டிருக்கான் அந்த மாதிரி. அதுதான் உண்மையிலே நான் செய்யற ஒரு டைவர்ட்கான விஷயம். போனாதான் 50-100 வெள்ளி எப்படி முடியுதுன்னே தெரியும்.
3: ஆமா ஆமா, அது உண்மைதான், அது உண்மைதான்.
2: உடனே நினைச்சா நம்ம போற்கூட இடம் நானா இது பண்ணிக்கிட்டேன்.
1: அப்ப கடைக்கு போறது வந்து பொருட்கள் வாங்கல, நிம்மதியை தேடி. அப்படியா?
2: நிம்மதியை தேடி. ஆமா,
3: நல்லா தேடுறீங்க.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

காற்றின் மொழியில் மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் மீண்டும் இணைகின்றோம். என்ன மூணு தடவை சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப இதுதான் ட்ரெண்டா? ஆமாங்க, ட்ரெண்டு. அதாவது உலகம் போகின்ற, உலகத்தில் இருக்கிற ரொம்ப பிரபலமான ஒரு போக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து ஒரு சமூக ஊடக ட்ரெண்டு. முன்பெல்லாம் பார்த்தோம்னா ட்ரெண்ட் அப்படின்னு எதை குறிப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடுத்துற ஆடைகள், நம்ம கேட்கிற இசை. ஆனா இப்ப அப்படி இல்லை. சமூக ஊடகங்கள்ல எந்த மாதிரியான காணொளிகள் அதிகம் தயாரிக்கப்பட்டு பகிரப்படுகின்றதோ அதே மாதிரி காணொலிகளை நம்ம வந்து இந்த பதிவேற்றம் செய்தாதான் நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கப்படுகின்றது. அதுவும் இப்ப இந்த ஒரே ஒரு வசனத்தை வந்து நான் மூன்று வகையா உங்ககிட்ட பேசி காண்பித்தேன்ல. இப்ப இதுதான் ரொம்ப பிரபலமான ஒரு போக்கம். சில நாட்களுக்கு முன்பு நம்ம வணக்கம் மின்னல் அறிவிப்பாளர்கள் தெய்விகன் மற்றும் மோகன் அவங்க வந்து வணக்கம் மின்னல்ல இதை பற்றி பேசி ஒரு காணொலியும் செய்திருந்தாங்க இல்லையா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் அப்படின்ற இந்த வசனத்தை. நீங்க எப்படிங்க இந்த மாதிரி ட்ரெண்டுகள், போக்குகள் இதையெல்லாம் வந்து அதிகம் கடைபிடிப்பீங்களா? ஏன்னு பார்த்தோம்னா இப்ப சமூக ஊடகங்கள்ல நாளுக்கு நாள் இந்த போக்குகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு நாள் இந்த காணொலி, மற்றொரு நாள் வேறு ஒரு காணொலி அப்படின்னு மாறி போயிட்டே இருக்கு இல்லையா. அதனால அதீதமா வந்து இதை நம்ம கடைபிடித்தாலும் வந்து அதுவும் கொஞ்சம் கேள்விக்குறியானதுதான். அதுக்குன்னு இது எதுவுமே தெரியாம இருந்தாலும் வந்து அதுவும் கொஞ்சம் சிரமமானதுதான். இந்த இரண்டுக்கும் நடுவே ஒரு கோடு இருக்கு இல்லையா, எப்போதுமே அங்க இருப்பதுதான் ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் சந்தோஷ் நாராயணன் மற்றும் துவானி கைலாஷ் கொண்டு வராங்க. இதோ

0: ஹலோப்பா.
1: ஆ சொல்லு.
0: சாப்பிட்டீங்களா?
1: ம், சாப்பிட்டாச்சு.
0: பா, உன்னை சொல்லணும்.
1: ம்,
0: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
1: ஓகே, பை. சரி,
0: ஓகே ஓகே.
1: ம், சாப்பிட்டு
2: போயும் உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மனோன் மணி வீரமோகன். பன்னாட்டு நிர்வாக மேலாண்மை கழகம் IMD-இன் உலக போட்டியாற்றல் தரவரிசையில் மலேசியாவின் நிலை, செயல்திறனை வலுப்படுத்தவும் செயலாக்கத்தரத்தை மேம்படுத்தவும் எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகளின் பலன் அளித்துள்ளதை நிரூபித்துள்ளது. இவ்வாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உலக போட்டியாற்றல் தரத்தில் மலேசியா தொடர்ந்து முன்னேற்றமடைந்துள்ளது என அவர் கூறினார். இவ்வேளை IMD-இன் உலக போட்டியாற்றல் தரவரிசையில் மலேசியா 8 படிகள் முன்னேறி 15வது நிலையை பிடித்துள்ளது. மொத்தம் 70 நாடுகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் பொருளாதார நிலை, அரசாங்கத்தின் ஆக்கப்பூர்வத்தன்மை, வணிக செயல்திறன், கட்டமைப்பு ஆகிய 4 கூறுகள் அடிப்படையில் நாட்டின் நிலை மதிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய புள்ளி விவர முறையை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபதீலா யூசுப் தெரிவித்துள்ளார். அத்துடன் தரவு பயன்பாடும் செயற்கை நுண்ணறிவும் விரிவுபடுத்தப்படும் என்றார் அவர். 2026-2030 வரைக்குமான 13வது மலேசிய திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்தும் முடிவுகளில் இவை முதன்மையாக பார்க்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இபோலா தொற்றை குணப்படுத்த சிகிச்சையோ தடுப்பூசியோ கிடையாது. ஆயினும் அந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்த அறிவியலாளர், மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், நிதிக்கழகங்கள் முயல்கின்றன. கொங்கோ குடியரசிலும் உகாண்டாவிலும் இபோலா தொற்றால் 200 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 800க்கும் அதிகமானோருக்கு இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் எரிசக்தி தடைக்கு மத்தியில் சரிந்து வரும் கியூபாவின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அவசர சீர்திருத்தங்கள் அவசியம் என அதிபர் மிங்குவல் டி எஸ்கானல் தெரிவித்துள்ளார். தனியார் துறையை ஊக்குவிப்பது, அரசு துறைகளின் அளவை குறைப்பது, வெளிநாடுகளில் வாழும் கியூபா மக்களிடமிருந்து கூடுதல் முதலீடுகளை ஈர்ப்பது போன்றவை அவற்றுள் அடங்கும். விளையாட்டு. ஆஸ்திரேலிய திடல் போலிங். இதன் மகளிர் ஃபாஸ் பிரிவில் தேசிய அணியினர் 4 முதல் முறையாக வெற்றியடைந்து வரலாறு படைத்துள்ளனர். முன்னாள் உலக வெற்றியாளர்கள் அலீனா அகமத் நவாவி, எமா ஃபிரியானா சரோஜி உட்பட நூருல் அல் யாமி ஜாமியல், ஷஃபிகா ஐடார், அஃபீப் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். தேசிய அணி விக்டோரியா அணியை 19-13 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டு பட்டத்தை தட்டிச் சென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, வியாழக்கிழமை இரவு மணி பத்தாகிவிட்டது. இது நன்றி மன்னிப்புக்கான நேரம். யார்ட்டையாச்சும் நன்றி சொல்லணுமா இல்ல மன்னிப்பு கேட்கணுமா? நீங்க அழைச்சு எங்க கிட்ட சொல்லலாம். அதோடு சேர்த்து உங்களுடைய விருப்ப பாடல் ஒன்றையும் நீங்க விரும்பி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0322825737 அல்லது 4768. அழைப்பது மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம் வாயிலாகவும் நீங்கள் எங்களுக்கு குரல் பதிவு அனுப்பலாம். கடந்த சில வாரங்களில் பார்த்தோம்னா நிறைய இந்த குரல் பதிவு தான் வந்துட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராம் பக்கமா வாங்க, யாருக்கு நன்றி சொல்லணும் இல்ல யார்ட்ட மன்னிப்பு கேட்கணும் குரல் பதிவா அனுப்புங்க. சரிங்க, யார் யாரெல்லாம் வெளியே இருக்கீங்க வீட்டுல இல்லாம, அதோட யாராவது பயணிச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியே எல்லாரும் வந்து ஆகாயத்தை ஒரு முறை சட்டுன்னு பார்த்துட்டு இதை கேளுங்க.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: ஏற்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெய் சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.
1: மடானி உங்களுக்காக.

0: வணக்கம், என் பெயர் நக்கீரன் குமார்.
1: நக்கீரன், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் ஆர்ஜிபி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: முதலில் வந்து ரொம்ப நன்றி, நல்ல ஒரு டாபிக். நன்றி சொல்லுங்க, இல்ல மன்னிப்பு கேளுங்கன்னு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
1: சொல்லுங்க, யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க?
0: ஞாயிற்றுக்கிழமை என் தாய்க்கும் தந்தைக்கும் 60 கல்யாணம். அதுக்காக நான் வந்து இறைவனுக்கு முதலில் நன்றி. அதை விட முக்கியமா என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நானும் என் தம்பி கபிலன் குமார் சேர்ந்து இதை செய்யறோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கு எல்லாருமே எங்களை சொல்றாங்க, இல்ல பிள்ளைங்க நல்லா செய்றீங்கன்னு. ஆனா இதுக்கு நாங்க நன்றி சொல்லணும்னா எங்களை வளர்த்த இன்னைக்கு வந்து அனைத்தும் கொடுத்த எங்க பெற்றோர்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறோம்.
1: ஆஹா, கண்டிப்பா கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா வந்து அவங்க இருவரும் வந்து உங்களை வளர்த்தெடுத்த விதம், அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற இந்த அளவு கடந்த அன்பு, இதுதான் வந்து உங்க இருவரை இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வை செய்ய வந்து தூண்டினது இல்லையா?
0: ரொம்ப உண்மை. இல்ல என்ன மிகப்பெரிய விஷயம்னா, அவங்க நம்மளுக்கு செய்த தியாகத்திற்கும் அன்பிற்கும் நம்மளால கண்டிப்பா ஈடுகட்ட இயலாது. ஆனா அது உலகத்திற்கு இவர்கள் தான் என் பெற்றோர்கள் பெருமையா சொல்லிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. அவ்வளவு அப்படிதான் நாங்க ரெண்டு பேரும் அதை பாக்குறோம்.
1: கண்டிப்பா இந்த நிகழ்வு உங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்தாருக்கும் சரி, எங்களுடைய மின்னலுடைய மிகப்பெரிய வாழ்த்து. ரொம்ப சிறப்பா நடந்துட வேண்டும் சொல்லிட்டு நாங்க எல்லாரும் நன்றி நன்றி.
0: இல்லாம எங்க குடும்பத்துல ஏதோ இருந்ததுல, அதனால மின்னலுக்கும் நன்றி.
1: கண்டிப்பா
0: எல்லாருக்கும் ஒரு நல்ல நாட்களா வரும் ஒரு அனைத்து பொழுதும் சிறப்பான பொழுதா இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
1: நக்கீரன் அவரோட பெயரை கேட்டாலே அப்படியே ஒரு மாதிரி கம்பீரமா இருக்கு, நல்லா வாதாடுவாரு போல. சரிங்க, என்னன்னா நக்கீரனுக்கு வந்து இதன் முன்பு நம்ம ஒளியேற்றணும் இல்லையா, அன்பாலே அழகாகும் வீடு, அந்த பாடல் தான் அவருக்கு ஒளிபரப்பலாம் அப்படின்னு சொல்லி நான் வைத்திருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன ஒரு தொழில்நுட்ப சிக்கல் ஆயிருச்சு. அதனால பாடல் முதல்ல நம்ம ஒளிபரப்பிட்டு அதன் பிறகு அவரோட அழைப்பை வந்து ஒளிபரப்பிருந்தோம். ஆனா என்னன்னா, எப்போதும் வந்து அழைப்பு முடிந்து அவங்க அவங்களுக்கு பாடல் நம்ம ஒளிபரப்போம் இல்லையா, அதனால இந்த சிக்கல் கூட ரொம்ப அதிர்ஷ்டமான சிக்கலாக்கிருச்சு நம்ம நக்கீரனுக்கு. அவருக்காகவும் அவங்க குடும்பத்தாருக்காகவும் இன்னொரு பாடல் நம்ம ஒளிபரப்பலாம்னு சொல்லிட்டு வெயில் திரையில் இருந்து இதோ

0: ஹலோ, ஹாய், வணக்கம். என் பேரு சுகிரேஸ்வரி. நான் வந்து செந்தூர்ல இருந்து கால் பண்றேன். நான் வந்து ஒருத்தருக்கு வந்து நன்றி சொல்லணும். என் லைஃப்ல வந்து ஒரு சுமார் ஒரு 3 இயர்ஸ் முன்னுக்கு வந்து எனக்கு வந்து லைஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்டக்னனா போயிட்டு இருக்கும் போது, அதாவது நான் வேலை அப்புறம் ஃபேமிலி இஷ்யூலாம் இருக்கும் போது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் ப்ரேயிங். நான் சாமி கும்பிட்டுட்டு ப்ரே பண்ணிட்டு அப்புறம் லைஃப்பை வந்து கோத்ரூ பண்ணேன். அந்த டைம்ல வந்து எனக்கு நிறையா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஈவன் அந்த பிரச்சனைனால நான் ஆல்மோஸ்ட், என்னை கேட்டால் ஆல்மோஸ்ட் நான் வந்து கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ நிறையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் என்னுடைய லைஃப்பை கூட என் பண்ணிடலான்ற முடிவுக்கும் வந்தேன். ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஹோப் கொடுத்து என் கூட என்னோட கஷ்ட காலத்தில் இருந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணி எனக்கு இருந்த ட்ராமாவெல்லாம் ஹீல் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை இப்போ வரைக்கும் சந்தோஷமாக வச்சுருக்காரு என்னோட ஹஸ்பண்ட். அவர் பேர் வந்து பேஷண்ட்ர ராஜேஷ் சர்மா. நான் பேஷண்ட்னு கூப்பிடுவேன். திஸ் இஸ் ஃபார் யூ பேஷண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் கைண்ட், எஸ்பெஷலி இன் இயர் 2023 பிஃபோர் அவர் வெட்டிங். நிறையா கோத்ரூ பண்ணோம். ஆல்மோஸ்ட் நிறையா விஷயம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் நீங்கள் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு என்னை ஒரு நல்ல மோர் தென் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மோர் தென் தட் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ இப்போ வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது எனக்கு நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்து என்னை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ வரைக்குமே நிறையா விஷயத்துக்காக நீங்கள் எனக்காக பொறுமையாக காத்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ என்னோட நன்றியை வந்து மினல் எஃப் மூலமா வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
1: ஆஹா, நன்றி நன்றி. அவரோட பெயர் வேணா பேஷனா இருக்கலாம், ஆனா நிஜத்துல அவர் ஒரு மருத்துவருங்க. ஆமாங்க, அந்த காயப்பட்ட அவங்களோட அந்த மனதுக்கு வாழ்க்கை முழுக்க மருந்து கொடுக்க போகின்றார், கொடுத்துட்டும் இருக்கார். இந்த காதல் எப்போதுமே வந்து இந்த திருமண வாழ்க்கையும் சரி, ரொம்ப அழகாக உங்க இருவருக்கும் போக வேண்டும், தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வணக்கம் பிரவீன். நான் வந்து யாருக்காவது நன்றி அல்லது சாரி சொல்லணும்னா வந்து நன்றி தான் சொல்லுவேன். என் கணவருக்கு சொல்லுவேன். அவர் பேர் வந்து திரு சர்மராஜ் விஸ்வநாதன். என்னன்னா ஒரு இது கல்யாண வாழ்க்கையில வந்து ப்ரெக்னன்சி அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம்னு ஒரு பேஸ் வரும் பாருங்க. அந்த காலகட்டத்தில் வந்து அம்மா அப்பா அதுக்கடுத்து கணவர், ஒருவேளை அம்மா அப்பா கூட இல்லைன்னா இந்த கணவரோட வந்து சப்போர்ட் வந்து ரொம்ப அளப்பரியதா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சப்போர்ட்டை நம்மளுக்கு சரியா கிடைக்கலன்னா மன உளைச்சல் கூட ஆளாகலாம். அந்த ஒரு சப்போர்ட்டையும் சரி, இந்த அன்பு அரவணைப்பு எல்லாமே வந்து என் கணவர் எனக்காக என்னோட ரெண்டு பிரசவ காலத்துலையும் கொடுத்தாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் பேஸில். ஸோ அதுக்காக எப்போவுமே இதை வந்து நான் அவர்கிட்ட நேரடியாக சொன்னதில்லை, பக்கத்தில் தானே இருக்காங்க கூட தானே இருக்காங்கன்னு அப்படின்னு கடந்து போய்கிட்டே தான் இருந்திருக்கேன். ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு நான் நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நன்றி சர்மா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு வாழ்த்தம் இருக்கு. நாளைக்கு எங்களோட அன்பு மகன் தீரன் சர்மராஜ் அவருக்கு வந்து ஒரு வயசு பூர்த்தி ஆகுது. வாழ்த்துக்கள் சொல்றது வந்து அப்பா சர்மராஜ், அம்மா இந்திராணி, அக்கா மிருத்திகா சர்மராஜ். என்னோட விருப்ப பாடல் வந்து ஒரு துளி அன்பில் கடலாகும் வாழ்வு. குட் நைட் படத்துலேருந்து அந்த பாட்டு ஒளிபரப்புங்க.

0: நான் பூச்சோங்கல இருந்து சுசி பேசுறேன்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கிறேன், சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா ஐயா?
1: நானும் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, இன்னைக்கு நன்றியா மன்னிப்பா?
0: நன்றி சொல்ல விரும்புறேன். என்னோட சம்பந்தி, எனக்கு அஞ்சு சம்பந்தி இருக்காங்க. அஞ்சு சம்பந்திங்களுக்கும் ஆறாவது சம்பந்தியோட சேர்த்து சந்தையர் தின வாழ்த்தோ நன்றியும் சொல்லிக்கிறேன்.
1: ஓ அப்படியா, நன்றி சொல்றீங்க. எதுக்காக நன்றி சொல்லணும்னு சொல்லணும் இல்லையா நீங்க?
0: நன்றி வந்து பல விஷயத்துல வந்து அவங்களும் எங்களுக்கு உதவியா இருந்திருக்காங்க, அதனால நான் நன்றி சொல்ல விரும்புறேன்.
1: சரி, அவங்க எல்லாருக்காகவும் ஒரு பாடல் விரும்பி கேப்பீங்கன்னா என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? எல்லா சம்பந்திகளுக்கும் நன்றி சொல்றீங்க. சம்பந்தினாலே அப்பப்ப ஏதாவது சின்ன சின்ன இந்த இதெல்லாம் வாக்குவாதம் எல்லாம் இருக்கும், ஆனா நீங்க நன்றி சொல்றீங்க பாருங்க. அதனால வந்து இது கண்டிப்பா நீங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான குடும்பமா தான் இருக்கணும். அதனால உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நல்ல குடும்ப பாடலா ஒளிபரப்பிடலாம்.
0: நன்றியா.
1: நன்றிமா.

0: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ராஜ். சாரியா தேங்க்யூவா சொல்லணுமான்னு கேட்டால் சாரி சொல்லணும். என்னோட ஃப்ரெண்டுக்கு தான், அவங்க சாட்டர்டே மீட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க, பிளான் எல்லாம் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் மினிட்ல என்னால் வர முடியல. ஸோ அதனால அவங்க கோச்சிக்கிட்டாங்க, அதோட பேசல அவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சாரி. அவங்க பேர் வந்து கிரோ. கடைசியில் பாட்டு வந்து டூட் படத்துலேருந்து நல்லா இருப்போம், பிடிச்சமான பாட்டு நல்லா இருக்கும்.
1: ஆ, நல்லா இருக்கும், நல்லா இருக்குராஜ். அவர் சொன்னது, அவங்க தோழிக்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டது, என்னோட சிறு வயது காலகட்டத்துக்கே கூட்டிட்டு போயிருச்சுங்க. ஆமாங்க, அப்பெல்லாம் தொலைக்காட்சியில ஒரு இந்த பாடல்களை, அதாவது பாடல்களை ஒளியாக ஒளிபரப்பும், அதாவது காணொளியாக ஒளிபரப்பும் ஒரு அலைவரிசை இருக்கும். அதுக்கு கீழே இப்படிதாங்க எல்லாரும் குறுஞ்செய்தி அனுப்பிட்டு இருப்பாங்க. அதாவது மன்னிச்சுக்கங்க, என்ன நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நிறைய குறுஞ்செய்திகள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் ராச்சம் கேட்டிருக்காரு, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு, நல்ல பாட்டு தான், அதனால நல்லா இருப்போம். இதோ

0: மடானி உங்களுக்காக.
1: பாலிடெக்னிக் பல்நுட்ப கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டு இளங்கலைக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. மின்னியல், மின் அணுவியல், வடிவமைப்பு உள்ளிட்ட 12 துறைகளில் இளங்கலை பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு. விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் July 3. மேல் விவரங்களுக்கு mypolycc.edu.my.
0: மடானி உங்களுக்காக.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன் மணி வீரமோகன். மலேசியாவிற்கு நீண்டகால பெட்ரோல் எண்ணெய் எரிவாயு விநியோகத்தை உறுதி செய்யும் உத்தரவாதத்தை ரஷ்யா வழங்கியுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இனி ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலநிலைகளுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தங்களை சார்ந்து இருக்கும் கட்டாயம் இருக்காது. மாறாக இந்த உடன்பாட்டின் வழி நாட்டின் எரிசக்தி விநியோக பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை காசா, ஈரான், லெபனான் நாட்டு மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் கொடுமைகளை கண்டித்து அமைதிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோருக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டு தெரிவித்துள்ளார். மலேசியா எப்போதும் யூத ஆட்சியின் கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து வலுவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். வளரும் நாடுகளை ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து நியாயமற்ற முறையில் நடத்தினால் அவை புதிய மாற்று பங்காளிகளை தேட வேண்டியிருக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார். நோர்வே பாதுகாப்பு ஒப்பந்த பிணக்கை சுட்டிக்காட்டிய அவர், மலேசியா அந்த ஒப்பந்த மதிப்பில் 95 விழுக்காட்டு தொகையை ஏற்கனவே செலுத்திவிட்ட போதிலும் சம்பந்தப்பட்ட தரப்பிடமிருந்து இதுவரை முறையான எவ்வித விளக்கமும் பெறவில்லை என்று கூறினார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக சீன பிரிட்டிஷ் இரட்டை குடியுரிமை கொண்ட இருவருக்கு பிரிட்டிஷ் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் வெளிநாட்டு உளவு அமைப்பிற்கு உதவியதாக இவ்விருவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. பிரிட்டன் எல்லைப்படையின் முன்னாள் அதிகாரி பீட்டர் வாய் என்பவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், ஓய்வு பெற்ற ஹாங்காங் போலீஸ் அதிகாரி பில் யுவான் என்பவருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேதா பதின்ம வயது பயனரை இலக்கிட்ட புதுப்பிக்கப்பட்ட சமூக ஊடக பாதுகாப்பு அம்சங்களை அதிகாரப்படியாக வெளியிட்டுள்ளது. அத்துடன் பயனர்கள் இப்புதிய அம்சங்களை பற்றி அறிந்து கொள்ள விவேகமான சமூக ஊடக பயன்பாடு எனும் இலக்கவியல் திட்டத்தையும் மேற்கொண்டுள்ளது. பிலிப்பீன்ஸின் இலக்கவியல் பாதுகாப்பு திட்டத்திற்கு ஈடாக அந்த அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ஆசிய பசிபிக்கின் கொள்கை பாதுகாப்பு தலைவர் மலினா அட்லூன் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று டிக்டாக் நேரலை வாயிலாக பாடல்களை நீங்க விரும்பி கேட்க போறீங்க. ஆனா பாடல்களை அல்ல, உங்களுக்காக 10 பாடல்களை நாங்களே தொகுத்து வைத்துட்டோம். ஒரு ஒரு பாடலுக்கு பின்னாலும் ஒரு எண் ஒளிந்திருக்கும். எந்த எண் வேண்டும் அப்படின்னு நீங்க டிக்டாக் நேரலையில் சொல்வீங்க, அந்த எண்ணில் ஒளிந்திருக்கும் பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்போம். சில எண்கள்ல அதிர்ஷ்ட எண்கள், அது அந்த எண்கள்ல 2 பாடல்கள் கூட ஒளிந்திருக்கலாம். ஆக எந்த எண் வேண்டும் அப்படின்னு டிக்டாக் நேரலை பக்கமா வந்து சொல்லுங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் வணக்கம். எண்களில் உள்ள பாடல்களை ஒளிபரப்புவதற்கு முன்பாக ஒரு பாடல் உங்களுக்காக தொடக்கமாக பிபி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வராங்க. இது

டிக்டாக் நேரலையில் அதிகமாக இரண்டு எண்கள், அதாவது 8 மற்றும் 5 அந்தந்த எண்களை விரும்பி கேட்டிருந்தாங்க. அதனால அடுத்தடுத்து இந்த இரண்டு எண்களில் ஒளிந்திருந்த பாடல்களை தான் கேட்க போறோம். இந்த பாடல் 8 அப்படின்ற எண் சுமை தாங்கி அப்படின்ற திரையிலிருந்து எஸ் ஜானகி கொண்டு வராங்க. இதோ

டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. இன்று வந்து டிக்டாக் நேரலையில் நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன். யார் வந்து நேரலையில் எனக்கு சரியான பதிலை சொல்கிறாங்களோ அவங்களுடைய விருப்ப பாடல் மற்றும் ஒன்றை வந்து ஒளிபரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மற்ற பாடல்கள்லாம் எண்கள் உள்ள ஒளிந்திருக்கும் பாடல்கள் தான். ஆக என்ன கேள்வின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கேட்பேன். நீங்களும் வந்து பதில் சொல்லணும், இல்லை என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்கன்னா இப்போதே டிக்டாக் நேரலைக்கு வாங்க. சரிங்க, அடுத்த எண்கள் 7 மற்றும் 1 இந்த எண்களை வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து 7 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடல் மருத நாட்டு வீரன் திரையிலிருந்து TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசிலா. இதோ

வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

நம்ம நேயர்கள் எல்லாம் இரவுல தூங்குற நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நம்ம பரபரப்பாக வைத்துக்கொள்ளணும். டிக்டாக் நேரலைன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், யார் சரியா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் விருப்ப பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உலக கிண்ணம் வேற பரபரப்பாக போயிட்டு இருக்கு இல்லையா. முதன் முதலில் உலக கிண்ணம் எந்த நாட்டில் நடந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன். பி வித் பிரியா இவங்க தான் சரியான ஒரு பதில சொல்லியிருந்தாங்க, உருகுவே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுடைய விருப்ப பாடல் ஏ எம் ராஜா மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க இதோ.

நம்ம டிக்டாக் நேரலையில ஒரு கேள்வி கேட்டோன்னே நம்ம நேர்கள் எல்லாம் பரபரப்பாயிட்டாங்க. அடுத்த கேள்வி எப்ப கேப்பீங்க எப்ப கேப்பீங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. மின்னலை பற்றி ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஒரு பாடலுக்கு பிறகு அந்த கேள்வியோடு வெற்றியாளர் யார் அப்படின்ற அந்த ஒரு பாடலோடும் அந்த பதிலோடும் வருகிறேன். இந்த பாடல் பார்த்தோம்னா ஆறு அப்படின்ற எண் பின்னால் ஒளிந்திருந்த பாடல். இந்த எண்ணை தான் அதிகமா கேட்டிருந்தாங்க. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இதோ.

ஆறு அப்படின்ற எண்ணில் இருந்த பாடல். சரிங்க, அந்த இரண்டாவது கேள்வி மின்னலை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, இங்க மின்னல் பண்பலையில் இருக்கும் அறிவிப்பாளர்களில் ஆக மூத்த அறிவிப்பாளர், அதாவது வந்து இந்த அனுபவம் வைத்து எந்த வருடத்தில் வந்து நிகழ்ச்சி படைக்க தொடங்கினாங்க அப்படின்ற அதை வைத்து மூத்த அறிவிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். தமிழ் செல்வி தான் சரியான ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் தவறான விடைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ் செல்வி நம்ம தீவிர ரசிகை போல சரியான பதிலை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு விருப்ப பாடல் ஒன்றை விரும்பி கேட்டாங்க. அந்த பாடலை டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க. சரிங்க, அடுத்து என் மூன்றாம் எண் கொண்ட பாடலையும் சேர்த்து எல்லாரும் விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த இரண்டு பாடல்களையும் அடுத்தடுத்து கேட்க உள்ளோம். இதோ

வீராங்கனை திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோங்க. சரி, அடுத்து எண்கள் பார்த்தோம்னா 2 மற்றும் 9. 9 தான் அதிகமாக விரும்பி கேட்டாங்க. அதனால 9 உள்ள பாடலை முதல்ல கேட்டுட்டு அதன் பிறகு 2 ஒளிந்திருந்த அந்த பாடல் ஏ எம் ராஜா மற்றும் எஸ் ஜானகி கொண்டு வராங்க. இந்த 9 எண் கொண்ட பாடலை இதோ.

டிக்டாக் நேரலையில் எண்களை விரும்பி கேட்டிருந்தாங்க. அப்படியே வந்து எல்லாரும் வந்து இந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு எங்க போறாங்கன்னு தெரியல, விருப்ப பாடலை விரும்பி கேட்கும்போது. ஆனா வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்க, நிறைவு பாடலா வல்லவனுக்கு வல்லவன் அப்படின்ற திரையிலிருந்து ஒரு பாடலை நம்ம கேட்க போகின்றோம். இது

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலரத் உபைதா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 7 நற்பண்புகளை உபதேசம் செய்தார்கள். அந்த நற்பண்புகள் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது. முதலாவதாக சொன்னார்கள், உனது உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டாலும், நீ நெருப்பால் கரிக்கப்பட்டாலும், என் நிலை ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹுவிற்கு இணை வைத்து விடாதே. ஒரு மனிதர் இணை வைத்தால் அந்த இணை வைக்கக்கூடிய விஷயம் அல்லாஹுவிற்கு மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இணை வைக்குதல் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவிற்கு எந்த ஆற்றல், எந்த சக்தி இருக்கிறதோ அந்த ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு இருக்கிறது என்று நம்புவது, அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு இருக்கின்றது என்று நம்புவது, இது போன்று இணை வைப்பதை அல்லாஹு ஒருபோதும் விரும்புவதில்லை. காரணம், அல்லாஹுதான் அனைத்து மனிதர்களையும், அனைத்து ஜீவராசிகளையும், இந்த உலகத்தையும் அல்லாஹுதான் படைத்தவன். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அந்த பொருளை வைத்து அந்த பொருள் அல்லாஹுவிற்கு நிகராக இருக்கிறது என்று சொன்னால் அந்த விஷயம் அல்லாஹுவிற்கு ஒருபோதும் பிடிக்காது. ஆக இணை வைக்க கூடாது. எந்த மனிதர் அல்லாஹுவிற்கு இணை வைக்கிறாரோ அவர் சொர்க்கத்திலும் நுழைய முடியாது. இரண்டாவதாக, தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிடாதே. ஏனென்றால் எந்த மனிதர் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடுகிறாரோ அவர் புனித இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு விலகி விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிடக் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலரத் உபாதா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். காரணம், தொழுகையின் மூலம்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும். தொழுகையின் மூலம் அல்லாஹுவிடம் உரையாட முடியும். தொழுகையின் மூலம் இறைவனுடைய பொருத்தத்தை பெற முடியும். அந்த தொழுகையை இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மக்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். நேரத்திற்கு தொழுகுவதில்லை. தொழுகைக்காக வேண்டிய பாங்கு சொல்லப்பட்டால் அதை காதால் கேட்டு அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள். தொழுகையின் மீது அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆக தொழுகையை வேண்டுமென்று விடக்கூடிய நிலை தொடர்ச்சியாக இருந்தால் அவர் புனித இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மூன்றாவதாக, பாவங்களை செய்ய வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹு தாலாவிற்கு கோபங்களை ஏற்படுத்திவிடும். இந்த உலகத்தில் பாவங்கள் என்பது மலிந்து விட்டது. அதிகமான இடங்களில் பாவங்கள் நடக்கிறது. அல்லாஹுடைய கோபம் அதன் காரணமாக ஏற்படுகிறது. அல்லாஹுடைய கோபம் ஏற்படுவதனால் சில இடங்களில் சில அழிவுகளும் ஏற்படுகிறது. மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சில அழிவுகளையும் அல்லாஹு தாலா காண்பிக்கிறான். ஆக பாவம் செய்வதை விலகிக் கொள்ள வேண்டும். பாவத்தினால் ரஹமத்தை ஒரு மனிதர் இழந்து விடுகிறார். அவருடைய ரிசுக்கு என்பது குறைந்து விடுகிறது. நான்காவதாக, மது அருந்த வேண்டாம். காரணம், மது என்பது அனைத்து தீமைகளுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது. எந்த மனிதர் மது அருந்தக்கூடியவராக இருக்கிறாரோ அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மோசமாக இருக்கும். மது அருந்துவதனால் அவரிடத்திலே மலக்குகள் நெருங்க மாட்டார்கள். ஆக மது அருந்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஐந்தாவதாக, மரணத்தை விட்டு விரண்டோடாதே. அந்த நிலையில் நீ இருந்தாலும் சரி, மரணம் வந்து விட்டால் அந்த மரணத்தை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள். அல்லாஹுவை சந்திக்க போகிறேன் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆறாவதாக, பெற்றோர்களுக்கு மாறு செய்ய வேண்டாம். இவ்வுலகத்தை விட்டே விரண்டோடி விடு என்று அவர்கள் கட்டளையிட்டாலும் பெற்றோர்களுக்கு மாறு செய்து விட வேண்டாம். பெற்றோர்களுடைய நல்ல துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏழாவதாக, நபி அவர்கள் சொன்னார்கள், உனது குடும்பத்தார்களுக்கு ஒழுக்கம் போதிப்பதற்காக பரம்பை வைத்துக் கொள்வதை விட்டும் நீ விட்டு விடாதே. அவர்களிடத்தில் நேர்மையாக நடந்து கொள். பிள்ளைகளுக்கு மத்தியில் நேர்மையை கடைபிடித்துக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று உபாதா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய பரக்கத்தையும் ரஹமத்தையும் அல்லாஹு தருகிறான். அல்லாஹும்ம சப்பித்னா பில் ஈமான் வஅமித்னா பில் ஈமான். இறைவா, ஈமானில் எங்களுக்கு உறுதியை தந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரான் ஜாக்கிம்.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. மலரும் நினைவுகள் டிக்டாக் நேரலையில் இன்னைக்கு கேள்வி கேட்டோம் இல்லையா, மீண்டும் அடுத்த வாரமும் வேண்டுமா, அப்போதான் பரபரப்பாக இருக்குமா. சரிங்க, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: பேசுறேன். சத்தியமா நான் சொல்லி பார்வை
1: டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்ப நீங்க கேட்டு இருக்கிறது இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்டு
0: தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
1: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டி மாநிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன் நினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசியூசூன்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: கிடைக்கும். ஹாய், நான் டத்தின் ஸ்ரீ மணிமலா பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது இது நம்ம நேரம்.
1: இறந்தால் உயிர் பிரியம் என்று உன்னில் என் உயிரை துளைத்து

இன்றைய பாடல் தொகுப்பு காயத்ரி கண்டம்மா.

0: சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. சரியா, போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயோ இப்படி தொடிச்சு போயிட்டீங்க, சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: மின்னல் எஃப்எம் தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: கதை தயக்கத்தோட டைப் பண்ணுங்க சனிக்கிழமை இரவு 7:15
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை. மங்கள இசை.

0: தரிசனம்.
1: சமீபத்தில் மூன்றாவது கும்பாபிஷேகத்தை கண்ட வெந்திங்மலை அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கு தாங்க வந்திருக்க. இயற்கையின் தாலாட்டில் குளிர்ச்சியான சூழல் புதுப்பொழிவுடன் ஆலயம் காட்சி தருகின்றது. 1977 கந்திங்மலையில் வாழ்ந்தன முன்னோர்கள் ஆலயம் ஒன்றை அமைத்து அம்மனை வழிபட தொடங்கியுள்ளனர். 1990 அவர்களின் ஆலோசனைப்படி ஆலயம் இங்கு ஒன்று அமைக்கப்பட்டு அதன் பின் வழிபாடு தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் திருவிழாவும் ரத ஊர்வலமும் இவ்வாலயத்தில் நடைபெறும். இவ்வருடம் June 7 நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை அடுத்து 48 தொடர்ந்து மண்டலாபிஷேக பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. பொதுவாகவே கந்திங்மலைக்கு சுற்றுலாக்கு செல்லக்கூடியவர்கள் ஆலயத்திற்கு வந்து அம்மனை தரிசிப்பது என்பது வழக்கம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்பார்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கந்திங்மலை கௌதம் ஜெயாவில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கு மறக்காம போயிட்டு வாங்க. அம்மனின் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். மலேசியாவிற்கு நீண்டகால பெட்ரோல் எண்ணெய் எரிவாயு விநியோகத்தை உறுதி செய்யும் உத்தரவாதத்தை ரஷ்யா வழங்கியுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட பருவத்திற்கு ஏற்ப புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தங்களை சார்ந்திருக்கும் கட்டாயம் இருக்காது. மாறாக இந்த உடன்பாட்டின் வாயிலாக நாட்டின் எரிசக்தி விநியோக பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார். திருத்தம் செய்யப்பட்ட 1987 சாலை போக்குவரத்து சட்ட வரைவு முதலாம் வாசிப்புக்காக வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் கூறியுள்ளார். செவ்வாய்க்கிழமை 2 வாசிப்புக்கு உட்படுத்தப்படும் அந்த வரைவு அதே நாளில் அங்கீகரிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பினையும் அவர் வெளியிட்டுள்ளார். உலகளாவிய போற்றியாற்றல் தரவரிசையில் மலேசியா 8 நிலைகள் முன்னேறி 15வது நிலையை பிடித்துள்ளது. இது 10 ஆண்டுகளில் நாடு எட்டிய சிறந்த அடைவு நிலை என அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்தார். மொத்தம் 70 நாடுகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. கொள்கையளவில் தமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்காவுடனான அமைதி உடன்பாட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா முஜ்தபா கமேனே கூறியுள்ளார். மார்ச்சில் பதவியேற்றது முதல் இதுவரை பொதுவில் காணப்படாத முஜ்தபா கமேனே முதல் முறையாக அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். நெதர்லாந்தில் தனிமைப்படுத்தப்பட்ட ஹந்தா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலின் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு WHO தலைவர் டாக்டர் தெட்ரஸ் அதனம் கப்ரியசஸ் தெரிவித்துள்ளார். பன்னாட்டு அளவில் பதற்றத்தை ஏற்படுத்திய MV ஹாண்டியஸ் சொகுசு கப்பல் தொற்றினால் 3 பலியாகிய நிலையில் 12 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. விளையாட்டு ஈராயிரத்து 2026 உலகக்கிண்ண காற்பந்து அதலாந்தாவில் நடைபெற்ற ஏ குழு நிலையிலான ஆட்டத்தில் செக் குடியரசும் தென் அமெரிக்காவும் தலா 1 கோலில் சமம் கண்டன. பின்னிரவு 3 மணிக்கு நடைபெற்ற பி குழு நிலை ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என போஸ்னியா எர்சகோவினாவை வென்றது. தற்பொழுது அதே குழு நிலையில் கனடாவிற்கும் கத்தாருக்கும் இடையிலான ஆட்டம் தொடங்கியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்த தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏ

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

இஹ்லாஸ், கலப்பற்ற தன்மை. நேர்களே, அக தூய்மையுடன் நடந்து கொள்பவர்கள்தான் உண்மையான முஸ்லிமாக கருதப்படுகிறார்கள். எந்த ஒரு நன்மை செய்த போதிலும் அதை அல்லாஹ்விற்காகவே செய்கிறோம், அவனிடமிருந்து அதற்குரிய பலனை பெறுவோம் என்ற எண்ணத்தில் அவர்கள் செய்வார்கள். மனிதர்களது விருப்பத்தை அல்லது வெறுப்பை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். மனிதர்கள் புகழ வேண்டும், மனிதர்கள் தங்களை பெருமையாக பேச வேண்டும் என்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹுக்காக இஹ்லாஸோடு கலப்பற்ற தன்மையில் அவர்கள் செயல்படுவார்கள்.

நேர்களே, அக தூய்மை என்றால் ஒன்றாவது அல்லாஹுவின் மார்க்கத்தில் இணை வைக்காமலும் அவனுக்காக செய்கின்ற செயல்களில் ஒருவரையும் கூட்டாக்காமலும் இருப்பது. இரண்டாவது மனிதர்களுடைய புகழை விரும்பாமல் அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடியே அனைத்து காரியங்களையும் செய்வது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் ஸயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்.

நேர்களே, மேலும் அகத்தூய்மை என்பதற்கு மூன்றாவதாக ஒரு பொருளும் உண்டு. மனிதர்களுடைய உதவியை நாடாமல், முகஸ்துதியை விரும்பாமல், எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹுக்கே செய்து தீய எண்ணங்களை விட்டு ஒழிப்பதே அகத்தூய்மையாகும் என ஹசரத் ஃபுலைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து நான்காவது, அல்லாஹுவின் அடியார்களின் செயல்கள் அந்தரங்கத்திலும் வகிரங்கத்திலும் ஒரே நிலையை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று உதய்வார் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். சரி, அகத்தூய்மை இல்லை என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அதற்கு மூன்று அடையாளங்கள் இருக்கின்றன. ஒன்று, மனிதர்களை விட்டு தனித்த நிலையில் இருக்கும்போது வணக்கத்தில் சோம்பல் செய்வது. இரண்டாவது, மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது வணக்கத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவது. மூன்றாவது, தன் செயல்களில் மனிதர்களின் புகழை விரும்புதல் ஆகியவை என ஹசரத் சுலைமான் தாரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆக நேர்களே, நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் அவனது பொருத்தத்தை நாடியே செய்வோம். அக தூய்மையுடன் வாழ்வோம். அல்லாஹுக்காகவே செயல்படுவோம்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு தெய்வீகன் மோகன். இன்றைக்கு உங்களுடைய காலை பொழுதில் உங்களோட பேச தயாராகிட்டோம்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா. உங்கள் காலை பொழுது 10 மணி வரைக்கும் ரொம்ப குதூகலமா இருக்க போகுது. அப்படின்னா இன்றைய வணக்கம் இன்னோட நீங்க இணைந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம்.
0: அப்படியே கலகலப்பா ஜாலியா போக போது நீங்க இங்க கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி பற்றி எல்லா இடத்திலும் பேசிட்டே இருக்கோம் இல்லையா. 2019 நடந்த உலக கிண்ண காட்பந்து போட்டியின் போது ஒரு அம்மா வந்து சிறந்த காட்பந்து ரசிகராக வந்து அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆட்டம் முடியற வரைக்கும் தொடக்கத்தில் இருந்து அவங்க கூட உட்கார்ந்து இருந்த அவங்களுடைய பையனுக்கு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கையில பந்து இருக்கு, இப்ப இவங்க உதச்சிட்டு இருக்காங்க, இப்ப கோல் போஸ்ட் கிட்ட போறாங்க, இப்ப கார்னர் கிக், இப்ப பெனால்டி அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள பாத்துட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு கேமரா இருக்கும் இல்லையா, அந்த கேமராவுடைய கவனத்தையும் ஈர்த்து அந்த பெரிய திரையில அவங்களுடைய அந்த முகம் காட்டப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பையனுக்கு வந்து கண் பார்வை இல்லை, அவரால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல சத்தமா இருக்கும் பாருங்களேன், நீங்க தொலைக்காட்சியில உட்கார்ந்து கேட்டுக்கலாம்ல, ஆனா அந்த இடத்துல ஒன்னும் கேட்காது. அப்போ இந்த அம்மா அந்த பையன் கிட்ட ஒவ்வொன்னா விவரிச்சு அந்த பையன் அந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து பாக்குற மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வந்திருக்காங்க.
1: இப்ப எப்படி நம்ம நேரடி நிலவரங்கள் வழங்குமோ அந்த மாதிரி அந்த ஆட்டத்தை பார்த்து அவங்க அவங்க பையனுக்கு வழங்குறாங்க.
0: நேரடி நிலவரம்ன்றது அப்படி அந்த பையன் கிட்ட அச்சாசலா கொடுத்திருக்காங்க. அந்த பையன் கிட்ட யார் கோல் புகுத்துனா, யார்கிட்ட வந்து பெனால்டி போனது, யார்கிட்ட கார்னர் கிக் போனது, எல்லாத்துக்குமே பதில் இருந்தது. ஏன்னா என்னுடைய அம்மா அவ்வளவு துல்லியமா என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
1: எவ்வளவு அழகான விஷயம் இல்ல.
0: வாழ்க்கையில நம்ம சில நேரத்துல நினைப்போம், எனக்கு இது இல்ல அது இல்ல வாய்ப்பு இல்ல அப்படின்ட்டு. அதுதான், எது இல்லை என்றாலும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதை கொண்டு நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சி எடுக்கலாம். இந்த அம்மாவும் மகனும் ஒரு பெரிய உதாரணம் இல்ல அதுக்கு.
1: அதனால நம்ம பக்கம் இருப்பவர்களை தட்டி கொடுக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி நம்ம எடுப்போங்க. அவங்க வாழ்க்கையில முன்னேறும் போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்குமே கொடுக்கும். இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அழகாவே பிறந்திருக்கு நமக்கு.
0: வாங்க இன்றைய நாள் சிறப்பா வரவேற்க தயாராகுவோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 5ஆம் நாள், 2026 ஜூன் 19 வெள்ளிக்கிழமை இன்று அம்மன் போற்றி போடலோடு வணக்க மின்னலை தொடங்குவோம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: டான்ஸ் ஒர்க் அவுட், அதை பத்தி நான் சொல்ல போறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, எங்களுக்கு வந்து டைம் இல்ல கார்டியோ பண்றதுக்கு, வேர்வை வெளியாக்குறதுக்கு வந்து சூம்பா கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கோ இல்ல இந்த எக்ஸசைஸ் கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கோ டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க. சோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு டான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். சோ அந்த டான்ஸ் ஒர்க் அவுட் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல் இல்ல ரெண்டு பாடல் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து போட்டு உங்களுக்கு தெரிந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு நீங்க நடனம் ஆடலாம். சோ இது வந்து ஒரு சிறந்த கார்டியோ பயிற்சி. இது வந்து மன அழுத்தத்தையும் குறைக்கும், உங்க உடலையும் வந்து சுறுசுறுப்பாக வந்து வச்சிருக்கோம். நன்றி.

0: எல்லாம் கனவு வானம் என்பதே இல்லை. கார்த்திக் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் தானது.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போற தொடக்கமா மலேசிய நண்பன்,
0: காசா ஈரான் விவகாரங்களில் அதிபர் புட்டினின் உறுதிப்பாடு பிரதமர் அன்வார் பாராட்டு என்ற செய்தி வந்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் ரஷ்யாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: மக்கள் ஓசையில வந்திருக்கக்கூடிய செய்தி, சாலை போக்குவரத்து சட்டத்தில் திருத்தங்கள், திங்கள் சமர்ப்பிப்பு மாற்றம் பேட் தொன்தோ, இனி தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு செய்தியை போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அண்மை ஆண்டுகள்ல மேற்கொள்ள திருத்தங்களில் இதுவே மிக விரிவானதாகும்
0: அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சராசரி அளவு உயர்ந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்ததாக, இவ்வாண்டின் முதல் 5 மாதங்கள்ல பாலியல் சீண்டல் தொடர்பாக மொத்தம் 388 புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க.
0: மற்ற செய்திகள் அப்பப்ப நாங்க பகிர்ந்துக்கிறோம், நீங்களும் பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. அப்புறம் உலக கிண்ண காட்பந்து போட்டியுடைய முடிவுகள் உங்ககிட்ட காலையிலே சொல்லிடுறோம். சில பேர் வந்து தவற விட்டுருப்பீங்க, பார்க்க முடியாத சூழ்நிலையா இருந்திருக்கும். என்னென்ன ஆட்டங்கள் நடந்தது முகன்?
1: ஆமா, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஆட்டங்கள், அதுல 2 ஆட்டங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு ஆட்டம் வந்து நடந்துகிட்டே இருக்கு, இன்னொரு ஆட்டம் நடக்க போகுது. முக்கியமா செக் ரிபப்ளிக் சவுத் ஆப்பிரிக்கா உடன் ஆட்டம் 1-1 அப்படின்னு சமநிலையில முடிஞ்சிருக்கு.
0: சரி, அடுத்த ஆட்டம்
1: சுவிட்சர்லாந்து போஸ்னியா ஹெர்சகோவினா உடனான ஆட்டம் 4-1 அப்படின்னு சுவிட்சர்லாந்து வந்து முன்னிலையில இருக்காங்க.
0: சரிங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு காலையில உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஆட்டங்கள், அது பற்றிய விவரத்தை 7 மணிக்கு பிறகு நாங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம்.
1: ஆமா, கனடா கத்தார் உடனான ஆட்டம், இப்போதைக்கு கனடா 2 கோல்களை புகுத்திருக்காங்க. அடுத்தடுத்த நிலவரங்கள் சொன்ன மாதிரி 7:50 நாங்க பகிர்ந்துக்கிறோங்க.
0: வாங்க, இதற்கிடையில நீங்க கூப்பிட்டு பேச போறீங்க. சில பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கும், நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றது இன்னைக்கே வந்து அட்டவணையெல்லாம் போட்டுதான் வாழ்வாங்க. அது வார இறுதி நாளோ வார நாளோ அது வந்து அவங்களுக்கு கணக்கு இல்ல. ஆனா இதைதான் நாங்க பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சின்ன வயசுல நம்ம போட்ட அட்டவணையெல்லாம் இன்னும் பின்பற்றிட்டு இருப்பாங்க.
1: இன்னைக்கு இந்த வேலை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நேத்தே முடிவு பண்ணி அட்டவணையை போட்டு செயல்படுத்தக்கூடிய நபரா, இல்ல போற போக்குல அதுல என்னப்பா இருக்கு நமக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்களா, அழைத்தனோட பகிர்ந்துக்கோங்க.
0: 6:30 எழுந்திருக்கிறோம், 4:45 குளிக்கிறோம், 5 மணிக்கு சாமி கும்பிடுறோம் அப்படின்னு ஒண்ணு எழுதி வச்சிருப்பாங்க. 3:22 8:23
1: அல்லது 4-7-6-8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு இளைஞர் என் ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று தன் நண்பர்களிடம் கேட்டார். ஒருவர் படம் பார்க்க போ என்றார், மற்றொருவர் நண்பர்களுடன் நேரம் செலவழி என்றார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யோசனையை சொன்னார்கள். கடைசியில் அந்த இளைஞர் ஒரு நேர நிர்வாக நிபுணரிடம் ஆலோசனை கேட்டார். அவர் ஏதோ பெரிய பட்டியல் கொடுப்பார், புத்தகம் படி, புதிய திறன் கற்றுக்கோள் என்று சொல்வார் என்று இளைஞர் எதிர்பார்த்தார். ஆனால் அந்த நிபுணர் மிகவும் நிதானமாக சொன்னார், உன் ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை விட அதை மற்றவர் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கொள், அதுவே பயனுள்ள வாழ்க்கையின் ஆரம்பம். அந்த பதில் இளைஞரை சிந்திக்க வைத்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? நேரம் என்பது வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காத செல்வம். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. நம் நேரத்தை மதிப்பவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். ஓய்வு நேரம் என்பது வீணாக்க வேண்டிய நேரம் அல்ல, நம்மை வளர்த்துக் கொள்ள கிடைக்கும் அரிய வாய்ப்பு. நேரத்தை கட்டுப்படுத்துபவன் தன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துகிறான். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல் அது. கேட்டுட்டு வந்தீங்க, வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க அட்டவணை போட்டு வாழக்கூடியவரா நீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம கூட பேச சஞ்சய் வந்திருக்காரு, கேட்கலாம்.
1: சஞ்சய் சொல்லுங்க. சஞ்சய், நீங்க அப்படிதான் அட்டவணை போட்டு வாழக்கூடிய ஒரு நபரா நீங்க?
2: இல்ல இல்ல, அந்த மாரி வந்து அட்டவணை எல்லாம் போட்டு நான் வந்து ஒரு ரோபோட்டிக் வாழ்க்கை வாழ விரும்பல.
0: குற்றச்சாட்டை வைக்கிறீங்க?
2: இல்ல, அதெல்லாம் வந்து முடியாது. அது அந்த அளவுக்கு வந்து ஓவரா டிசிப்ளின் கொடுத்து அப்படின்னா ஆமிலியா இருக்கும். நம்மளே ஒரு ஜாலியான லைஃப் வாழ்றதும்
0: நினைக்கிறோம்.
2: அதனால வந்துட்டு இந்த அட்டவணை எல்லாம் இல்லாம அது பார்த்து ஃபுளோல போயிட்டே இருக்க வேண்டியதான்.
0: ஒரு வாழ்க்கையில நெறிமுறை இருக்கணும்னு வாங்க, அது இருக்கவே கூடாதுன்றீங்க நீங்க.
2: இல்ல, அந்த மாரி ரொம்ப இந்த டைம் இது பாக்கணும் அது பாக்கணும் அந்த மாரி வாழ்ந்தாக்க நம்மளே நம்ம என்ன சொல்றாங்க ஓவரா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாரி கண்ட்ரோல் எல்லாம் முக்க முடியாது.
0: புதிய அத்தியாயத்தெல்லாம் கொண்டு வரும்.
1: அப்ப நீங்க எப்படி அப்படியே போற போக்குல பாத்துக்கிறா? ஓகே, இது செய்யணும் அதை பண்ணா அந்த மாதிரி.
2: ஆமா, அது தோணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த டைம்ல பாத்துக்கலாம் அப்படியே போய்கிட்டே இருக்கிறத தவிர இந்த இது வந்து இத்தனை மணிக்கு முடிக்கணும், இது இத்தனை மணிக்கு கொண்டு போகணும் அந்த மீறி வந்துட்டு அவ்வளவு ஒரு ஸ்டிக்கெல்லாம் போக முடியாது.
0: நீங்க வந்து ஒரு கட்டுக்கடங்கா காலை உங்களை யாரும் கட்டுப்படுத்த கூடாது, நீங்களே நினைச்சாலும் உங்களை கட்டுப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்க.
1: சரி, சரியாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா தாராளமா பண்ணுங்க, சரிங்களா?
0: நாங்க யாரும் கட்டுப்படுத்தல, அட்டவணை எல்லாம் போட வேணாம், பரவாயில்ல சார், நீங்க போங்க சார். சஞ்சய்க்கு வந்து அட்டவணை எல்லாம் சரி வராதுன்ட்டாரு.
1: என்னன்னா ஒரு மாதிரி ஜாலி குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட பார்வையில இருக்கு. நீங்க ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்குள்ளே நீங்க தாராளமா
0: கேட்டுக்கலாம். ஆமா, அந்த மாதிரி அட்டவணை தான் போடணும்னு இல்ல, இருந்தாலும் திட்டம் போட்டு வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சின்ன வேண்டுகோள் மாதிரி நாங்க விடுக்கிறோமே, முயற்சி பண்ணி பாருங்க.
1: வெள்ளிக்கிழமை போட்டது இன்னும் நிறைய கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.
0: இனிது இனிது பாட்டு வந்துட்டு இருக்கு, வாழ்தல் இனிது, வாழ்க்கை இனிது.

0: ரஷ்யாவிடமிருந்து நீண்ட கால எரிபொருள் விநியோக உத்தரவாதத்தை மலேசியா பெற்றுள்ளது. சட்டவிரோத பந்தயத்தை களைய சாலை போக்குவரத்து சட்ட வரைவு மாற்றப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா, மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவிற்கு நீண்டகால பெட்ரோல் எண்ணெய் எரிவாயு விநியோகத்தை உறுதி செய்யும் உத்தரவாதத்தை ரஷ்யா வழங்கியுள்ளதாக பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட பருவத்திற்கு ஏற்ப புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தங்களை சார்ந்திருக்கும் கட்டாயம் இருக்காது. மாறாக இந்த உடன்பாட்டின் வாயிலாக நாட்டின் எரிசக்தி விநியோக பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார். கொள்கையளவில் இந்த விவகாரத்திற்கு இணக்கம் காணப்பட்டுள்ள நிலையில் உடன்பாட்டினை இறுதி செய்யும் செயல்பாட்டிற்கு காத்திருப்பதாக அவர் சொன்னார். இவ்வேளை ரஷ்யா உள்ளிட்ட இதர நாடுகளுடன் உறவினை வலுப்படுத்த மலேசியா துணிச்சலாக செயல்பட வேண்டும் என நிதியமைச்சருமான டெதோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். நாட்டிற்கு நன்மை அளிக்கும் நாடுகளுடனான உறவு அவசியமானது என்றார் அவர். பன்னாட்டு நாடுகளுடனான உறவில் அதீத எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பழைய அணுகுமுறைகளை இப்பொழுதும் மலேசியா பின்பற்றக்கூடாது. நாடு தற்போது பன்னாட்டு அங்கீகாரத்தையும் மரியாதையையும் பெற்றிருந்தாலும் இந்த உறவு மக்களுக்கான பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட முதலீட்டாக மாற்றியமைப்பதே அடுத்த கட்ட நோக்கமாக இருக்க வேண்டும் என டெதோஸ்ரீ அன்வார் சொன்னார். இதனிடையே மலேசியாவிற்கு வருகை அளிக்கும் ரஷ்ய சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க விசா அற்ற பயணமும் இரு நாட்டிற்கும் இடையே நேரடி விமான சேவையும் விரைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என டெதோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மாஸ்கோவுடன் நல்லுறவினை கொண்டுள்ள நாடுகளைவிட மலேசியாவிற்கு அந்நாட்டு சுற்றுப்பயணிகளின் வருகை இன்னமும் குறைவாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ரஷ்யாவிலிருந்து தாய்லாந்துக்கு 2 மில்லியன் மக்கள் பயணிக்கின்றனர். ஆனால் நாட்டிற்கு 100,000 பயணிகள் மட்டுமே பயணிக்கின்றனர் என்றார் அவர். ஆகையால் நடப்பிலுள்ள சில கொள்கைகளும் நிபந்தனைகளும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். ஆசியான் ரஷ்யா மாநாட்டின் ஊடே நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் இவ்விவரங்களை வெளியிட்டார். மற்றொரு நிலவரத்தில், ததஸ்தான் குடியரசில் 2 நாள்கள் அலுவல் பயணத்தை நிறைவு செய்த டெதோஸ்ரீ அன்வார் தற்பொழுது துர்க்மெனிஸ்தான் நகரை சென்றடைந்துள்ளார். பிரதமரை ஏற்றிய விமானம் மலேசிய நேரப்படி 11:00 அஷகபாத் பன்னாட்டு விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. அவருடன் முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டெதோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கானி, பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முமா நாசிர் உள்ளிட்ட இதர அதிகாரிகளும் உடன் பயணித்திருந்தனர். துர்க்மெனிஸ்தான் அதிபர் சிர்டைபெர்ட் முகமடேஃபுன் அழைப்பினை ஏற்ற பிரதமர் இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். திருத்தம் செய்யப்பட்ட 1987 சாலை போக்குவரத்து சட்ட வரைவு முதலாம் வாசிப்புக்காக வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோ கூறியுள்ளார். செவ்வாய்க்கிழமை 2 வாசிப்புக்கு உட்படுத்தப்படும் அந்த வரைவு அதே நாளில் அங்கீகரிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பினையும் அவர் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு தேர்வு செயற்குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினரும் இந்த திருத்தத்திற்கு ஆதரவினை தெரிவித்தார். சட்டவிரோத மோட்டார் பந்தயம் மீதான நடவடிக்கையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட இதர முக்கிய திருத்தங்களையும் இது உட்படுத்தியிருக்கும் என்றார் அவர். இவ்வேளை சாலை கட்டுப்பாடுகளை குறைத்த ஆக்கப்பூர்வ கண்காணிப்பினை அதிகரிக்கும் முனைப்பில் இலக்கவியல் செயலாக்க அணுகுமுறை விரிவுபடுத்தப்படும் என சாலை போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தானியங்கி உள்ளிட்ட இலக்கவியல் முறையில் சாலை குற்றங்களை அடையாளம் காண காவச்சுற்று வாகனங்களில் தொழில்நுட்ப மறைக்காணிகள் பொருத்தப்படும் என அமைச்சர் ஆண்டனிலோ குறிப்பிட்டார். இந்த அணுகுமுறையின் கீழ் ஆள்வளத்தை அதிகரிக்காமல் செயலாக்க தரப்பினரின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்த இயலும் என்றார் அவர். உலகளாவிய போட்டியாற்றல் தரவரிசையில் மலேசியா 8 நிலைகள் முன்னேறி 15th இடத்தை பிடித்துள்ளது. இது 10 நாடு எட்டிய சிறந்த அடைவு நிலை என அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்தார். மொத்தம் 70 நாடுகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. மலேசியாவின் செயல்திறனை வலுப்படுத்தவும் செயலாக்க தரத்தை மேம்படுத்தவும் எடுக்கப்பட்ட முனைப்புகள் இந்த சாதனைக்கான காரணம் என்றார் அவர். 2030 முதல் 12 இடங்களை பிடிப்பதே மலேசியாவின் இலக்கு என தன்ஸ்ரீ ஷம்சுல் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: கொள்கையளவில் தமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக ஈரான் உச்சத்தலைவர் அயதொலா முஜ்தோபா கமேனி கூறியுள்ளார். தெஹ்ரான் உள்ளிட்ட பாதுகாப்பு படையின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்ற கடப்பாட்டை ஈரானின் அதிபர் மசூத் பெசிஸ்கியான் வழங்கியுள்ளதை தொடர்ந்து தாம் இதற்கு இணங்கியதாக அவர் சொன்னார். மார்ச்சில் பதவியேற்றது முதல் இதுவரை பொதுவில் காணப்பட முஜ்தபா கமேனி முதல் முறையாக அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் அமைதி உடன்பாட்டினை விமர்சித்த இஸ்ரேல் தரப்பை அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் சாடினார். அதன் ஒரே சக்தி வாய்ந்த நட்பு நாட்டை பகைத்துக் கொள்ளாமல் இருக்கும்படி யூத பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அமைச்சரவையை அவர் எச்சரித்தார். அதோடு இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தமர் பென் கிவிரும் நிதியமைச்சர் பென்சலில் சுமுட்ரிச்சும் மேற்காசியாவில் எட்டப்பட்ட அமைதி உடன்பாட்டினை மீறி மேற்கொண்ட தாக்குதலில் லெபனானில் பலர் காரணமாக இருந்ததாக ஜேடி வான்ஸ் நியூயார்க் டைம்ஸ்க்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்தார். முன்னதாக இஸ்ரேல் உட்பட அனைத்து மேற்காசிய நாடுகளும் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்குமாறு அதிபர் டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். ஆசியான் மையத்துவம் விதிகள் அடிப்படையிலான பன்னாட்டு நெறிகளுக்கான ஆதரவினை உறுதிப்படுத்தும் வகையில் ஆசியானும் ரஷ்யாவும் கசான் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன. அதோடு பாதுகாப்பு, பொருளாதாரம், தொழில்நுட்ப துறைகளில் அணுக்கமான உறவிற்கு அவை உறுதியளித்துள்ளன என பிரிக்ஸ் தொலைக்காட்சி தகவல் வெளியிட்டது. கசானில் நடைபெற்ற ஆசியான் ரஷ்யா மாநாட்டில் எட்டப்பட்ட இந்த பிரகடனம் அமைதியான நிலையான எதிர்காலத்திற்கான பகிரப்பட்ட தொலைநோக்கு பார்வையை முன்வைக்கிறது. இந்நிலையில் இம்மாநாடு நட்புறவான வணிக ரீதியில் நடைபெற்றதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் குறிப்பிட்டார். நெதர்லாந்தில் தனிமைப்படுத்தப்பட்ட ஹந்தா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலின் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என உலக சுகாதார அமைப்பு WHO தலைவர் டாக்டர் தெட்ரோஸ் அதனம் கப்ரியேசஸ் கூறினார். பன்னாட்டு அளவில் பதற்றத்தை ஏற்படுத்திய MV ஹோண்டியஸ் சொகுசு கப்பல் தொற்றினால் மூவர் பலியாகிய நிலையில் 12 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. ஒருவருக்கு தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டது. இந்நிலையில் மே 2 பிறகு புதிய தொற்றுகள் பதிவாகாததால் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காற்பந்து பி குழு நிலையில் கனடாவுக்கும் கத்தாருக்கும் இடையிலான முற்பாதி ஆட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் கனடா 3 அடித்து முன்னணி வகிக்கிறது. ஆட்டத்தின் 16th நிமிடத்தில் சைலரின் முதல் கோலை அடித்த நிலையில் 29 மற்றும் 49th நிமிடங்களில் ஜொனாதன் டேவிட் 2-3 கோல்களை புகுத்தினார். முன்னதாக பின்னிரவு 3 நடைபெற்ற அதே குழு ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என போஸ்னியா ஹெர்சகோவினாவை வென்றது. சுவிட்சர்லாந்துக்கான கோல்களை ஜோஹன் மன்சாம்பி, ரூபன் வார்காஸ், கிரானிட் ஜாக்கா ஆகியோர் பெற்றுத்தந்தனர். போஸ்னியா ஹெர்சகோவினாவின் ஒற்றை கோலை எர்மின் மாமிக் அடித்தார். நள்ளிரவு அத்தாலாந்தாவில் நடைபெற்ற ஏ குழு நிலையிலான ஆட்டத்தில் செக் குடியரசும் தென் அமெரிக்காவும் தலா 1 சமம் கண்டன. காலை 9 நடைபெறும் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவுடன் பொருதும். ரஷ்யாவிடமிருந்து நீண்டகால எரிபொருள் விநியோக உத்தரவாதத்தை மலேசியா பெற்றுள்ளது. சட்டவிரோத பந்தயத்தை களைய சாலை போக்குவரத்து சட்டவரைவு மாற்றப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
2: ஈராயிரத்தி ஏழாம் ஆண்டு இன்றைய நாளில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அப்துல்லா ஹமத் படாவி ரஷ்யா மோஸ்கோவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மலேசிய ரஷ்யா வியூக கூட்டாண்மையை வெற்றிகரமாக முன்னெடுக்கவும் அதனுடன் தொடர்புடைய உடன்பாடுகளின் செயலாக்கத்தை விரைவுபடுத்தவும் இருநாட்டு கூட்டு ஆணையத்தை நிறுவுவதாக அறிவித்தார். இந்த ஆணையம் இரு அரசாங்கங்களும் எட்டியுள்ள முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஊக்குவிப்பு அமைப்பாக செயல்படும். இதன் உறுப்பினர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மலேசியா அல்லது ரஷ்யாவில் சந்தித்து ஆலோசனை நடத்துவர். இந்த வியூக கூட்டாண்மையின் மூலம் மலேசியாவும் ரஷ்யா எண்ணெய் இயற்கை எரிவாயு ஆய்வு, முதலீட்டு உத்தரவாதம், இரட்டை வரி விதிப்பு விலக்கு, விளையாட்டுத்துறை மேம்பாடு போன்ற பல துறைகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தும் வாய்ப்பை பெற்றன. இந்த ஆணைய உருவாக்கம் பிரதமர் டத்துஸ்ரீ அப்துல்லா ஹமத் படாவி ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட மூன்று நாள் அலுவல் பயணத்தின் முக்கியமான விளை பயன்களுள் ஒன்றாக அமைந்தது. 2003 பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவர் ரஷ்யாவுக்கு முதல் முறையாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: ஜனநாயகன் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் 7:16 எல்லோருக்கும் இனிய வணக்கம். வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம ஜாலியா இன்னைக்கு சந்திக்கிறோம்.
1: இந்த பக்கம் மோகன் தெய்வீகன் உங்களோட பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு விஷயம் பத்தி நம்ம பேச போறோங்க. என்னன்னா ஊரே பேசும், இங்க நம்ம பேசலன்னு நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் யோசிப்போம்ல.
0: உலக கிண்ண காட்பந்து போட்டி ஆரம்பித்து ஒரு வாரம் ஆகுது. இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டியில உலகமே அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒருவேளை அதை பத்தி நான் பேசலன்னா என்ன தள்ளி வச்சிருவாங்களோ ஊரை விட்டு அப்படின்ற மாதிரி எண்ணத்திலே நாமுமே நிறைய முயற்சி பண்ணி அதை பத்தி பேச ஆரம்பிப்போம். ஆனா இந்த உலக கிண்ண காட்பந்து ரசிகர்கள், அதாவது ரொம்ப டை ஹார்ட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இவங்கள சில பேர் கொந்தளிக்கிறாங்க. என்னங்க காட்பந்து பத்தி தெரியாதவங்க எல்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பார்த்தோமா போனோமா
1: சொல்லுங்க. நடக்கும்போது

ஜும்னா இருக்கட்டும், இதெல்லாம் இது கூட எல்லாம் எப்படி பேசணும்ன்றது முதல் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கூகுள் கிட்ட வந்து இதுக்கு முன்னுக்கு எப்படி நீங்க வந்து தேடல தொடங்குனீங்களோ அது போலவே நீங்க இங்க வந்து சேட் ஜிபிடி கூட நீங்க பேசக்கூடாது. ஏன்னா இங்க வந்து நீங்க பேசும்பொழுது நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவோம். ஃப்ரேம் ஒர்க்ன்றது என்னன்னு, முதல்ல நீங்க என்ன என்னென்னலாம் தகவல் எல்லாம் கொடுக்கணும், நீங்க அதுக்கு பிறகுதான் அது வந்து உங்ககிட்ட சரியான ஒரு பதில கொடுக்க முடியும். உதாரணமா சின்ன ஒரு சிம்பிளான உதாரணம் கொடுக்குற பாருங்க. இப்ப நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, டாக்டர் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னாக்கா அவர்கிட்ட உங்களுக்கு உடம்பு சரி எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. உங்களுக்கு என்ன பண்ணுது, உடம்புக்கு என்ன பண்ணுது, எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருக்குது, அதோட சில விவரங்கள் எல்லாம் கொடுத்த பிறகுதான் அவங்க வந்து சரியான ஒரு மருந்து உங்களுக்கு அவங்க எழுதி கொடுக்க முடியும். சரி இந்த மருந்து நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அது போலதான் இந்த ஏஐ கிட்டையும் இந்த சேட் போட்டுக்கிட்டு இது வந்து நம்ம ப்ராம்ப்டிங் சொல்லுவோம். அது வந்து அப்ப நீங்க சரியா ப்ராம்ப்ட் பண்ணணும். ப்ராம்ப்ட்ன்றது வந்து இந்த கேள்வியை தொடுக்கிறது. அந்த தொடுக்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியணும் என்ன தகவல் கொடுக்கணும்னு. அதுதான் பயிற்சிகளை நீங்க போய் கத்துக்குவீங்க. எங்கெல்லாம் அந்த மாதிரி பயிற்சிகள் நடக்குதோ ப்ராம்ப்டிங் பத்தி சொன்னாக்கா முடிந்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கோ பயிற்சிகள் நடந்துச்சு உங்களோட திறமையை மென்மையிலும் வளர்த்துக்கங்க.

0: சொல்லுங்க சங்கர், என்ன கதை?
1: பொதுவாகவே கார்பந்து பார்க்கவே மாட்டேன், எனக்கு அதுல ஈடுபாடு இல்ல. இருந்தாலும் அந்த உலக கிட்ட வந்துச்சுன்னா வந்து பாப்போம் அப்படின்ற எண்ணமும் எனக்கு தோணாது. அன்னைக்கு என் நண்பர் கேட்டாரு, என்ன நீ வேர்ல்ட் கப் எல்லாம் பாக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு பிடிக்காது, நான் பாக்க மாட்டேன். ஆனா நான் பாக்குற விளையாட்டு நீங்க பாப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அது நான் பாக்க மாட்டேன்.
0: அப்படி என்ன விளையாட்டு பாக்குறீங்க?
1: நான் பொம்மில ஒன் பாப்பேன், மோட்டர் ஸ்போர்ட்ஸ் பாப்பேன். ஆனா அவங்க பாக்க மாட்டாங்க. அப்ப நான் பாக்குறது நீங்க பாக்குறீங்களான்னு கேப்பேன், இல்ல அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு அப்புறம் வாயடிச்சு
2: நின்றுட்டாங்க. பாக்க மாட்டீங்க நீங்க?
1: இல்ல, நான் பாக்கவே மாட்டேன்.
0: நீங்க இந்த ரகம் போல ஒரு பந்துக்கு 22 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியா?
2: ஆனா இது என்னமோ வீம்புக்குனே பார்க்காம இருக்கிற மாதிரி தோணுது அப்படியா?
1: இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. ஒருவேளை நண்பர்கள் கூட வெளியே போனோம், எஸ்பெஷலி இந்த ஃபைனல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா போய் பார்க்க போனோம்னா அப்போ கூட சேர்ந்து பாப்பன தவிர மத்தபடி அதிக ஈடுபாடு எல்லாம் காட்ட மாட்டேன்.
0: இப்ப நான் ஒண்ணு கேக்கணும், நீங்க இதுல பெரிய ஈடுபாடு இல்ல நீங்க, ஆனா F1 MotoGP எல்லாம் பாக்குறீங்களே, அது எப்படி பொறுமை இருக்கு? சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க, தலை எல்லாம் சுத்தாது.
1: ஒரு பந்து 22 பேரு துரத்துறதும் அதே ஒரே லிப்டார்ல வந்து சுத்தி சுத்தி வரதும் அதே சேம் எக்ஸைட்மெண்ட் தான்.
0: போட்டிக்கு போட்டி சரியாகுதுன்றீங்க.
1: ஆமா.
2: ஆனா நீங்க வேலை இடத்துல நண்பர்கள்லாம் கார்பந்து பத்தி பேசுவாங்க, நீங்க பாக்க மாட்டேன்னு வேற சொல்றீங்க, என்னதான் பேசுவீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க?
1: தெரியாத மாதிரி என் வேலை பார்த்து
2: தெரியாத மாதிரி இருப்பீங்களா?
0: சரி சரி சங்கரா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க, சரியா? நினைக்கிறேன் இந்த F1 எப்படி வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்கள்ட்ட தான் வகுப்பு எடுக்கணும்னு. நீங்களும் கூப்பிடலாம், ஒரு சிரிப்போட முடிச்சிட்டு போனாரு. இப்போ நம்ம ஜில்னு ஒரு காதல் படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம், தொடர்ந்து இணைங்க. தெரியுங்கள், இது வணக்கம் மின்னல். சூர்யா அதுல காட்பந்து விளையாடுவார் தெரியுமா?
2: ஓ, என்ன காட்பந்து பேசுறதுனால அந்த பாட்டு?
0: நானும் முயற்சி பண்ணேன் அந்த நேரம் எல்லாம்.
2: ஓ,
0: விளையாடலான்னு.
2: அப்ப சேர்ல விழுறது அதெல்லாம் பண்ணீங்களா?
0: வழிக்கு விழுந்து அடிதான் பட்டுச்சு, வந்து காலை படல.
2: அப்போ இருக்கு
0: ஆகாது மோகன், அது தெரியல எனக்கும் அதுக்கும் பூர்வ ஜென்ம சண்டை நினைக்கிறேன்.
2: சரி, பிறகு

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01907219119. வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. திடீர் காட்பந்து ரசிகர்கள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமா, சிலர்லாம் வந்து முன் வந்து கருத்து சொல்லுவாங்க, ஆனா பத கார்பந்து அந்த அளவுக்கு பார்க்காம இருப்பாங்க. சில பேர் கோபம் வரலாம், அதிகமா பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க அனுபவப்படுறீங்களா? இந்த மாதிரி இருக்கு, நடக்குது அப்படி நினைக்கிறீங்களான்னு
0: கேட்டிருந்தோம். ஸ்ரீதேவி வந்திருக்காங்க, எப்படி வீட்டுல என்ன கதை? நீங்க ஒரு ஓரமா உட்காந்துருப்பீங்களா இல்ல கேட்டும் கேட்காத மாதிரியா?
2: நானும் பொண்ணும் இருப்போம், அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நான் பாக்குறதுனால எனக்கு அந்த கோல்ஸ் பத்தி, அவங்க எப்படி விளையாண்டாங்க, அவங்க நல்லா விளையாடுனாங்களா இல்லையா, அந்த மாதிரிதான் எனக்கு சொல்ல தெரியாது. அவங்க பேச்சு
0: என்ன நடக்குது
2: அன்பா
0: சொல்றாரா? இல்ல பரவாயில்ல, நீ அங்கே போய் வேலையை பாருங்க, நானே பாத்துக்கிறேன்றாரா?
1: சில சமயங்கள சொல்லுவாங்க, ஊருடன் ஒன்று வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உலகமே இதை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப, இத பத்தி ஏன்னா இப்ப வேலை இடத்துல நீங்க வீட்டு அதெல்லாம் சூழல்லாம் மாறி இருக்கும் இல்லையா, உங்களுக்கு விட்டு நம்ம தள்ளி இருக்குமே அப்படின்ற மனசு கவலை, அந்த மாதிரி எதுவும் இல்ல உங்களுக்கு? அதுதானே உலகமே பேசுத.
2: பையன் போர்ச்சுகல், ஹஸ்பண்ட் வந்து ஸ்பெயின்.
0: அப்புறம் போட்டி பயங்கரமா இருக்குமே.
2: ஆமா,
1: நீங்க யார் பக்கம், பையன் பக்கமா இல்ல கணவர் பக்கமா?
2: எப்படி சொல்றது, பையன்.
0: சரி ஸ்ரீதேவி, நன்றி. ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு கதை. அம்மா எல்லாம் வந்து பிள்ளைங்களுக்காகவும் கணவருக்காகவும் கத்துக்கிட்டே ஆகணும், உட்கார்ந்து பாக்கணுமே, என்ன பண்றது?
1: அவங்களோட பேச்சு கொடுக்கணுமே,
0: அதுக்காகத்தான். இல்லைன்னா காஃபி கலக்கணும், தேநீர் கலக்கணும், ஏதாவது சமைக்கணும், விளையாட்டு பாக்குறதுக்கு. இன்னைக்குல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சில பேர் வீட்டுல தொலைக்காட்சிக்கு ஓய்வில்ல மொகன்.
1: ஆமா, சரி, நீங்களும் தாராளமா அழைத்து கதை சொல்லலாம். என்ன நடக்குது, என்ன நிலவரம் போய்கிட்டு இருக்கு?

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அதை எப்படி கட்டுறது?
3: ரொம்ப ஈஸி தான். MyBill MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் joho.eheatmart.myல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துடும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjp.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
4: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026. ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக, திரண்டு வருக. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியதான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919.
5: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
6: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
5: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
6: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
5: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
4: போக்குவரத்து தகவல்.
7: வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. பிராயில் இருந்து மத்தாங் பாவ் செல்லக்கூடிய பாதையில் 7 மணிக்கு மேல நிகழ்ந்திருக்கிறது. 137.9 கிலோமீட்டர் கொஞ்சம் நெரிசலாக இருக்கிறது. நேரம் அதிகரிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய பயணத்தின் போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
8: சுங்கை போயிலிருந்து புக்கெட் பெருந்தவம் செல்லக்கூடிய பாதையில் 429.7 கிலோமீட்டர் அங்க சாலை மேம்பாட்டு பணிகள் வந்து நடந்துகிட்டு இருந்தால் அங்கு செல்லக்கூடியவர்கள் பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யுங்க.
7: அடுத்தபடியாக NKVE இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், 9.1 கிலோமீட்டர் ஷாலாம்ல இருந்து சுபாங் சீஃபீல் வரலையா, அங்க நீங்க பாத்தீங்கன்னா இடதுபுற சாலை வந்து மூடப்பட்டு இருக்கிறது. ஏனா கனரக வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கிறது காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
8: அரணார் குண்டாங் தீமோல் இருந்து பிளாசா டோல் குவாங் செல்லக்கூடிய பாதையில் 19.1 கிலோமீட்டர் விபத்துங்க. அதனால அங்க செல்லக்கூடியவர்களும் ரொம்ப கவனமா இருங்க அப்படின்ற ஒரு நினைவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு.
7: மற்றபடி முக்கிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் ரொம்ப ரொம்ப மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பயணம் சுமூகமாக அடைய அணை இடம்பெற மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருங்க.

0: மிஸ்டர் லோக்கல் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடம் 7:50 ஆயிருச்சு.
1: இன்றைக்கு இந்த கார்பந்து காய்ச்சல் எங்கும் உலகமே பரவி இருக்கிற வேலையில சிலருக்கு இந்த கார்பந்து மேல ஒரு பெரிய ஈடுபாடு வந்து இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்காங்களா, திடீர் ரசிகர்கள் வராங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: ரசிகர்கள் வரும்போது உண்மையான இந்த ரத்த நாணத்துல எல்லாம் கலந்து ரசிகர்கள் இருக்காங்களே,
1: ஆமா
0: முச்சா செயல்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கோபம் எல்லாம் வந்துருது. அதை பற்றிய பதிவுகள்லாம் பார்த்தோம். அருள், அப்படி வராங்களா?
2: இல்ல வராங்க, வராங்க. இப்ப என்ன கூட இப்ப அர்ஜென்டினா கேம் நடந்துச்சுல, அதுல வந்து மெஸ்ஸி வந்து 3 கோல் அடிச்சு ஹட்ரிக் ஆனாரு.
1: ஆமா,
2: அதனால கேமே பாக்காதவங்க எல்லாம் அவர் அப்படி லாண்டாரு இப்படி லாண்டாரு புகழ்ந்தாங்க.
1: ஓ,
2: ஆனா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கேம் பாக்கும்போது அவருக்கு ஃபுல்லா பந்து அவர் கொடுக்கும் போது அவர் கோல் அடிக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்குது. இதே ரொனால்டோ விளையாடும் போது அவர் 25 தடவை தான் பந்தே தொட்டாரு, நானே கணக்கு
1: பண்ணேன்.
2: சோ அதனால அவருக்கு அந்த கோல் அடிக்க வாய்ப்பே கிடைக்கல. இப்ப இந்த டீம் வொர்க் சொல்லுவாங்கல்ல, அதனால ஒரு ஆளை மட்டும் புகழ்ந்து பேசுறது சரியில்லைல.
0: சரி, இப்ப அவங்க எல்லாம் பேசுறாங்களே, கருத்து சொல்றாங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: பிரஷர் ஏறிடும். கேம் பாத்துருக்க மொத இல்ல பாக்கல, பாக்காம எப்படி பேசுறீங்க? அந்த ஒரு டென்ஷன் நம்மளுக்கு. நான் நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் கேம் பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த இப்ப கூட கால கேம் ஓடிக்கிட்டு இருக்குது. சோ எல்லா கேமும் விடாம பாத்துட்டு இருக்கும் போதே நமக்கு தெரியும் அந்த பிளேயர் எப்படி ஆடுறாங்க. ஒரு அளவுக்கு பாக்குறோம், நம்மளும் ஃபுட்பால் ஃபேன், ஃபுட்பால் ஆடுறோம் அப்படின்னு சொல்றப்ப, பட் ஆனா அதை பாக்காம இப்படி விளையாண்டாங்க, அந்த டீம் த்ரோ விளையாடுச்சு, இவன் டீம் இப்படி சொல்லும் போது நமக்கு எங்கேயோ இல்ல, நான் கேம் பாருங்க அது அப்ப தெரியும் அப்படி சொல்லும் போதுதான் நம்மளுக்கு அந்த பிரஷர் வந்துடும்.
0: அப்படிப்பட்ட திடீர் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: செஞ்சு கொஞ்சம் கேம் பாருங்க,
1: பாத்துட்டு கருத்து சொல்லுங்கன்றீங்க.
2: பாத்துட்டு கருத்து சொல்லுங்க, இல்ல உங்க ஃபேவரட் டீமோட கேம் ஆச்சு பாருங்க. சில பேர் வந்து எனக்கு பிரேசில் ரொம்ப பிடிக்கும், ஆனா கேம் பாத்தீங்களா இல்ல தூங்கி தேன்னுவாங்க.
0: ரொம்ப ரொம்ப எதார்த்தமா ஒரு கேள்வி கேட்கலாம், எங்க ஒரு 3 விளையாட்டாளர்கள் பேர் சொல்லுங்க, காணா போயிருவாங்க.
2: ஐயோ ஐயோ, யாரு பழைய பேரா சொல்லுவாங்க? ரொனால்டோ,
0: முடியல. சில பேருக்கு எப்படி தூக்கம் எல்லாம் சரிப்படுத்திக்கிறீங்கன்னு தெரியல, ஒரு மாதம் விட்டு குடுக்கறீங்க தூக்கத்தை.
1: சில பேர் எல்லாம் வந்து பாருங்க, பிடிச்ச அணி விளையாடும் போது பாப்பாங்க, ஆனா இப்ப இவரு பேசும்போது தெரியுது எல்லா ஆட்டத்தையும் பாத்துருவாரு அப்படின்னு. அப்ப 104 ஆட்டங்களையும் அவர் பாத்துருவாரு.
0: வாங்க தொடர்ந்து பேசுவோம். பாடலுக்கு பிறகு இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு இருக்கு.

0: உண்மைதாங்க, கண்கள் அப்படியே தேடும் தன்னுடைய விருப்பமான விளையாட்டாளர் கிட்ட பந்து போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலன்னா வேண்டாங்க, ஏன் பேசுறீங்கன்னு அருள் ரொம்ப காட்டமா போனாரு.
1: சரி, அந்த மாதிரி கதைகள் நேர்கள் சொல்லும் போது இப்படிலாம் உலகத்தில் நடக்குது அப்படின்னு நமக்கு புரியுது.
0: செல்வா வந்திருக்காரு, கேப்போம்.
2: இல்ல சார், என்ன பார்க்க மாட்டேன்ல, பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான். அது வந்து எதுக்கு எனக்கு டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல்
1: பண்ணும். ஏன் சார், முன்னில இருந்து சின்ன வயசுல இருந்து அப்படிதானா?
2: சின்ன வயசுல இருந்து அப்படிதான். நம்ம ஃபேன் ஆஃப் இது ஃபார்முலா 1, லைக் மோட்டோ ஜிபி.
0: என்ன நீங்க அந்த பக்கத்துல இருந்து நிறைய பேர் வரீங்க,
1: அதுக்குன்னு தனி சங்கம் வச்சிருக்கீங்களோ, அங்க இருந்து ஆள் அனுப்பிட்டு இருக்கீங்க?
2: யாரையும் தெரியாது.
0: என்ன
2: உங்க
0: சங்கத்திலிருந்து
1: அடுத்து யாரோ வந்தா நாங்க முடிவே பண்ணிட்டோம். ஏதோ ஒரு சங்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாசினால் ராயப்பன். அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தம் மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வந்து வட்டாரத்தில் அமைதி நிலவ வழிவகுக்கும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். அவ்விரு நாடுகளும் 60 நாட்களில் இறுதி முடிவை எட்ட வேண்டும் என்றாலும் பேச்சுவார்த்தையில் நேர்மறையான மேம்பாடு நிகழும் என அவர் கூறினார். இதனிடையே நிர்வாக மேம்பாட்டுக்கான பன்னாட்டுக் கழகம் IMD வெளியிட்டுள்ள 2026 உலக போட்டியாற்றல் தர அறிக்கையில் நாட்டின் அடைவு நிலை, செயல்திறனை வலுப்படுத்தவும் செயலாக்கத்தின் அளவை மேம்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தொடர்ந்து பலனளித்து வருவதற்கான சான்றாக விளங்குகிறது என பிரதமர் கூறினார். பன்னாட்டு அளவிலான தரவரிசையில் 70 பொருளாதாரங்களில் 15ஆம் இடத்தை மலேசியா வகிக்கிறது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்களின் குடும்பத்தினருக்கு நீதிமன்றம் நேரடியாக இழப்பீடு வழங்க வகை செய்யும் சாலை போக்குவரத்து சட்ட திருத்தத்தை போக்குவரத்து அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. தற்போது இதற்கு தனி உரிமையியல் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லுக் கூறினார். சூடானின் வியூக நகரான அல் ஒபெய்டிவில் மேற்கொள்ளப்படும் கடுமையான தாக்குதலை உடனடியாக நிறுத்தும்படி அந்நாட்டின் துணை ராணுவ படையிடம் ஐநா வலியுறுத்தியுள்ளது. அந்நகரைச் சுற்றி ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டுள்ளது கவலையளிப்பதாக ஐநாவின் தலைமைச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் குறிப்பிட்டுள்ளார்.